கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை. இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறுபடை, ஆறுபடை, ஆறுபடை. இன்று எங்கள் மருதமலை கோயில்

மருதமனைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமனைக்கு நீங்க

விதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, எத்தனையோ முனிவர் எல்லாம்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் ஆவணி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 நாள் வியாழக்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குறளமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

எல்லாவற்றிலும் பொறாமை கொள்ளாமல் இருப்பதே ஒருவன் பெறுகின்ற பேறுகளிலெல்லாம் மிகச்சிறந்த பேறு ஆகும். குறள் எண் 162 அதிகாரம் அழுக்காராமை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நீர் சேமிப்பிற்கு புதிய திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பார் டி வெய்வர் இந்தியாவில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை தாவிக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்டமளிப்பிற்கு மேற்படிப்பிற்கான சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழக்குகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் புதிய அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 நேரம் காலை 6:03. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல் நிகழ்ச்சி. 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். அதனைத் தொடர்ந்து 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள். 7:00 தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.

7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.

காலை 8:02 வழக்கென்று வந்தாள். உரை: பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம்.

8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும்.

காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாளுக்கு நாள் நாளிதழ் வாசிப்பு அவசியமா என்ற தலைப்பில் நேயர்கள் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் வண்ணர்கட்டா தேசிய பூங்கா பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் இன்று குழந்தைகள் கேட்டதை எல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா, தேவையை புரிய வைப்பது சிறந்ததா என்ற தலைப்பில் தோழிகள் பேச இருக்கிறீங்க. 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 1:10 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் தேசிய கண்தான விழிப்புணர்வு 2 வார விழா கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் அனிதா அவர்கள். தொடர்ந்து கல்லீரலை பாதுகாக்கும் கடுகு பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இரண்டு மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி நிகழ்ச்சி உலக வரும், 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி.

0: மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 1983 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் உலாவர கேட்கலாம். ஆறு 2:00 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி. நீங்களே 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனையை நேரலையிலும், வழக்கமான நமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்கலாம். 8:05 குக்கு, 9:00 இடைவிடா இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் தோழி தேவந்தியின் பாசப்பிணைப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நேர்களே, குக்கு நிகழ்ச்சிக்கு நேர்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443360794. இணைந்திருக்கிறோம் நெல்லை பண்பலை 102.6. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகள்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
1: இயற்கையை காப்போம். ஒரு நாட்டின் வளம் என்பது இயற்கையை சார்ந்ததாகும். இயற்கையே ஒரு நாட்டின் உயிர் நாடியாகும். இயற்கை வளம் இல்லாத நாடு நாடாக இருக்காது. ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் இயற்கையை சார்ந்தே வாழ்கிறோம். மனிதனது அடிப்படை தேவைகள் அனைத்தும் இயற்கையிடமிருந்தே கிடைக்கின்றன. இயற்கையை பாதுகாக்க தவறும் நாடும் நாட்டு மக்களும் அண்டை நாடுகளிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். நம் பாரத நாடு இயற்கை எழில் சூழ்ந்த வளமான நாடாகும். ஒரு நாட்டில் இயற்கை சூழல் மாசுபட்டால் அந்த நாட்டில் காற்று, நீர், பயிர்கள், உணவு என எதுவும் தூய்மையாக இருக்காது. அதன்
0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
1: இயற்கையை காப்போம். ஒரு நாட்டின் வளம் என்பது இயற்கையை சார்ந்ததாகும். இயற்கையே ஒரு நாட்டின் உயிர் நாடியாகும். இயற்கை வளம் இல்லாத நாடு நாடாக இருக்காது. ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் இயற்கையை சார்ந்தே வாழ்கிறோம். மனிதனது அடிப்படை தேவைகள் அனைத்தும் இயற்கையிடமிருந்தே கிடைக்கின்றன. இயற்கையை பாதுகாக்க தவறும் நாடும் நாட்டு மக்களும் அண்டை நாடுகளிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். நம் பாரத நாடு இயற்கை எழில் சூழ்ந்த வளமான நாடாகும். ஒரு நாட்டில் இயற்கை சூழல் மாசுபட்டால் அந்த நாட்டில் காற்று, நீர், பயிர்கள், உணவு என எதுவும் தூய்மையாக இருக்காது. அதன் காரணமாகவே நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இயற்கையை பாதுகாத்தனர். இயற்கை என்பது தானாக உருவாவது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் எனும் ஐந்தும் கலந்ததே உலகம். அதுவே இயற்கை. இதனை தொல்காப்பியம் நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறது. யாருடைய முயற்சியுமின்றி தானாக உருவாகும் இயற்கை பஞ்சபூதங்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களின் இணைவினால் தோற்ற

0: மனித வாழ்வினையே முதல் கரு உரிப்பொருள் என பிரித்து வகைப்படுத்தியுள்ளார் தொல்காப்பியர். நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என மலை காடு பயல் கடல் மணல் என்ற இயற்கை முறையில் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலங்களை சார்ந்து உருவான இயற்கை பொருள்கள் அனைத்தும் கருப்பொருள் என சுட்டப்படுகின்றன. நிலம் பொழுது கருப்பொருள் இணைந்த வாழ்வியலில் செயல்படும் மனிதனது செயல்பாடுகளே ஒழுக்கம் என்ற உரிப்பொருளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது சங்க இலக்கியம் முழுமையுமாக நீட்சிக் கொண்டிருக்கிறது. இயற்கையின் செழிப்பினை கூறுகின்ற கபிலர் பாறையில் சுனைநீர், அதில் மிளகு மாங்கனி பலாச்சுளையின் நீர் தேன் துளிகள் விழுந்து தெளிந்த தேரலாக மாறுகிறது. அதனை நீர் என கருதிய மயில் பருகி மயக்கத்தில் நடனம் ஆடுகிறது என்பதனை பழுமிளகு உக்க பாறை நெடுஞ்சுனை முழுமுதற் கொக்கின் தீங்கனி உதிர்ந்தன புள்ளரி பிரசமோடு ஈண்டி பலவின் நெகிழ்ந்து உகு நரும்பழம் விளைந்த தேரல் நீர் செத்து அயின்ற தோகை என்று இயற்கையின் ஓவியத்தனை எழில் உரத்திட்டுகிறார். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வில் மலர்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. மனிதனுடைய அனைத்து நிகழ்விலும் மலர்கள் இடம்பெறுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஐவகை நிலங்களும் மலர்களின் பெயர்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. போருக்கு செல்பவர்களும் அந்தந்த சூழலுக்கான மலர்களாக வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை வாகை என்பனவற்றை சூடிய போருக்கு சென்றதனை நம் இலக்கண இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. மலர்களிடமும் மரங்களிடமும் தன் ஆற்றாமை வருத்தம் அன்பு முதலான உணர்வுகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தமையினை இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் நல்யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் புத்தையே ஒல்லையூர் நாட்டி என்ற புறநானூற்று பாடல் எடுத்து எம்புகிறது. அத்தகு மலர்களின் பெருக்கம் குறையும் போது தேனீக்கள் அழிந்து போகும். தேனீக்கள் இல்லாத நாடு இயற்கையை பாதுகாக்க தவறிய நாடாகும். நீர்வளமும் நிலவளமும் பெருகி இருந்ததனால் இயற்கையும் செழிப்பாக இருந்தது. காவிரி பொய்க்காது ஓடியதனை பட்டினப்பாலை வெள்ளி மீன் தன் வடதிசையிலிருந்து மாறி தென் திசைக்கு சென்றால் மழை பொழியாது. அப்படி நடந்தாலும் காவிரியின் வளம் எப்போதும் குறைவதில்லை என்கிறது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். இவ்வாறே வைகை என்னும் பொய்யா குலக்கொடி குறித்து மாங்குடி மருதனார் இயங்கு புனல் கொளித்த வென்றலை குவவு மணல் கான்பொழில் தழிய அடைக்கரைதோறும் தாதுசுல் கோங்கின் பூமலர்த்தாய் கோதையின் ஒழுகும் விருநீர் நல்வரல் அவிர் அரல் வையை துறைதோறும் பல்வேறு பூத்திரல் தண்டலை சுற்றி என்று அதன் வளத்தை கூறுகிறார். எனவே இயற்கையை பாதுகாப்போம், மனித சமுதாயத்தை நலம்பெறச் செய்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.

நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:15. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்குகிறது. நேற்று என்ன நடந்தது என்பதை நம்மால் மாற்ற இயலாது. ஆனால் இன்று நாம் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு நாளைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்ற முடியும். ஆதலால் இந்த நாளை நம்பிக்கையுடன் தொடங்குவோம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

காலை கதிரவன் கண் விழிக்கும் முன்னே காற்றின் அலைவரிசையில் கான கோயிலாய் காதின் வழியே கவிப்பாடி செல்லும் நெல்லை பண்பலை 102.6 நீர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு வாழ்க்கையில் எல்லாமே நம் விருப்பப்படி நடக்க வேண்டியதில்லை. நடப்பதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நமக்கான நல்ல பாதையை உருவாக்குவதுதான் திறமையாகும். மற்றவர்களின் வாழ்க்கையுடன் நம் வாழ்க்கையை ஒப்பிடாமல் இருப்போம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை, ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம், ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வெற்றி கதையாகும். அதனால் நம் வாழ்க்கையை நம் விருப்பப்படி மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிடாமல் இருப்போம். நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். வரும் அடுத்த பாடல்

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: காலை பொழுதினில் காற்றின் மொழியாய், செவிப்புலனில் தேன் சொட்டும் மொழியாய், நெல்லை பண்பலை 102.6 நீர்கள் இணைந்திருப்பது வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு. நாம் மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, நிறுத்தாமல் முன்னேறி கொண்டிருப்பதே முக்கியமாகும். நேற்று இருந்த நம்மை விட இன்று கொஞ்சம் சிறப்பாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம், அதுவே உண்மையான முன்னேற்றமாகும். நம் வாழ்க்கையில் வெற்றி பெற எப்பொழுதும் பெரிய வாய்ப்புகள் தேவைப்படுவதில்லை, சிறிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் பழக்கம் இருந்தாலே போதும். ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல முயற்சி, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கும். நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது பக்தி மனம் கமிழும் வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு. வாய்ப்புக்காக காத்திருக்காமல் இருப்போம். நம் முயற்சியால் வாய்ப்பை நாமே உருவாக்குவோம். தோல்வியை பார்த்து பயப்படாமல் இருப்போம். முயற்சி செய்யாமல் இருப்பதை கண்டே பயப்படுவோம். நம்பிக்கை இருக்கும் வரை புதிய தொடக்கத்திற்கு எப்பொழுதும் இடமுண்டு. வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது நாம் நம்மை கண்டுபிடிக்கும் ஒரு பயணமாகும். வாழ்க்கை தத்துவ கருத்துக்களோடு நீங்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. 6:34 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

சிந்தையில் இறைவனை நினைத்து கொண்டு சிவிகளில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு நீர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். நம் வாழ்க்கையின் கதையை வேறு யாரும் எழுத முடியாது. அந்த கதையின் அடுத்த பக்கத்தை எழுதும் பொறுப்பு நம்மிடமே இருக்கிறது. அதனால் கடந்த காலத்தை பார்த்து வருந்தாமல், எதிர்காலத்தை நினைத்து பயப்படாமல் இன்றைய நாளை முழுமையாக வாழ்வோம். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6.

0: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடு எல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: அன்பான காய்கறி சாகுபடி செய்யும் விவசாய நண்பர்களே, தக்காளி, மிளகாய் மற்றும் கத்தரி போன்ற பயிர்களுக்கு நாற்று உற்பத்தி செய்திட இதுவே சரியான தருணம். பரிந்துரை செய்யப்பட்ட விதைகளை ஒரு கிலோ விதைக்கு சூடோமோனாஸ் 10 கிராம் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். பாத்திகளில் விதைகள் விதைப்பிற்கு 15 நாள் முன்பு 1 லிட்டர் நீரில் 200 மில்லி லிட்டர் ஃபார்மலின் கலந்த நீரை பாத்தியில் நனைப்பதன் மூலம் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். விதைகளை குழித்தட்டு முறையிலோ அல்லது மேட்டுப்பாத்தி அமைத்து விதையோடு சம அளவு மணல் கலந்து 10 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நேர்கோடுகள் அமைத்து அதில் மணல் கலந்த விதைகளை விதைத்து மண் கொண்டு மூட வேண்டும். பாத்தி ஒன்றிற்கு 250 கிராம் வேப்பம் புண்ணாக்கு, 40 கிராம் அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா கலந்து பின் விதைப்பது நல்லது. நாற்றுகள் வீரியமாக வளர்ந்திட விதை நட்ட 15-18வது நாளில் 1 லிட்டர் நீரில் 19:19:19 உரத்தில் 3 கிராம் கலந்து நாற்றுகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். மேலும் தகவல்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்டக்கலை வல்லுநர் அவர்களை தொடர்பு கொள்ளவும். நிலக்கடலை ஒரு முக்கியமான எண்ணெய் வித்து பயிராகும். முதல் பருவத்தில் அறுவடை செய்த விதைகளை உடனே அடுத்த பருவத்தில் பயன்படுத்தும் நிலை உள்ளது. இதற்கு முக்கியமாக நிலக்கடலை விதையில் உள்ள எண்ணெய் ஒரு காரணமாகும். இதனால் நிலக்கடலை விதை விற்பனையிலும் பயிர் எண்ணிக்கை பராமரிப்பிலும் பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் அறுவடை செய்த விதைகளை நீண்ட நாட்கள் சேமிப்பதற்கான உத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதலில் அறுவடை செய்த புதிய காய்களை உடைத்து விதைகளை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு அவற்றை 5% ஈரப்பதத்திற்கு உலர வைத்து பின்னர் விதைகளை அலுமினிய பைகளில் நிரப்பி வெற்றிடத்தை உருவாக்கி இயந்திரம் மூலம் பேக்கிங் செய்து 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிக்கலாம். இவ்வாறு சேமிக்கும் போது விதைகளை ஓராண்டிற்கு மேல் சேமிக்க முடியும். இந்த முறையில் சேமிக்கும் போது ஒரு பருவத்தில் அறுவடை செய்த விதைகளை அடுத்த பருவத்தில் விதைப்பிற்கு பயன்படுத்த முடியும். மேலும் காய்களை உடைத்து விதைகளை மட்டும் சேமிக்கும் பட்சத்தில் மிக குறைந்த சேமிப்பு இடமே தேவைப்படும். மேலும் விதைகள் ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக சேமிக்க படுவதால் விதைகளின் மேல்தோல் உராய்தலால் எந்தவித காயங்களும் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கப்படுகிறது. தவிர அலுமினிய பைகளில் நிரப்பப்பட்ட வெற்றிட சிப்பமிடுமுறையால் விதைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாகவும் சேதமின்றியும் எடுத்துச் செல்ல முடியும். எனவே விவசாய பெருமக்கள் விதை சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களை தேவைக்கேற்ப பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தற்போதைய வேளாண்மையில் உற்பத்தி செலவு அதிகரிப்பு, பருவநிலை மாற்றம், மழை பொழிவில் ஏற்படும் நிலையற்ற தன்மை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், நீர் பற்றாக்குறை மற்றும் சந்தை விலை ஏற்ற இறக்கம் போன்ற பல்வேறு சவால்களை விவசாயிகள் எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஒரே ஒரு பயிரை மட்டும் சார்ந்திருக்கும் விவசாய முறையில் ஒரு பருவத்தில் ஏற்படும் இழப்பு விவசாயியின் ஒட்டுமொத்த வருமானத்தையும் பாதிக்கக்கூடும். இத்தகைய சூழலில் ஒருங்கிணைந்த பண்ணைய முறை நிலையான வருமானத்திற்கும் வளங்களின் திறமையான பயன்பாடு சிறந்த வழிமுறையாக அமைகிறது. ஒரே பண்ணையில் பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் போன்ற 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேளாண் மற்றும் சார்பு தொழில்களை ஒன்றோடொன்று இணைத்து செயல்படுத்துவதே ஒருங்கிணைந்த பண்ணைய முறையாகும். கால்நடைகளிலிருந்து கிடைக்கும் சாணத்தை கம்போஸ்ட் அல்லது மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். தயாரிக்கப்படும் உரத்தை மீண்டும் பயிர்களுக்கு பயன்படுத்துவதன் மூலம் வெளியிலிருந்து வாங்கக்கூடிய உரத்தின் அளவை குறைக்க முடியும். அதேபோல் பயிர் கழிவுகளில் பொருத்தமானவற்றை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். மீதமுள்ள பயிர் கழிவுகளை கம்போஸ்ட் தயாரிக்க பயன்படுத்தலாம். கோழி கழிவுகளையும் முறையாக மேலாண்மை செய்து கரிம உரமாக மாற்ற முடியும். மீன் வளர்ப்பு அமைப்பில் உருவாகும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நீரை உரிய முறையில் மேலாண்மை செய்து பயிர்களுக்கு பயன்படுத்துவதன் மூலம் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்ய முடியும். இவ்வாறு ஒவ்வொரு தொழிலில் கிடைக்கும் துணைப் பொருட்கள் மற்றொரு தொழிலின் தேவையை பூர்த்தி செய்வதால் பண்ணையின் ஒட்டுமொத்த செயல்திறன் அதிகரிக்கிறது. ஒருங்கிணைந்த பண்ணைய முறையின் முக்கிய நன்மை வருமானத்தை பல்வகைப்படுத்துவது.

0: செலவிடுவது ஆகும். பயிர் சாகுபடியுடன் கால்நடை, கோழி, மீன், காய்கறி, முட்டை, பால், தேன் அல்லது காளான் போன்ற தொழில்களை இணைப்பதன் மூலம் ஆண்டு முழுவதும் பல்வேறு காலகட்டங்களில் வருமானம் பெறும் வாய்ப்பு உருவாகிறது. ஒரு பயிரின் விலை குறைந்தாலும் அல்லது எதிர்பாராத இயற்கை காரணங்களால் அந்த பயிரில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற பண்ணை கூறுகளிலிருந்து கிடைக்கும் வருமானம் ஒட்டுமொத்த பொருளாதார இழப்பை ஓரளவு சமாளிக்க உதவும். ஒருங்கிணைந்த பண்ணைய முறை என்பது பல்வேறு வேளாண் தொழில்களை ஒரே பண்ணையில் மேற்கொள்வது மட்டுமல்ல, அவற்றை ஒன்றோடொன்று இணைத்து வளங்களை மறுசுழற்சி செய்து உற்பத்தி செலவை குறைத்து பல்வேறு வருமான வாய்ப்புகளை உருவாக்கும் நிலையான வேளாண் அணுகுமுறை ஆகும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 69 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 61 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 32% முதல் 58% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102.6. நேரம் காலை 6:55. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மு நாசிகா லட்சுமி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். சிறுதானியங்களால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள். சிறுதானியங்கள் குறைந்த ஜிஐ கொண்டவை. இரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீரென உயராமல் படிப்படியாக உயரும். தினை, வரகு, சாமை, கேழ்வரகு போன்றவை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளவை. அதிக நார்ச்சத்து நிறைந்தால் நீண்ட நேரம் வயிறு நிறைவாக இருக்கும். அதிகமாக சாப்பிட தூண்டுதல் குறையும். கலோரி குறைவு ஆனால் ஆற்றல் அதிகம் தரும். கெட்ட கொழுப்பை குறைக்கும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும். நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய நோய் அபாயத்தை குறைக்கின்றன. செரிமான மண்டலத்திற்கு சிறந்தது. நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கல் தீரும். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்.

0: அஜீரணம் வயிற்று பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு. கேழ்வரகு, கம்பு போன்றவற்றில் கால்சியம் மிக அதிகம். குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்களுக்கு மிகவும் தேவை. நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
0: என்னுடைய பெயர் மு. நாசிகா லட்சுமி.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.
2: இனிய சூழல் வணக்கங்கள். 1939 முதல் 1945 ஆண்டு வரை உலகம் சந்தித்த பேரழிவுகளில் இரண்டாவது உலக யுத்தம் ஒன்று. ரஷ்யாவின் லெனின்கிராடு, தற்போது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்று அழைக்கப்படுகிற அந்த நகரத்தின் மீது ஜெர்மானிய படைகள் முற்றுகையிடுகின்றன. 1941 செப்டம்பர் முதல் 1944 ஜனவரி வரை ஏறத்தாழ 872 நாட்கள் இராணுவம் அப்பகுதிகளை சுற்றி வளைத்தது. எல்லா போக்குவரத்துகளும் தடை செய்யப்பட்டன. உணவின்றி எண்ணற்ற மக்கள் உயிரிழந்தனர். 1944 போர் முடிந்த பிறகு நாடு இயல்பு நிலைக்கு மெதுவாக திரும்பி வந்தது. எங்கும் அழிவின் சேதங்கள். ஆனால் அங்கே ஒரு கிராமத்தின் விதைப்பண்ணை மட்டும் சேதங்களுக்கு இடையிலும் பத்திரமாக இருந்தது. அது வாலிலோ என்ற விஞ்ஞானியின் விதை ஆராய்ச்சி மையம். போரின் எச்சசொச்சமாக அந்த கிராமத்தில் மிஞ்சி இருந்தவைகள் அந்த விதைப்பண்ணையும் உயிர் பிழைத்த சில சிறுவர்களும் தான். ஆம், அந்த விதைப்பண்ணையில் விதை வங்கிகளில் வைக்கப்பட்டிருந்த கோதுமை, பார்லி, உருளைக்கிழங்கு பெட்டிகள் அப்படியே பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன. இத்தனை மக்கள் உணவின்றி மடிந்தும் இந்த தானியங்களை மட்டும் ஏன் அவர்கள் எடுக்கவில்லை என்ற கேள்வியும் கூட அங்கிருந்த உயிர் பிழைத்த சிறுவனிடம் கேட்கின்றனர். ஆமாம், இங்கே தானியங்கள் இருக்கின்றனே, தெரியாதா? இதை கூட எடுத்து சிலர் உயிர் பிழைத்திருக்கலாமே என. அதற்கு அந்த சிறுவன் கூறிய பதில்தான் இன்று வரை உலகத்தை சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் ஊரில் அனைவருக்கும் இங்கே விதைப்பண்ணை இருப்பதும் தெரியும். ஏராளமான விதவிதமான தானிய வகைகள் இருப்பதும் நன்றாக தெரியும். ஆனால் நாங்கள் அதை எடுத்து உண்ணவோ பயன்படுத்தவோ இல்லை. எம் தாய் தந்தையர்கள் எமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய புதையலும் அறிவுரையும் அதுதான். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாம் மனிதர்கள் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அழியக்கூடியவர்கள். ஆனால் இந்த விதை வங்கியில் இருக்கும் விதைகள் சாகா வரம் பெற்றவை. நாளைய தலைமுறையின் பசிப்பினி போக்கும் மாபெரும் மருந்து. பல்லுயிர் பெருக்க ஆதார சக்திகள் இதை கட்டாயம் காப்பாற்ற வேண்டும். அதுதானே தர்மம் என கருதி தம்முடைய உயிரை தாமே பட்டினியால் மாய்த்து கொண்டனர். அந்த சூழல் தியாகிகளுக்கு முன், விதை காத்த உயரிய மாமனிதர்களுக்கு முன், நம் போன்றவர்கள் மிகச் சாதாரண மனிதர்கள்தான். நாமும் நமது பாரம்பரிய விதைகளை பல்லுயிர் பெருக்க பரவலை அழியாமல் காக்க சூழல் காப்போம். ஆம், சூழல் மிகப்பெரியது. நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.

0: நிலை மக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய சிந்தனை, புதிய உற்சாகம், இவை அனைத்தையும் சுமந்து வந்திருக்கிறது இந்த அழகான காலை. அன்பான நேயர்களே, உங்கள் காலை நேரத்தை இனிமையாக்கவும், உங்கள் பயணத்தில் ஒரு நல்ல துணையாக இருக்கவும், உங்கள் மனதில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் விதைக்கவும் இதோ உங்கள் அன்பான நிகழ்ச்சி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், கிடைச்ச அந்த லைஃபா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7:01 ஆகிட்டு இருக்கு. 8 வரைக்கும் கேட்க போறோம் நமநிலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நெல்லை சுத்தி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அட்டகாசமான படங்களாம் அடுத்தடுத்த அழகாக அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நானுங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்களை வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட தொடக்கமா தொழில் தொடங்கவும் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: இன்று தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு வணிகர் நல வாரியம், அது வணிகர்களுக்கு சின்னஞ்சிறு வியாபாரிகளுக்கு என்ன உதவிகளை செய்து வருகிறது என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். 1989 தமிழ்நாடு அரசால் முதலமைச்சரை தலைவராகவும் உதவி தலைவராக வணிக வரித்துறை அமைச்சரையும் இதர அரசு துறை அதிகாரிகள் மற்றும் வணிகர் சங்கங்களைச் சேர்ந்தவர்களை உறுப்பினராக கொண்டு திறம்பட நடைபெற்று வருகிறது. தமிழர்களில் ஏறக்குறைய 10 லட்சம் பேர் GST என்று சொல்லக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பதிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தினந்தோறும் புதிய வணிகர்கள் இப்பதிவினை பெற்று வருகிறார்கள். இந்த GST பதிவு எண் பெற்றவர்கள் மட்டுமே தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்திலே உறுப்பினராக முடியும். அதற்குரிய சிறு கட்டணத்தை செலுத்தி அவர்கள் உறுப்பினராகிவிட்டால் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குதல், இப்போது உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, அதிலே பதிவு பெற்று எண் வாங்க வேண்டும் கட்டாயமாக உணவு சம்பந்தப்பட்ட வணிகர்கள். அதற்கு ஒரு முகாம் நடத்தி சங்கங்களோடு இணைந்து அந்த பதிவினை எப்படி பெறலாம், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு அமைப்பாகவும் தமிழ்நாடு வணிகர்கள் நல வாரியம் செயல்பட்டு வருகிறது. வணிகர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கிடவும் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்பாடு செய்யவும் இந்த நல வாரியம் தொடங்கப்பட்டது. அவர்களுக்கு காப்பீடு சில வணிகர்கள் வாங்குவதில்லை. எனவே இந்த வணிகர்கள் வாரிய உறுப்பினராகின்ற அனைவருக்கும், அனைத்து உறுப்பினர்களுக்கும் ₹3 லட்சம் அவர்களுக்கு, அவர்கள் உறுப்பினராக இருக்க காலத்திலே அவர்களுக்கு ஏதேனும் மரணம் நடந்துவிட்டால் உடனடியாக இந்த தொகையை, காப்பீட்டு தொகையை உறுப்பினர்களுக்கு வழங்குகிறது 3 லட்சம். அடுத்து அவர்களுக்கு இதய நோய், சிறுநீரகம் போன்ற பல்வேறு புற்றுநோய் போன்ற தீவிர நோய்கள் வந்துவிட்டால் உடனடியாக நல்ல வைத்தியம் பெறுவதற்காக ₹50,000 வரை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடைகளில் நிறைய கடைகள் டீ பற்றக்கூடிய வகையிலே தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது டீ பயன்பாடு உடைய உணவகங்களாக இருக்கட்டும், இன்னும் பல டீ இருந்தால்தான் நடைபெறும் என்ற தொழில்களாக இருக்கட்டும், இலகுவாக தீப்பிடித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மின்சாரத்தினாலும் அடிக்கடி தீப்பிடிப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். எனவே அரசு எங்காவது இந்த வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினர் அவருடைய கட்டிடத்திலே அல்லது அந்த இயந்திரங்கள் உள்ள பகுதியிலே தீப்பிடித்து விட்டால் அதற்கு உடனடியாக அந்த கடையை சரி செய்ய ₹20,000 வழங்கப்படுகிறது. அவர்களுடைய குழந்தைகள், உறுப்பினர் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, மாநில அளவிலே அந்த குழந்தைகள் விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெற்றால் அதற்கு தனியே ஊக்கத்தொகை, நலிவுற்ற வணிகர்கள் ஒரு கடை வைக்க வேண்டும், சிறிய கடை, அதற்கு ஒரு ரெடிமேடு கடை தேவை என்றால் அதை வாங்கவோ, அல்லது 3 சக்கர வண்டியிலே சென்று ஆங்காங்கே வியாபாரம் செய்யக்கூடிய விருப்பம் இருந்தால் அதை வாங்குவதற்காக ₹10,000 அந்த வணிகருக்கு உடனடியாக உதவி வழங்கப்படுகிறது. மாநில அளவிலே 10ஆம் வகுப்பு +2 அளவிலே முதல் 3 மதிப்பெண் பெறும் குழந்தைகளுக்கு நிதியுதவி பரிசுத்தொகை வழங்குகிறார்கள். மேலும் உணவு பாதுகாப்பு சட்டப்படியோ இதர சட்டப்படியோ பதிவு எண்கள் பெற வேண்டும். அவர்கள் புதிதாக உறுப்பினராகுவதற்கு ஒரு முகாம் நடத்தி அவர்களை உறுப்பினர்களாக்க வேண்டும். வேறு வகையான எந்த ஆலோசனையும் பெற வேண்டுமென்றால் வணிகர் நல சங்கங்களோடு இணைந்து

0: பல சிறப்பு முகாம்களை நடத்துகிறார்கள். இதனுடைய தலைமை அலுவலகம் சென்னையிலே அமைந்திருக்கிறது. கிரீம்ஸ் ரோடு சென்னை 6 என்ற இடத்திலே அமைந்திருக்கிறது. அவருடைய தொலைபேசி எண் 0044-25-34-13-52 ஆகும். ஒவ்வொரு சங்க உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அந்த சங்கத்தின் மூலமாகவே இந்த விண்ணப்ப பாரங்களை பெற்று உதவியாக இருக்கட்டும், அல்லது முகாம்களில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும், தேவையான அந்த கடை, இரும்பால் செய்யப்பட்ட கடைகள், 3 சக்கர வாகனங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு இந்த அலுவலகத்தையோ அல்லது ஆங்காங்கே இருக்கும் வணிகர் நல சங்கங்களையோ வணிகர்கள் அணுகலாம். இன்று வணிகர்கள் தான் அரசுக்கு அதிக வருமானத்தை உண்டாக்கி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வணிகரும் சரியாக கணக்குகள் வழக்குகள் வைத்து அந்த ஜிஎஸ்டி என்ற கூடிய வரியை 20 லட்சம் ரூபாய் அவர்கள் வருடத்திற்கு டேனோவர் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வரி இல்லை. அதன் மேல் அந்த டேனோவர் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய வியாபாரத்தினுடைய தொகை அதிகமாகும் போது அவர்கள் கண்டிப்பாக வணிக வரி வசூல் செய்து சரியாக கட்ட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கணக்கு வழக்குகளை கொடுக்க வேண்டும். அப்படி வணிகர் ஜிஎஸ்டி அடித்து வணிகர் நல வாரியத்திலே உறுப்பினரானால் இலகுவாக வங்கிகளிலே கடன் பெற முடியும். சரியாக கடனுதவி வாங்கி பெற்று அதை திருப்பி செலுத்திவிட்டாலும் மீண்டும் மீண்டும் கடனுதவியை தருவதற்கு கூட்டுறவு வங்கிகளும் அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகளும் தயாராக இருக்கின்றன. அதற்கும் வணிக நல வாரியங்களும் சங்கங்களும் உதவி செய்கின்றன. ஒவ்வொரு பதிவு பெறாத வியாபாரியும் கண்டிப்பாக ஜிஎஸ்டி பதிவு எண் பெற வேண்டும். தமிழ்நாடு வணிக நல வாரியத்தில் உறுப்பினராகி அதனுடைய பயன்களை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் கேட்டீர்கள் தொழில் தொடங்குவோம் உரை. வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். இணைஞ்சிருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில. நேரம் காலையில 7:08 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில கார்த்திக் சின்மையை நிதிஷ் கோபாலன் பாடியிருக்கிறாங்க. வெயில் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, திறந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் மறுநிலை நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:13 ஆகிட்டு வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள்.
1: எல்லாம் கற்ற ஒருவன் எதுவுமே தெரியாதவர்களுக்கு அறிவுரை கூறி அவனை நல்வழிப்படுத்துதல் ஆன்று அவிந்து கற்றவனுக்கு அழகு என்றாலும் கூட மூடனுக்கு போய் தான் கற்ற வித்தையை ஒருவன் சொல்வானேயானால் இவன் காணாமல் போய்விடுவான் என்பதனை திருவள்ளுவர் பெருந்தகை புல்லறிவாமை என்ற அதிகாரத்திலே எடுத்து காட்டுவார். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அறிவு இல்லாதவனுக்கு அறிவுரை கூறுபவன் சில நேரங்களில் தானே அறிவில்லாதவனாக ஒன்றுமில்லாதவனாக அவமானப்பட்டு நிற்பான். அறிவு இல்லாதவனோ தான் அறிந்த அந்த சிறிய அளவே சரியானது என்று தான் நினைத்ததை கருதி கொண்டு செயல்படுவான் என்பதுதான் உலகியல் வரலாறு. அதே போன்றுதான் அறிவு இல்லாத கீழ்மக்களுக்கு ஞானத்தையும் கல்வியையும் உயர்ந்த நூல்களின் தத்துவத்தையும் சொன்னால் அது சொல்பவருக்கு துன்பத்தை தரும். தகுதியற்றவர்களிடம் நல்ல உபதேசங்களை கூறக்கூடாது என்பதற்கு விவேக சிந்தாமணியிலே அற்புதமான ஒரு பாடல் ஒன்று எடுத்தாளப்படுகிறது. ஒரு குரங்கானது கடுமையான மழையிலே நனைந்து ஒரு மரத்தினுடைய அடியிலே ஒதுங்குகிறது. அந்த மரத்திலே கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தூக்கணாங்குருவி, தூக்கணாங்குருவியினுடைய கூட்டை பார்த்தால் தெரியும் பல அடுக்குகள் இருக்கும். முட்டையிடுவதற்கு ஒன்று, குஞ்சு பொரிப்பதற்கு ஒன்று, குஞ்சுகள் வளர்வதற்கு ஒன்று என்று. எப்பொழுது ஒரு ஆண்குருவி கூடுகட்ட கற்றுக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் அந்த பெண்குருவியானது அந்த ஆண்குருவியை திருமணம் செய்வதற்கு திருமணம் செய்வதற்கென்றாலும் சரி, சேர்ந்து வாழ்வதற்கு என்று செய்தா எடுத்துக்கொண்டாலும் சரி இசைவு தெரிவிக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அந்த தூக்கணாங்குருவி

பாடுபட்டு எந்த விதமான அறிவும் இல்லாத குருவி தன்னுடைய அழகு மட்டுமே அதற்கு ஆயுதமாக கொண்டு அற்புதமான வீட்டை கட்டி கூட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தூக்கடாங்குருவி இந்த குரங்கை பார்த்து சொன்னது, ஏ குரங்கே, நீ எவ்வளவு பெரிய உடலை வைத்திருக்கிறாய், உனக்கு கைகள் கால்கள் வலுவாக இருக்கிறது. எனக்கு பார், கைகள் கிடையாது, கால்கள் மட்டும்தான். நான் இந்த அழகினாலே அற்புதமான ஒரு கூட்டை அமைத்து வாழவில்லையா? நீயும் அதுபோல் ஒரு கூட்டையோ வீட்டையோ அமைத்து வாழ்வதாக இருந்தால் இந்த மலையிலே துன்பப்பட்டு நனைந்து இடர்பட வேண்டாமே என்று நல்லெண்ணத்துடன் சொல்லியது. ஆனால் அந்த குரங்கோ மரத்தின் மீது தாவி ஏறியது, வேகமாக ஏறியது. அந்த கூட்டை தன் கைகளால் பிரித்து போட்டு அதை சிதைத்து அழித்தது. இதுதான் ஈனமுடையவர்களுடைய செயல். இதைத்தான் விவேக சிந்தாகமணி சொல்கிறது, வானரம் மலைதனில் நனைய தூக்கனாம் அதற்கொரு நெறி சொல்ல தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பிய்த்திடும் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடர் அது ஆகுமே. அப்படி என்றால் நல்லவர்கள் நல்லவர்களை வழிநடத்தினால் தவறில்லை, ஒன்றுமே அறியாத மூடர்களுக்கு ஈனர்களுக்கு தான் கற்ற வித்தையோ நல்ல அறிவுரையையோ எடுத்துரைப்போமே, ஆனால் அது நமக்கு துன்பம் தருவது மட்டுமல்ல நம்மை அழிப்பதாகவே அமைந்துவிடும். மனிதர்களிலும் இந்த மாதிரியான குரங்கினை ஒத்த புல்லர்கள் பலர் உண்டு. அவர்களுக்கு எஞ்ஞான்றும் நல்ல அறிவினை நாம் கூறக்கூடாது. கூறினால் இந்த குரங்கினுடைய நிலையை வந்துதான் அடைவோம் என்பதனை அற்புதமாக அழகாக மனிதனுக்கு வாழ்வியல் நெறியாக தெரிவிக்கிறது இந்த விவேக சிந்தாமணி. திருவள்ளுவரும் கூட புல்லறிவை அதிகாரத்தில் புல்லறிவாண்மை எனும் அதிகாரத்தில் அற்புதமான செய்திகள் பலவற்றை சொல்கிறார். தமிழ் இலக்கியங்களை ஆங்காங்கே புரட்டி பார்ப்போமேயானால் நல்லவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் இருந்து நீங்கள் மாறக்கூடாது. நல்லவர்களை வழிநடத்த வேண்டியது கற்றவனுடைய கடமைதான். அதே நேரத்தில் புல்லர்களையும் இனம் கண்டு கொள்ளுங்கள். புல்லறிவினருக்கு மறந்தும் கூட நன்மை தருகின்ற சொற்களை சொல்லாமல் இருப்பதே நமக்கு பாதுகாப்பு. எனவே நாம் பாதுகாப்போடும் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு உபகாரம் செய்தும் வாழ வேண்டும் என்பதனை நமது இலக்கியங்கள் நிறைய இடங்களில் மிக அழகாக தெளிவுறுத்துகிறது. ஆகையினாலே அவற்றையெல்லாம் நாம் கற்க வேண்டும், கற்ற வழியிலே நாம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் வாழ்விலே என்றும் நிறைவும் மகிழ்வும் நம் உள்ளத்தை சூழ்ந்திருக்கும். நாளை பார்க்கலாம்.

0: நேர்கள் கேட்டீர்கள் தமிழே அமுதே உரை. வழங்கினார் ப இளங்கோ அவர்கள். நெல்லை பந்தலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் பாடல் கேட்க போறோம். ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையமைப்புல நான் முத்துக்குமார் வரிகள்ல பாடல் வந்துட்டே இருக்கு. காதல் திரைப்படத்துல இருந்து ஹரிச்சரன் பாடியிருக்கிறாங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து நினைச்சிருங்க நெல்லை பண்பலை 102.6.
1: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேற்றில் இணைஞ்சிருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 விளக்கம் பண்ணி நிகழ்ச்சியில. நேரம் காலையில 7:26 ஆகிட்டு நம்ம நிகழ்ச்சியில. அடுத்துதான் ஆங்கிலம் அறிவோம் உரை, வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. அனைவருக்கும் காலை வணக்கம். அறிவோம் ஆங்கிலம் மூலம் முத்தையா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமர். கிராமர் சொல்லிக் கொடுக்க போகிறதில்லை. கிராமர் அப்படின்னா என்ன? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற விஷயம் இருக்குது, கிராமர் அப்படின்னாலே எனக்கு வந்து ஒரே கசப்பு, கிராமர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கிராமர் மட்டும் சொல்லி தந்துடாதீங்க, கிராமர் சொல்லித்தராமலே நான் இங்கிலீஷ் பேசணும். நிறைய இடத்துல சொல்கிறாங்க சார், கிராமர் அவசியம் இல்லை, பேசுகிறதுக்கு கிராமர் அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கிராமர் இல்லாமல் படிக்க முடியுமா? படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராங்கான ஆன்சர், படிக்க முடியாது. ஏன்? எல்லோரும் கிராமர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கிராமட்டிக்கலாக தான் பேசுவாங்க, அவங்க பேசுகிறதுல கிராமர் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஒரு சின்ன இதை சொல்லேன். உங்கள் அப்பா பெயர் என்ன? நான் 28 வருஷமாக என்கிட்ட யாராவது கிளாஸ் கேட்டு வந்தாங்கன்னா நான் அவங்கள அசஸ் பண்ணுறதுக்கு நான் கேட்குற முதல் கேள்வி, உங்கள் அப்பா பெயர் என்ன? உங்கள் அப்பா பெயர் என்ன அப்படி இப்போ நீங்கள் எல்லாம் மனசில் நினச்சிக்கிடுங்க, அப்பா பேர் என்ன அப்படிங்கிற அந்த ஆன்சர் வச்சுருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமா வந்து அப்பா பேர் என்னன்னு சொன்ன உடனே இப்போ எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவேன், அப்போ இந்த இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் கரெக்ட் பண்ண முடியுமா? சில பேருக்கு ஆச்சரியமாயிரும், ஏன்னா என்கிட்ட 15 வருஷம் இங்கிலீஷ் டீச்சராக இருந்தவங்களாம் என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்காங்க, சார் இதுதான் எங்கள் ஸ்கூலில் எல்லோரும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் அதை தப்புன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க தப்பு பண்ணுறோன்னு நினைக்கவே மாட்டாங்க. சின்ன கொஸ்டின் தான் இல்லையா, இப்போ அதை எல்லோரும் ஒத்துக்கிடுவீங்க. இது சிம்பிளான கொஸ்டின், ஆனால் நம்மளால் ஏன் ஆன்சர் பண்ண முடியலை? ஏன்னா இதை யாரும் கரெக்ட் பண்ணலை. இது தப்புன்னு தெரிஞ்சால் மட்டும்தானே நம்ம கரெக்ட் பண்ணுவோம். நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம், ஒரு பள்ளம் கிடக்குது, தெரிஞ்சால் தான் பள்ளத்தில் விட மாட்டோம். அது பள்ளம் இல்லைன்னு தெரியல அப்படின்னா பள்ளத்துக்குள்ளே தான் விடுவோம் அப்படின்னு சொல்ல மாதிரி, இங்கே நமக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ஆன்சர்னா, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், அது தப்பு. அப்போ என்ன பண்ணணும் தமிழ், ஏன்னா தமிழில் வந்து உங்கள் அப்பா பேர் என்ன சரியாக தானே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும், லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் தமிழில் இன்னொரு ஆன்சரும் இருக்குது, உங்கள் அப்பாவுடைய பெயர் என்ன. இங்கிலீஷில் நம்ம அப்படி தான் கேட்கணும், அப்பா பேர்னு ஃபாதர் நேம்னு சொல்லாமல். அப்போ அப்பாவுடைய அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? யாருக்காவது ஐடியா இருக்கா? நம்ம இங்கிலீஷில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ன்னு போடணும், கீழே போட்டால் கம்மா, அதில் மேலே போட்டோம் அப்படின்னா அப்போஸ்ட்ரஃபி. இப்போ ராம்ஸ் புக் எழுதுகிறோம் இல்லையா, அது மாதிரி 6 o'clock அந்த ஓக்கு மேலே ஒரு இது போடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அப்போஸ்ட்ரஃபி. அந்த அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்டால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், உடைய அப்படின்னு ஆயிரும். அப்போ அப்பாவுடைய, உங்கள் அப்பாவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் ஆங்கிலத்தில் சரி. அப்போ ஃபாதர் நேம் இஸ் ராங், ஃபாதர்ஸ் நேம் இஸ் ரைட். அப்போ எப்படி கேட்கணும் அப்படின்னா, இப்போ வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு கேட்கணும். இதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாலே நான் உங்களுக்கு கிராமர் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ இதை கரெக்ட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா, கிராமர் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்போம். பரவாயில்லையா? பரவாயில்ல அப்படின்னா ஓகே. ஆனால் யாருக்கு தான் தப்பு தப்பாக பேசி நம்ம அசிங்கப்படுறது பிடிக்கும்? யாராவது சிரிச்சிட்டாங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் தப்புனாலும் பேசுங்க, தப்புனாலும் பேசுங்க அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் இங்கிலீஷ் பேசாததுக்கு காரணமே நம்ம தப்பாக பேசி அசிங்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிறதுக்கு தான். ஆனால் கிராமர் நீங்கள் தப்பு தப்பாக பேசுகிறதுக்கு 90% உழைப்பை போடணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 10% உழைப்பை போட்டால் போதும், நீங்கள் அருமையான இங்கிலீஷ் பேசலாம். அப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேனே, இப்போ இதே மாதிரி ஒரு டீச்சர் என்கிட்ட வந்து என்னோடய கிளாஸுக்கு வந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து கிராமர் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. சில டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, சில டீச்சர்ஸ் வந்து கிராமர் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அந்த டீச்சர் வந்து என்னோடய கிளாஸுக்கு வந்தார், நான் அவரை வெல்கம் பண்ணி என்னோடய சீட்டை கொடுத்துட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸோடு உட்காந்துருக்கேன். அப்போ அவர் என்னோடய சீட்டில் உட்காந்துட்டு சொல்கிறார், அவருக்கு தெரியும் நான் என்னோடய கிளாஸில் கிராமர் டீச் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் கிளாஸில் சொல்கிறாரு கிராமர் அவசியம் இல்லை. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எதுவும் படிக்க வேண்டாம் அப்படின்னா தான் உடனே சந்தோஷமாயிருவாங்களே. அப்போ நான் அவர்கிட்ட அவர் பேசி முடிச்சோ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், சார் அப்போ உண்மையிலேயே கிராமர் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அவர் ஆமாம்ட்டார், நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் கிராமர் வேண்டாம், நீங்கள் ஏதாவது எழுதணும் அல்லது மேடை பேச்சு அப்படின்னா தான் கிராமர் அவசியம் அப்படின்னு சொல்லார். அப்போ நான் சொன்னேன், சார் ஒரு சின்ன விஷயம்

நான் கேட்கலாமா, கொஸ்டின் கேட்கலாமா உங்கள்கிட்ட? கேளுங்க அப்படின்னாரு. இப்போ நான் சென்னை போகிறேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்லணும்னு விரும்புகிறான். ஐ கோ சென்னை அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன். நான் போகிறேன் சென்னைக்கு, சரிதானே? லாங்குவேஜ் அப்படின்னா விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்கு தான். நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? இது அவருக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் பேசுகிறீங்க அவருக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே லாங்குவேஜில் என்ன வேணும் அப்படின்னாரு. சரி சார், அப்போ வந்து ஐ சென்னை கோ சொல்லலாமா? நான் சென்னைக்கு போகிறேன், கரெக்டு தானே? சென்னை கோ ஐ சொல்லலாமா சார் அப்படின்னே? சென்னைக்கு போகிறேன்னா அதுவும் மெசேஜ் கன்வே ஆயிடுச்சே, போதுமே அப்படின்ட்டார். பசங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஏன்னா நம்ம வாத்தியார்

0: அப்படின்னு சொன்னேன். எழுதும்போது ராமா கில்டு ராவணா, ராமன் ராவணனை கொன்னான், இவ்வளோதான் அப்படின்ட்டார். பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏதோ போட்டி நடக்க போல இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் கீழே எழுதுங்க சார் அப்படின்னேன். ராவணா கில்டு ராமா, அது பாதி ராவணான்னு எழுதும்போது அவர் மெல்ல ஸ்லோவாகிட்டார். பசங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ராமா கில்டு ராவணா அதே வார்த்தைகள் தான், ஆனால் ராவணா கில்டு ராமணா அப்படின்னா மீனிங் மாறிடும். அவருக்கு அப்போ தான் இதுதான் கிராமர். நீங்கள் 1 1 5 அப்படிங்கிறது 115, 5 1 1 அப்படின்னா 511, இது ரெண்டும் ஒன்று இல்லை, ஒரே நம்பர் தான். நீங்கள் எங்கேனாலும் போடலாங்கிறது இல்லை, பிளேஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, கரெக்டாக அந்த இடத்துல அதை போட்டால் தான் அர்த்தம் தெரியும். இதுதான் கிராமர், வார்த்தையை அடுக்கிறது தான் கிராமர். வார்த்தை அடுக்காமல் நான் இஷ்டத்துக்கு நம்பர் எழுதுவேன் அப்படின்னா உங்கள் கணக்கு எப்படி இருக்கும்? ஸோ கிராமர் அவசியமா இல்லையா, அதை உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். தேங்க்யூ.
1: நேயர்கள் கேட்டீர்கள் ஆங்கிலம் அறிவோம் உரை, வழங்கினார் எஸ் முத்தையா அவர்கள். நேர்களை நேரம் காலையில் 7:33 ஆகிட்டு இருக்கு. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போகிறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கார்த்திக் கிரிஷ் ஹரிணி பாடியிருக்கிறாங்க, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நெஞ்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6.

நேர்கலை நேரம் காலையில் 7:38 ஆகிட்டு இருக்குது. நிலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். வர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழே தமிழ்நாட்டில் இருக்கிற கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்ட இவங்களுக்காக கல்வி, வேலைவாய்ப்பு, சிறப்பு சுய உதவிக்குழுக்கள் அமைக்கிறது, தொழிற்பயிற்சிகள் வழங்குறது, இந்த மாதிரி தேவையான திட்டங்களை வகுத்து, ஓய்வூதியம், சமூக நலத்துறை திட்டங்கள், திறன் வளர்ப்பு பயிற்சி மற்றும் சுய தொழில் செய்ய மானியம் போன்ற பிற சேவைகளை பெற்றுக்கிறதுக்காக தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. இதுக்கான இணையதள முகவரி www.tnvitovelfareabout.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தில் வந்து செயல்பாட்டில் இருக்குது. இந்த வலைதளத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான முகாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான டீட்டெயிலை வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முகாம் என்றைக்கெல்லாம் எந்த ஊர்லலாம் நடக்க போகுது அப்படின்னா, தூத்துக்குடி ஊராட்சியில் செப்டம்பர் 7 கோவில்பட்டியில் 9, உடன்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 10, கயத்தாறில் 11, ஆழ்வார் திருநகரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 12, திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் செப்டம்பர் 15, விளாத்திக்குளத்தில் 16, சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 17, ஸ்ரீவைகுண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 18, ஓட்டபிடாரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 19, புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 21, கருங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 23, இதுக்கான முகாம் நடைபெற இருக்குது. முற்பகல் 10 தொடங்கி பிற்பகல் 4 வரைக்கும் இந்த முகாம் நடைபெறும். இதில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்றவர்கள் எல்லாருமே உங்களோட விவரங்களை இந்த முகாமில் கலந்துக்கிட்டு நேரடியாக பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமூக நலத்துறையில் உள்ள திட்டங்களை பயன்படுத்தியும் அதுக்காகவும் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலைப்பந்தலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி கிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையில நான் மகானல திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

என்னிடம் இசையின் உரை முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:47 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து காய்கள் பழவைகளோட சந்தை நிலவரம் தான் தெரிஞ்சுக்க போறோம். தக்காளி கிலோவிற்கு 28 மற்றும் 26 விலைகளில், கத்திரிக்காய் கிலோவிற்கு 48 ரூபாய், வெண்டைக்காய் 28 மற்றும் 24 விலைகளில், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 10 ரூபாய், தடியங்காய் 14 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 16 ரூபாய், பாகற்காய் சிறியது 50 ரூபாய், பெரியது 55 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பச்சை மிளகாய் கிலோவிற்கு 46 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 60 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 78 மற்றும் 74 விலைகளில், காராமணி 25 ரூபாய், இஞ்சி கிலோவிற்கு 160 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. நார்த்தங்காய் 35 ரூபாய், முள்ளங்கி கிலோவிற்கு 35, உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் கிலோவிற்கு 56 ரூபாய், ரிங் பீன்ஸ் 90 ரூபாய், சௌச்சோ கிலோவிற்கு 36, முட்டைக்கோஸ் கிலோவிற்கு 32 மற்றும் 30 விலைகளில், பீட்ரூட் கிலோவிற்கு 32, காலிஃப்ளவர் 50 ரூபாய், குடைமிளகாய் 55 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பட்டர் பீன்ஸ் கிலோவிற்கு 130, சோயாபீன்ஸ் 120, பச்சை பட்டாணி 150, சேம்பு கிலோவிற்கு 45 ரூபாய், சேனை கிழங்கு 40 ரூபாய், சீனி கிழங்கு 55, பனங்கிழங்கு 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பழ வகைகளில் செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 80 ரூபாய், நேந்திரன் கிலோவிற்கு 80 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கோடு 60 ரூபாய், நாட்டுப்பழம் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் கிலோவிற்கு 170, ஆப்பிள் கிலோவிற்கு 200 மற்றும் 160 விலைகளில், அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை கிலோவிற்கு 200 ரூபாய், கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 மற்றும் 40 விலைகளில், பப்பாளி பழம் 40 மற்றும் 35 விலைகளில், நெல்லிக்காய் 65 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120, சாத்துக்குடி 70 ரூபாய், கிர்ணி பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி கிலோவிற்கு 30 மற்றும் 25 விலைகளில் கிடைக்குது. காய்கள் பழவர்களாம் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் வந்துட்டு இருக்கு. பையா திரைப்படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் பெண்ணிதையால் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, திறந்து நினைச்சிருங்க. நிலை பந்தலை 102.6 இங்கெல்லாமே எப்போதுமே சமஜோரு.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நிலைப்பண்பலை 102.6 நேரில் கேட்டு இருக்கீங்க. வணக்கம். பர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:54 ஆகிட்டு. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருது. அந்த வகையில் சுற்றுலா பணிகள் மேற்கொண்டு வருபவர்களை ஊக்குவிக்கிற வகையில் சுற்றுலாத்துறையின் மூலமாக அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஹோட்டல் முகவர்களுக்கு 13 வகையான தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வந்து வழங்கப்பட்டு வருது. ஸோ இதுக்காக வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா tourismawards.com அப்படின்ற இணையதளத்தில் உங்களோட விண்ணப்பங்களை வந்து நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கடைசி தேதி இந்த மாதம் 30 தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதம் 30 தேதிக்குள்ளே இந்த சுற்றுலா விருதுகளுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு, உனக்கும் எனக்கும் திரைப்படத்திற்காக. சங்கர் மகாதேவன் அவர்களுடைய குரலில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து நெஞ்சிருங்க.

0: நேர்களை வணக்கம். மறுநி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் சொன்ன தரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன். நான் உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டே வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கான சேர்க்கை இம்மாதம் 10ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பெரம்பூரில் இன்று காலை லாரி மீது மோதி விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மின்சார ரயில் மோதியதில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது.

நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால். உரை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இதுவரை இந்த பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், சொத்துக்களை வாங்குவதற்கான ஆவணங்கள், இது பற்றியான விவரங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பரிவர்த்தனை ஆவணம் என்பது, டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிவர்த்தனை ஆவணம். இந்த பரிவர்த்தனை ஆவணம் எதற்காக எழுதப்படுகிறது, யார் யாருக்கிடையே எழுதப்படுகிறது, அதனுடைய தன்மை என்ன, இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நலம் பயக்கும். இரண்டு நபர்கள் ஒரு பொருளில் உள்ள சொத்துரிமையை இன்னொரு பொருளின் சொத்துரிமைக்காக இரண்டு பொருட்களில் எதுவும் அல்லது இரண்டும் பணமாக மட்டுமே இல்லாதிருந்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மாற்றிக்கொள்ளலாம். அவ்வாறு மாற்றிக்கொள்வதை எழுத்துப்பூர்வமாக எழுதப்படுவதே பரிவர்த்தனை ஆவணம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை சொத்துரிமை மாற்று சட்டத்தின் பிரிவு 118 வரையறை செய்கிறது. ஒரு பரிமாற்றம் பூர்த்தி அடைவதற்காக செய்யப்படுகிற ஒரு சொத்தின் பரிவர்த்தனையானது விற்பனை ஆவணம் எவ்வாறு செய்யப்படுமோ அதே நடைமுறையில் பரிவர்த்தனை ஆவணமும் செய்யப்பட வேண்டும். எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த பரிவர்த்தனை ஆவணம் எழுதப்படும் அப்படின்னு பார்க்க போகும்போது, பல்வேறு சூழ்நிலைகளில் பரிவர்த்தனை ஆவணம் எழுதப்படலாம். அதாவது, கூட்டு அனுபவத்தில் உள்ள உறவினர்கள் தங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை ஒருவர் மற்றொருவருடைய வசதிக்கு ஏற்ப வசதியாக அனுபவிக்கும் விதத்தில் மாற்றம் செய்து கொடுக்கலாம். இதனை ஒரு உதாரணத்துடன் பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும். அதாவது, பல வருடங்களுக்கு முன்னர் எந்தவித வளர்ச்சியும் இல்லாத ஒரு பகுதியில் ஏ என்பவர் ஒரு காலிமனையை கிரைம் செய்துள்ளார். மேற்படியே அந்த ஏ என்பவர் பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்காக அந்த மனையை பார்வையிட செல்கிறார். அங்கு மனைக்கான எல்கை கற்கள் காலப்போக்கில் சிதைந்து காணாமலும் போயிருக்கு. மனையை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அந்த ஏ என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நில அளவேரை அழைத்து வந்து அவருடைய உதவியுடன் நிலத்தை அளந்து தனது மனையை அடையாளம் காண்கிறார். பின்னர் அந்த வீட்டில் வந்து அந்த மனையில் ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறார். 75% கட்டுமானம் நடைபெற்று வந்த சமயத்தில் பக்கத்து மனையை கிரயம் செய்த அந்த பி என்பவர் அவரது மனையை பார்வையிட அங்கு வருகிறார். இந்த சூழ்நிலையில் பி அவரது மனையை அளந்து பார்க்கும்போது, பியின் மனையில் தவறுதலாக ஆனால் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏ கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறதை அறிகிறார். நடந்த தவறுகளை இரு நபர்களும் புரிந்து கொண்டு இருவரும் சேர்ந்து முடிவெடுத்து ஏயின் மனையை பி வைத்துக் கொள்வதாகவும் பியின் மனையை ஏ வைத்துக் கொள்வதாகவும் முடிவு செய்து அவரவர் கிரய ஆவணங்களின் அடிப்படையில் அந்த மனையை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். இதற்காக எழுதப்படும் ஆவணம் தான் பரிவர்த்தனை ஆவணம் என்று அழைக்கிறோம். ஆகவே ஒரு பரிவர்த்தனை ஆவணங்கள் வந்து எழுதப்பட்டு அவை சார்பதிவகத்தில் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். தவறான உடைமையை நேர்மையாக வைத்திருந்தால் மட்டுமே பரிவர்த்தனை ஆவணம் எழுதி மாற்றிக்கொள்ள முடியும். இரண்டு நபர்கள் ஒரு பொருளில் உள்ள சொத்துரிமையை இன்னொரு பொருளின் சொத்துரிமைக்காக ஏற்படுத்தும் நடைமுறைகளில் நபர்களுக்குள்ளே சம்மதம் இருந்தால் மட்டுமே செயல்படுத்த முடியும். ஆகவே ஒரு சொத்தை மேம்படுத்தும் முன்னரே சொத்தின் அமைவிடத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். தவறான இடத்தில், பாத்தியமில்லாத இடத்தில் செய்யப்படும் மேம்பாடு மற்றொருவரின் பார்வையில் அது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எழுந்தது என்று தெரிந்தால் மட்டுமே பரிவர்த்தனைக்கு சாத்தியமாகும். சொத்துக்கள் பரிமாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட சார்பதிவக எல்லை

0: மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. வெவ்வேறு சார்பதிவக வகை எல்கைக்குள் சொத்துக்களை கொண்ட இரு தரப்பினர்கள் தங்கள் சொத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். உதாரணமாக, திருநெல்வேலியில் ஒரு சொத்தினை கொண்ட சொத்துரிமையாளர் மதுரையில் இருக்கும் ஒரு சொத்தை அதன் உரிமையாளருடன் சேர்ந்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். ஆனால் மேற்படி பதிவுகள் இரு சார்பதிவகத்திலும் மேற்கொள்ள, அதாவது என்டோஸ்மெண்ட் சொல்லுவாங்க, செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் மட்டுமே வில்லங்கச் சான்றில் பதிவுகள் வெளிப்படும். ஒரே சார்பதிவக எல்கைக்குள் சொத்துக்கள் பரிமாற்றம் செய்யும் பொழுது அந்த மாதிரியான மேற்கோள் தேவையில்லை. பரிமாற்றம் செய்யப்படும் ஒரு சொத்தின் மதிப்பு மற்றொரு சொத்தை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான தொகையை செலுத்த வேண்டும். பரிமாற்றம் என்பதே விற்பனை அல்லாத உரிமை மாற்றம் என்பதாகும். ஒரே சொத்து மதிப்பினை கொண்ட சொத்துக்களை பரிமாற்றம் செய்வதே சிறந்ததாக இருக்கும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் மூதாதையர் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து அதனை சார்பதிவத்தில் பதிவு செய்து தனித்தனியாக அனுபவித்து வரும்போது, அவ்வாறு அனுபவிப்பதில் பங்காளிகளுக்குள் ஏதேனும் அசௌகரியம் ஏற்படும் போது, அனுபவிப்பதில் சிரமங்கள் ஏற்படும் நேர்வையிலும் இத்தகைய பரிமாற்றங்கள் வசதியின் அடிப்படையில் அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது. பரிமாற்றத்திற்கு உள்ளாகும் சொத்துக்கள் கிரயத்திற்கு எவ்வாறு உட்படுமோ அதுபோன்றே உரிமையும் உடைமையும் ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொண்டு சுதந்திரமாக அனுபவிப்பதே இந்த பரிமாற்ற ஆவணங்களாகும். உரிமையும் உடைமையும் ஒருவருக்கொருவன் மாற்றிக்கொண்டு சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டும். வாய்மொழி பரிமாற்றம் என்பது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். அது சட்டபூர்வமானது அல்ல. பரிமாற்ற ஆவணங்கள் பணத்திற்காக மாற்றம் செய்யப்பட்டால் அது பரிவர்த்தனை ஆவணம் ஆகாது என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் விளக்கியுள்ளது. ஆகவே பரிமாற்றம் என்பது இரண்டு நல்ல தெரிந்த நபர்களுக்குள் மட்டுமே அது எழுதப்பட வேண்டும். என்னுடைய சொத்தை நான் உனக்கு விட்டுக் கொடுக்கிறேன், உன்னுடைய சொத்தை எனக்கு கொடு என்று ஒரு குறிப்பிட்ட அந்த சாராம்சத்துடன் எழுதப்படுவதே இந்த பரிமாற்ற ஆவணம் என்பது டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

சக்காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: cool.
1: நேரம் 8:15. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: ஆகாரி அபிநயத்தில் நவரசங்களில் ஒன்றான சோகரசத்தை மகாபாரதத்தில் காந்தாரியின் கவலையை சஞ்சாரியாக கையாள முடியும். காந்தாரி, மாதவரே, இதோ பாரும், இந்த அரச மாதர்கள் பஞ்சசயனத்தில் படுத்திருந்த கணவர்களை உதிரை சேற்றில் கண்டு அழுகிறார்கள். இதனை காண என்ன பாவம் செய்தேனோ கேசவரே, இம்மாதர்களின் அழுகுரல் விண்ணை பிளக்கிறது என்று கூறினாள். காந்தாரி துரியோதனனை கண்டு அலறி வீழ்ந்தாள். மகனே, மகனே என்று அழைத்தாள். மகனே, உன் பிதாவை பற்றியே நான் வருந்துகிறேன். அப்பா, மகனே, உயர்ந்த பஞ்சனையில் உன்னை கண்ட நான் இப்போது உதிரச் சேற்றில் காண்கிறேன். கண்ணா, என் மருமகள் மகனே குறித்து வருந்துவாளா? மணாளனை குறித்து வருந்துவாளா? பாவம், அநேக பெண்கள் கணவனுடைய உடம்பை மட்டும் பார்த்து தலையை தேடுகிறார்கள். சிலர் கரங்களை தேடுகிறார்கள். நாய் நரிகளை விலக்கி கொண்டு அழுகிறார்கள். இதோ அபிமன்யுவை பார், அவன் முகத்தில் ஒளி மாறவே இல்லை. உத்தரை தன் கணவனுடைய முகத்தை வருடி அழுகிறாள். கர்ணன் மனைவியரும் துரோணரின் மனைவியும் மற்ற மாதர்களும் புலம்புவதை கேள். கண்ணா, உமது அசட்டையினால்தான்

0: இந்த கோரமான போர் நடைபெற்றது. நான் என் கணவருக்கு நன்கு பணிவிடை புரிந்தவள். சங்கு சக்கரம் தரித்த உன்னை சபிக்கிறேன். இது முதல் 36 ஆண்டில் என் குலம் போல் உன் குலமும் அழிவதாக. உன் குல மாதர்கள் புலம்புவார்களாக என்றாள். கண்ணபிரான் சிரித்து கொண்டே அது அப்படியே ஆகட்டும் என்றார். சோகத்தால் அழுது மயங்கி விழுந்த காந்தாரியை மாதவர் பல பல இன்னுரை கூறி தேற்றினார். திருதராட்டிரன், தர்மநந்தனே, மாண்டவர்களின் தொகை உனக்கு தெரிந்திருந்தால் சொல் என்றார். தர்மர், பிதாவே, 10 கோடி வீரர்களும் 20,000 வீரர்களும் 66 கோடி வீரர்களும் மாய்ந்தார்கள். காணாமல் போன வீரர்கள் 16,000ம் வேறு 16,000ம் 100,000ம் 60,000ம் ஆம் என்றார். மாண்டவர்கள் எந்த கதியை அடைந்தார்கள்? எல்லோரும் வீர சொர்க்கத்தையும் இந்திர உலகத்தையும் அடைந்தார்கள். உனக்கு எவ்வாறு தெரிகிறது? பிதாவே, நான் முன் லோமசருடன் தீர்த்த யாத்திரை செய்தபோது ஞான யோகத்தால் ஞான கண் பெற்றேன். அதன் மூலம் என்னால் காண முடிகிறது என்றார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 8:23 ஆயிட்டு இருக்குது. இன்று பகல் 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். வழங்குபவர் உணவியல் நிபுணர் மெர்லின் அவர்கள். தொடர்ந்து தேசிய கண்தான விழிப்புணர்வு 2 வார விழாவை ஒட்டி கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் அனிதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து கல்லீரலை பாதுகாக்கும் கடுகு ரோஹிணி பற்றி கேட்டறியலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது?
1: எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மன்னா.
2: இந்த 73rd எலியேசி மன்னரின் பிறந்த நாள் விழாவில் யாருக்கும் ஒரு குறையும் வந்துவிடக் கூடாது, எல்லாம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் மந்திரியாரே. மந்திரியாரே,
1: கோருங்கள் மன்னா.
2: எனது பிறந்த நாள் விழாவில் ஏதாவது வித்தியாசமாக ஒன்று செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசை.
1: அது சரி, மன்னர் வழக்கம் போல் எல்லாவற்றையும் ஆசைப்படுவார், ஆனால் ஒன்றையும் செயலில் காட்ட மாட்டார்.
2: என்ன கூறினீர்?
1: இல்ல, அது அது வந்து மன்னா, செயல் என்ன மூன்றெழுத்தின் மறுவடிவம் எங்கள் 73rd மெலுக்கேசி மன்னர் என்று தங்களை பற்றி மனதுக்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன் மன்னா.
2: ஓஹோ, சரி சரி, பிறந்த நாள் விழாவில் வித்தியாசமாக என்ன செய்யலாம் கூறும்.
1: கிடைத்துவிட்டது யோசனை மன்னா. தங்களது பிறந்த நாள் விழாவிற்கு வரும் விருந்தினர்கள் அனைவருக்கும் ஒரு மரக்கன்றை பரிசாக கொடுத்து விடுவோம்.
2: மந்திரியாரி, வழக்கமாக பிறந்த நாள் கொண்டாடுபவருக்கு தானே பரிசு தர வேண்டும், விழாவிற்கு வருபவர்களுக்கு ஏன் நாம் பரிசு கொடுக்க வேண்டும்? அதுவும் மரக்கன்று எதற்கு பரிசாக தர வேண்டும்
1: மன்னா? கடந்த ஒரு சில வருடங்களாக காட்டு தீ என்பது பல நாடுகளில் அங்கிருக்கும் காடுகளை அழித்து மரங்களை தீர்த்து விட்டன. இதனால் ஏற்கனவே காலநிலை மாற்றத்தால் அரண்டு புரண்டு கொண்டிருக்கும் இந்த பூமி தற்போது இன்னும் மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். எனவே காடு வளர்ப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். காடு வளர்ப்புக்கு எது முக்கியம்?
2: மரம். ஓஹோ, அதுதான் மரக்கன்று கொடுத்து காடு வளர்ப்பை ஊக்குவிக்க கூறுகிறீர்?
1: அதேதான் மன்னா. அது மட்டுமல்ல, காட்டு தீயால் உலகில் ஏற்பட்ட மிகப்பெரிய காலநிலை மாற்றத்தை சரி செய்ய வேண்டுமெனில் வெகு சீக்கிரமே நாம் காடுகளை உருவாக்க வேண்டும்.
2: அது எப்படி மந்திரியாரே சாத்தியம்? அதற்கு விதைகளை சரியான இடத்தில் போட வேண்டும். சரியான மண் இருந்தால் தான் அது உள்வாங்கி வளரும். அதற்கு முறையான தண்ணீர் கிடைக்கும்.

0: வைக்க வேண்டும். அதன் பிறகுதானே அதுவும் மரமாக வளரும். இதெல்லாம் உடனே எப்படி சாத்தியம்? அதுவும் ஒரு 100 மரக்கன்றுகள் என்றால் அது ஒரு 25 வந்தாலே மிகப்பெரிய விஷயம் தான்.
1: அடரே மன்னா, காடு வளர்ப்பது குறித்து தாங்கள் இவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்களே, பலே பலே.
0: அது வேறு ஒன்றும் இல்லை மந்திரியாரே, அரண்மனை வைத்தியர் 3 வேளை கசாயம் குடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய போது அதிலிருந்து தப்பிக்க ஒரு நாள் தெரியாமல் குருகுலத்தில் வகுப்பை அட்டம் செய்துவிட்டேன். அன்றுதான் மரம் வளர்ப்பு பற்றி பாடம் நடத்தினார்கள்.
1: அதுதான் நீ பார்த்து இந்த மன்னராவது குருகுலம் சொல்வதாவது
0: என்ன கூறினீர்?
1: அது வந்து மன்னா.

0: ஆயத்தில் ட்ரோன்களை பயன்படுத்துவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். காடு வளர்ப்பில் எப்படி?
1: காடு வளர்ப்பில் காட்டுத்தேக்கு பிந்தைய மறுசீரமைப்பின் போது ட்ரோன்கள் காடு வளர்ப்பிற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்றன மன்னா.
0: அப்படி என்ன வழிகளில் இது செயல்படுகிறது?
1: மன்னா, ஆறு வழிகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. காடுகள் அழிக்கப்பட்ட பகுதிகளை மதிப்பிடுதல், மண்ணை பகுப்பாய்வு செய்தல், விதையை நடவு செய்தல், தாவரங்களை எண்ணுதல் மற்றும் நீர்ப்பாசன மேலாண்மைக்கும், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பிற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் எல்லாம் ட்ரோன்களை பயன்படுத்தினால் சரியான இடத்தில் விதைகள் துவப்பட்டு சரியான நேரத்தில் வெகு சீக்கிரத்திலேயே மரக்கன்றுகள் உருவாகி மரங்களை பெற்று காடுகளை நாம் வளர்த்தெடுக்கலாம். இது ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் மக்களின் பங்களிப்போடு, அதாவது இந்த மாதிரி திட்டங்களுக்கு பொதுமக்களை தாமாக முன்வந்து நிதியை ஒதுக்கி காடு வளர்ப்பில் ஈடுபடும் சமூக ஆர்வலர்களுக்கு உதவி வேறு செய்கிறார்களா?
0: அற்புதம், அற்புதம். காடுகளை வெகு சீக்கிரத்தில் வளர்த்தெடுக்க ட்ரோன்கள் உதவி செய்கின்றது என்றால் அதற்கு உதவிடும் வகையில் பொதுமக்கள் முன் வருகிறார்கள் என்பது மிகவும் இனிப்பான செய்தியாக இருக்கிறது. நமது நாட்டிலும்
1: இனி வரும் என்று நம்புவோம். நம்பிக்கைதானே வாழ்க்கை.
0: மந்திரியாரி, அப்படியெனில் இந்த முறை எனது பிறந்த நாளில் என்னை மிகவும் அழகாக வீடியோ கவரேஜ் செய்வதற்கு சிறப்பான ட்ரோன்களை பயன்படுத்தும் வீடியோகிராஃபர்களை ஏற்பாடு செய்து விடுங்கள்.
1: ஆமாம், ரொம்ப முக்கியம்.
0: மந்திரியாரி, எனக்கு ஒரு யோசனை. ஒவ்வொரு மரக்கன்றுடன் ஒரு ட்ரோனையும் கொடுத்து விடுவோம். காடு வளர்ப்பில் நவீனத்தை புகுத்திய 73rd எலியேசி மன்னர் என்று வரலாறு என்னை பற்றி பேசட்டும்.
1: கூடவே பரிசளிப்பதற்காக கஜானாவை காலி செய்த மன்னர் என்றும் வரலாறுகளை பற்றி பேசும்.
0: என்ன, கஜானா காலியாகிவிட்டதா?
1: எனக்கு போன மாதம் சம்பள பாக்கி வைத்திருக்கிறீர்களே, அதாவது நினைவிருக்கிறதா?
0: ராஜ ரகசியங்களை எல்லாம் எதற்கு மந்திரியாரே வெளியே கசிய விடுகிறீர்? அட்டைக்கு வாசியும். சரி சரி, ட்ரோன்களை அடுத்த பிறந்த நாளுக்கு கொடுத்து விடலாம். இந்த வருடம் மரக்கன்றை மட்டும் பரிசாக கொடுப்போம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

8:40 கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்று நண்பகல் 12:10 இடம்பெறும் ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட தலைப்பு, குழந்தைகள் கேட்டதை எல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா, தேவையை புரிய வைப்பது சிறந்ததா. இந்த தலைப்புல தோழிகள் எல்லாமே அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாளுக்கு நாள் நாளிதழ் வாசிப்பு என்பது அவசியமா அப்படிங்கிற தலைப்பில் தான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க இருக்கிறீங்க. காலை 10 மணிக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கலாம். 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பனர்கட்டா தேசிய பூங்கா பற்றிய தகவல்களை கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேரம் 8:51. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு தேவாலயம், அதுல உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு, அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போற சமயத்துல அந்த பெட்டியில காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களா இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களா இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வர்றார். அங்க உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறார்.

0: சீடர்களும் அந்த ஜபத்தில் கலந்துக்கிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது. இயேசு உட்கார்ந்துருக்கிறார். காணிக்கை பெட்டியில் காசு போடுறவங்கள கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையாக வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு மத்தியில் வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போகிறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார், ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில் நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போகிறத நீங்கள் கவனிச்சிங்க. இன்னைக்கு இந்த காணிக்கை பெட்டியில் ரொம்பவும் அதிகமாக காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார் ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமாக போட்டார் அப்படின்னார் ஒருத்தர். மூணாவதாக வந்தவர் தான் அதிகமாக போட்டார், நான் கவனித்தேன் அப்படின்னார் இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமாக சொல்கிறாங்க. கடைசியாக இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில் அதிகமாக காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா ரொம்பவும் ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமாக காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார், நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா? வந்தாங்க, தன்னுடைய காசு பைய திறந்தாங்க, அப்படியே கொட்டினாங்க. அதில் இருந்தது ரெண்டே ரெண்டு காசுகள் தான். அந்த ரெண்டு காசும் காணிக்கை பெட்டியில் விழுந்துட்டுது. மற்றவங்கள்லாம் தங்கள் கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில் போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு. அதனால் அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவில் அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? அதை அடையிறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியாக மதித்து அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதில் உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏது மற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்தில் இருந்த நண்பன் உடனே அவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோலில் காலை வைக்க போகிறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னானா. அப்படின்னா அப்போவே நீ எனக்கு உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னானா அவன். நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினச்சுட்டேன்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 9 மணி.
1: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
0: இன்றைய அரங்கிசையில்
2: ஜேபி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வெய்பரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் எம்டி மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கு சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பெரம்பலூரில் இன்று காலை லாரி மீது மோதி விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் செயலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. காலையில் எந்திரிச்சோடனே நிறைய பேருக்கு அந்த டீ காஃபி குடித்த உடனே கையில் அந்த நியூஸ் பேப்பர் செய்தித்தாள்களை எடுத்து அப்படி படிக்கிறது பழக்கமாக நிறைய பேருக்கு நம்மள உண்டு இல்லையா? நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னா பல தகவல்கள் இருக்கும். கல்வி, வேலைவாய்ப்பு, வானிலை, சினிமா, விளையாட்டு, உலக செய்தி, மாவட்ட செய்தின்னு நிறைய தகவல்கள் இருக்கிறதுனா அது ஒரு தகவல் களஞ்சியம்னே சொல்லலாம். இப்போ நமக்கு பல வழிகளில் நமக்கு வந்து தகவல் கிடைக்கிது. நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம், நம்மளோட மொபைல் ஃபோனில், வாட்ஸ்அப்பில் அந்த ஷேர் பண்ணி நிறைய நியூஸ்கள் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அது அப்பப்போ நம்ம உடனுக்குடனே படிக்கிறோம். ஆனாலும் என்ன தான் இப்படி உடனுக்குடனே நிறைய வழிகள் நமக்கு தகவல்கள் கிடைச்சாலும் இந்த நாளிதழ்க்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு இல்லையா? தினமுமே செய்திகள், செய்தித்தாள்களில் நம்ம அந்த செய்திகளை வாசிக்கும்போது நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுப்பீங்க, அதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நாளுக்கு நாள் அந்த செய்தித்தாள் வாசிக்கிறது, இந்த பல தகவல்கள் நமக்கு பல வழிகளில் கிடைக்கிறதுனால அது குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? செய்தித்தாள் வாசிக்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன, அது அவசியமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் தெரிவிக்கணும்னா கால் பண்ணுங்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இணைக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரீங்க இது பேசுறீங்க?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிங்கம்மன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கலாமா. நாளுக்கு நாள் நாளிதழ் வாசிப்பு அவசியமானு கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே என்னதான் ஊடகங்கள், அதாவது தொலைக்காட்சி, வானொலிகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட, செய்திகள் இருந்தாலும் கூட, இந்த பத்திரிகை செய்தி இருக்கு பாருங்க, அதுதான் ஆள் மனதுல பதியுமா? உண்மையிலேயே என்னமா
0: ஒண்ணு இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதாவது ஆள் மனதுல பதியுறது வந்து பத்திரிகை தான். அதாவது ஒரு சம்பவத்தை ஒருத்தர் எடுத்து காட்டுற வரையும் டக்குனு எடுத்து காமிச்சிடலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வானொலியிலேயே சொல்ற செய்தியை கேட்டு ஒதுங்கிட்டு சொல்றதை விட இந்த பத்திரிகை செய்தி உண்மை தன்மையாக இருந்த செய்தியான்னு நம்ம எடுத்து காட்டும் போது மக்கள் மனதில் ஒரு ஆள் மனதில் பதிகிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் நாளிதழ்ல தினசரி படிக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய முக்கியமான பங்குன்னு தெரிஞ்சு என்னுடைய உரையை நிறைவேற வாய்ப்பு அளித்ததற்கு நன்றியம்மா.
0: நன்றிங்க சார். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார்.
2: நாங்களாம் எங்களுக்கெல்லாம் நாளிதழ் தான் ஒரு முக்கியம்மா. நாலாவது ஐந்தாவது படிக்கும் போதே பத்திரிகை போய், அதாவது தனியா கூட வாங்கலாம் முடியாது, இந்த குறிப்பிட்ட இந்த பஞ்சாயத்து போர்டு அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போட்டிருப்பாங்க.
0: அங்கேயோ இல்ல டீ கடையிலயோ இல்ல லைப்ரரியிலயோ அந்த மாதிரி
2: பொது. அதுவும் கூட நான் சின்ன பையன் பாத்தீங்களா, பெரிய ஆளுக்க படிச்சு முடிச்சு அவங்க கீழே வைக்கும் போது அது கிடைக்கும். ஏன்னா நான் 9 வயது பையன், 10 வயது பையன் எல்லாம் ஒரு ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல.
0: ஆமா ஆமா.
2: அப்புறம் அப்படி படிச்சு அது அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறதுக்கு எல்லாம் இதுல அந்த பேப்பர் பிரிண்ட் அந்த கட்டிங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. அப்படி ஏதாவது வேலை வாய்ப்பு எல்லாம் நிறைய லட்சக்கணக்கானவருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அந்த நாளிதழ் தான் கிடைச்சிருக்கு. மொழி, சரியான மொழி திறன் அமைத்தது இந்த நாளிதழ் தான். அதான் நம்முடைய மொழி, தமிழ் மொழி இன்னும் உயிரோடு இருக்குதுன்னா என்ன கேட்டா அது நாளிதழினுடைய பங்கும் கொஞ்சம் உண்டு. அதாவது வானொலி ஒரு பங்கு, அப்படி ஒவ்வொரு ஊடகங்களையும் சொல்லலாம், அதுல நாளிதழையும் ஒரு பங்கா நம்ம சொல்லலாம். மொழிக்கு மறைமுகமா, அதாவது 3-4 வகுப்பு தான் ஒருத்தர் படிச்சிருப்பாரு, அவரு ஒழுங்கா பத்திரிக்கை வாசித்தாருங்களா நாளிதழ், அவர் மொழியில திறன் அடைஞ்சிருவாரு. அப்படி நல்லா இப்பவும் கூட அது தேவைதான், ஆனா அது செயல்பாட்டுல இல்ல. எல்லாருமே கைபேசியில வாசிக்கவும் இந்த நாளிதழ் பத்திரிக்கை தாள் காகிதத்தில் உள்ளதை படிக்காம இப்படி படிக்கிறாங்க. ஆனா அது வந்து நுனிப்புள் மேஞ்ச மாதிரி ஆகுது, முழுமையா படிக்க முடியாது. அதனால

0: நாளிதழ் படிப்பது கட்டாயம் அவசியம் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன்.
1: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதாவது நம்ம நாளிதழ் வாசிக்கும் போது நம்மளுடைய அந்த மொழித்திறன் அப்படிங்கிறது வந்து நிறைய வார்த்தைகள் நமக்கு வந்து தெரிய வரும், நம்மளுடைய மொழித்திறன் வந்து நல்லா மேம்படும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரிங்கிறது பேசுகிறீங்க?
2: கோவில்பட்டியிலேருந்து மெக்கானிக் சங்கர் பேசுகிறோம்.
1: ம், சொல்லுங்கள் சார்.
2: அதாவது மாமனால தெருவுகள் இல்லை பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவோ அல்லது ஒரு ரோடோ இருந்துச்சுன்னா அதுல காந்தி நினைவு படிப்பகம், நேருஜி நினைவு படிப்பகம், காமராஜ் நினைவு படிப்பகம், அந்த படிப்பகங்கள் நிறைய இருக்குமா? அதுல வந்து நிறைய செய்தித்தாள்கள், புஸ்தகங்கள், கதை புத்தகங்கள், இந்த நீதிக்கதைகள் புத்தகங்கள்லாம் அதை கொண்டு போடுவாங்க. அந்த ஏரியால உள்ள மக்களே அங்க பூரா உட்காந்து படிப்பாங்க. இப்ப அந்த படிப்பகங்களே இல்லையம்மா,
1: குறைஞ்சிருச்சுங்கிறீங்க?
2: ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதனால பாத்தீங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். இப்ப அந்த படிப்பகங்கள் அந்த கூட்டமும் இல்லம்மா, எங்கேயும் அதை பார்க்கவும் முடியல. இப்ப லைப்ரரிக்கே மக்கள் போறாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குமா?
1: ஆமா
2: ஆமா. ஏற்கனவே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப செல்லுலயே எல்லாம் வந்துருது, இந்த செல்லுலயே எல்லாத்தையும் பாத்துறாங்க. அடுத்து இந்த சினிமா பாட்டு கச்சேரி நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஐபேடை வச்சுதான் அந்த பார்த்து படிக்காங்க, அந்த பாட்டை அதை அதில் பதிவு பண்ணி வச்சு, அந்த எழுத்து அதில் பதிவு பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து தான் படிக்கிறாங்க. இப்ப முன்னால புத்தகத்துல எழுதி வச்சு படிப்பாங்க, இல்லை அந்த பாட்டு புத்தகத்தை வச்சு படிப்பாங்க, இப்ப அதெல்லாம் கிடையாது. ஆமா, என்னை பொறுத்தளவுக்கு செய்தி வாசிப்பு நேரம் வந்து குறையத்தான் வழிய எதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த செல் வந்ததுக்கு அப்புறம். ஆமாம்மா,
1: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், நன்றி. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்த செய்தித்தாள் வாசிக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருச்சு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்துலலாம் நாங்கள் வந்து அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கே அவ்வளோ ஆர்வமாக எல்லோரும் கூட்டமாக உட்காந்து அந்த நியூஸ் இந்த நியூஸ்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து படிப்போம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. நாளுக்கு நாள் நாளிதழ் வாசிப்பு அப்படிங்கிறது அவசியமா அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நம்ம நேர்களோட கருத்துக்கள் கேட்குற முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். குட்டி திரைப்படத்திலேருந்து பாடல்

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனந்த பூங்காற்று. நம்ம தினமும் செய்தித்தாள் வாசிக்கிறது அவசியமா? செய்தித்தாள் வாசிக்கிறது மூலமா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: உங்களுக்கும் அனைவருக்கும் எஃப்எம் 102.6 இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
2: கணேசன் சார், உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. அதுவும் இல்லாம நான் பேசுறது வேற எனக்கு கேக்குது. கொஞ்சம் தள்ளி வர்றீங்களா?
3: தள்ளிதான்
2: இருக்கீங்களா?
3: ஆமா, ரேடியோ ஆஃப் பண்ணிதான் இருக்கு.
2: அப்படிங்களா? ஆ, சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க.
3: அதாவது இந்த பேப்பர் நாளிதழ் படிக்கிறது எப்படி தெரியுமா மேடம்? எனக்கு வந்து பள்ளிக்கூடத்துல படித்த ஆரம்பிச்சது பேப்பரும் நான் லைப்ரரியிலயும் பள்ளிக்கூடத்திலையும் பார்க்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு மேடம். அந்த வயசுலயே வந்து அந்த நாளிதழ்களை வந்து பார்த்து அதுல உள்ள முக்கியமான கருத்துக்கள் வந்து இன்னொரு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு மேடம்.
2: இப்போ அப்படி அந்த மாதிரி படிக்கிறீங்களா? எப்படி இப்போ அந்த மாதிரி படிக்க முடியுதா உங்களாலன்னு கேக்குறேன்.
3: அந்த டயத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் அப்படியேதான் இருக்கு.
2: சூப்பர்.
3: இதனால என்னென்ன நன்மைகள் தெரியுமா மேடம்? நான் எவ்வளவு இடங்கள்ல வேலை
2: பார்த்துக்கிறேன்,
3: எல்லா இடத்துக்கும் வேலை பார்க்கறதுக்கும் இந்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலை வாய்ப்பு நானா தேடி வேலை பார்த்து
2: சம்பாதிச்சிருக்கேன்.
3: அவ்வளவு நன்மைகள் இருக்கு. பிறகு இன்னைக்கும் கூட மக்களுக்கு என்னென்ன செய்திகள், என்னென்ன தேவை, இப்போதைக்கு இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கறத அந்த பேப்பர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன் மேடம்.
2: சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: கல்லடை குறிச்சியில் இருந்து திருவருள் லத்தி.
2: சொல்லுங்க சார்.

0: அதாவது நாளிதழ் படிப்பதால் நமக்கு மட்டுமல்ல நமக்கு குழந்தைகளுக்கும் நல்லது. என் பேத்தி ஒரு கேள்வியை எழுதியதால் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள பிரேயர் அந்த தலைமை ஆசிரியை அந்த குழந்தையை அழைத்து எல்லோரும் முன்னாலும் பாராட்டினார்கள். இப்படி அறிவை வளர்த்துக் கொள்ளுகிறார் என்று இன்றும் அவளுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் மரியாதை இருக்கின்றது. ஒன்று, நாட்டில் உள்ள நடக்கும் செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். நேபாளத்தில் என்ன நடக்கிறது, போர் நடக்கும் களத்துக்கே நாம் செல்கின்றோம். எல்லா விஷயங்களும் நம்மை அடைகின்றது. ஆனால் ஒன்று, எல்லா பத்திரிகைகளும் நான் படிப்பேன். அதில் எது அது உகந்தது என்பதை நான் தெரிந்து தேர்ந்தெடுக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் அம்மா.
1: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: ஏர்வாடி வந்து சுல்தானி.
1: சொல்லுங்க.
2: நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே இந்த பேப்பர் படிக்கிறத வளமையாக்கி இருக்கோம்.
1: தினமும் படிப்பீங்களா?
2: தினமும் காலையில் வந்த உடனே நாங்கள் தான் சின்ன சின்ன குழந்தைகள் பத்தியெல்லாம் யார் முதல் பேப்பர் எடுக்காலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல படிக்க முடியும்.
1: அடடா, இப்படி வேற ஒரு போட்டி வேற இருந்திருக்கு போலயே.
2: எங்க வீட்டுல அப்படி போட்டி தான் நடக்கும். ட்ரெயின்ல போகும்போது அது அப்படியே வளைநாயிட்டு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேப்பர் வாங்கினேன். ட்ரெயின்ல போகும்போதும் பேப்பர் வாங்குவாங்க எங்க வீட்டுல உள்ளவங்க.
1: சரி,
2: அதுதான் போகுது மேடம். ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்க 6 மணிக்கே பேப்பர் வாங்கிப்பான்னு மகனை பிடிச்சி அனுப்புறாங்க.
1: அடடடடா,
2: இது ரொம்ப நான் சொல்லுவேன், இது ரொம்ப ஓவர்ங்கன்னா அப்படிம்பேன்.
1: ஆனாலும் ஒரு நாள் கூட அந்த வாசிக்காம இருக்க முடியல உங்களுக்கு.
2: இருக்க முடியாது. ஏன் நம்ம வீட்டுல இன்னைக்குமே பேப்பர் வந்தாலும் நினைக்க கூடாது. அதனால இந்த பேப்பரை தினமும் வாசிக்கிற பழக்க அதெல்லாம் இல்ல. எங்க அம்மாக்கு இந்த பேப்பர் மூலமா தான் என் தங்கச்சி அந்த பெரிய ஹெட்லைன் வரும் பாருங்களா, அத சொல்லி கொடுத்து கொடுத்து எங்க அம்மா கையெழுத்தே போட வச்சுட்டா. அவ்வளவு இம்பார்ட்டமான பேப்பரை நாம் டெய்லி வாங்கி படிக்க வேண்டும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, எல்லாருமே கட்டாயமா படிக்கணும் அப்படிங்கறது ரொம்பவே அவசியம்ங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க சுல்தானி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. செய்தித்தாள் வாசிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். சிலருக்கு வந்து சினிமா பிடிக்கும், சிலருக்கு விளையாட்டு பிடிக்கும், சிலருக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கான பக்கங்கள் வந்து பிடிக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரசிக்க விதமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ரசிக்கிற விதமாக அவங்க வந்து தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மறுநாள் வரக்கூடிய அந்த செய்தித்தாளில் தான் வாசித்து அது ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அதில் கொடுக்கக்கூடிய அந்த பல பயனுள்ள தகவலை நம்ம மற்றவங்ககிட்டே வந்து ஷேர் பண்ணிப்போம். இப்படி நம்ம செய்தித்தாள் வாசிக்கிறதுனால நிறைய நிறைய நல்ல நல்ல பயன்களும் அதில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த நாளுக்கு நாள் நம்ம வாசிக்கிறோமா அப்படிங்கிறது இப்போ குறைஞ்சிட்டு வருதா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் சொல்கிறத நம்ம தொடர்ந்து கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. மலைக்கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

0: ஆனந்த பூங்காற்று தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தினமுமே அந்த நாளிதழ் வாசிக்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன, அது அவசியமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு அந்த நாளிதழ் செய்தித்தாள் படிக்கும்போது முந்தையிலெல்லாம் நம்ம தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்துமே அந்த நியூஸ் பேப்பரில் தேடி தேடி நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்போ அது வந்து நிறைய பல வழிகளில் நமக்கு தகவல்கள் கிடைக்கிறதுனால அது வாசிக்கிறது குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாமே அந்த நியூஸ் பேப்பரில் தான் வரும். அதுக்காகவே அவங்க வந்து காலங்காத்தாலே போயிட்டு அந்த நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி நம்மளோட பேர் நம்மளுடைய நம்பர் வந்திருக்கா நம்ம பாஸ் ஆகிருக்கோமோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. சில நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது அந்த துணுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டி வச்சு இந்த அனுபவங்கள் எல்லாமே இருக்கும். சில இதில் வந்து வெடிகள் நிறைய போட்டிகள்லாம் அதில் விளையாட்டு போட்டிகள்லாமே இருக்கும், அதுக்கெலாம் நம்ம எழுதி அனுப்பியிருப்போம். இப்படி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நமக்கு நாளிதழ் வாசிக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கும் இல்லையா. இப்போ அந்த நாளுக்கு நாள் அந்த நாளிதழ் வாசிக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்குறா இல்லை அதே மாதிரி தான் இருக்குதா, எப்படி அதனுடைய அவசியம் என்ன, நேர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: அம்மா வாழ்க வளமுடன்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுகிறீங்க?
1: திருச்சி மாவட்டம் பெருகமணியிலிருந்து வீரே முகமது இப்ராஹிம் பேசுகிறேங்கம்மா.
0: ம், சொல்லுங்க.
1: அந்த செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலிருந்தே இருக்குமா, ஒன்னாம் கிளாஸ் படிக்கும் போது பிடிச்சே இருக்குமா அது.
0: ஒன்னாம் கிளாஸ்ல இருந்தேவா?
1: ஆமா, ரொம்ப சின்ன பையன். ஆனா வந்து எழுத்து படிக்க தெரியும் வயசு. ஒரு ரெண்டாவது மூணாவது படிக்கும் போது எங்க அம்மாவுக்கு டீ வாங்க கடைக்கு போவேன். அப்ப எங்க அம்மா சொல்லி விடுவாங்க, ஹெட்னிங் நியூஸ் என்னன்னு பாத்துட்டு வா, டைப் செய்து என்னன்னு பாத்துட்டு
0: சொல்லி.
1: அதெல்லாம் டீ கடையில் உள்ள பேப்பர்ல சரி, தலைப்பு செய்தியில ஒரு ரெண்டு மூணு மெயினா உள்ள அப்படி படிச்சு படிச்சு ஒன்னு சொல்றதுமா. அப்ப இருந்தே இருக்க அந்த வாசிக்கக்கூடிய பழக்கம் நிறைய இருந்திருக்கு. அதுக்கு மூல காரணமே வந்து எங்க அம்மா தான்.
0: அம்மா தான்
1: நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, அப்ப ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 10th

0: தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப செல்போன் இருக்குது, செல்போன் இது வந்து எல்லாமே உண்மையான செய்தி நம்ம நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது.
1: ஆமா,
0: அது வந்து ஓரளவுக்கு ஊர்ஜிதப்படுத்த செய்தியா தான் அதிகமா போடுவாங்க அதுல. அதனால வந்து செய்தித்தாள் வாசிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் தான் அது. அது இப்போ நடைமுறைப்படுத்தணும். ஆனா இப்ப அதிகமா ஓரளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி குறைஞ்சு போச்சுமா?
1: குறைஞ்சு போச்சுங்கிறீங்க.
0: குறைஞ்சுதான் போயிருக்குமா?
1: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த நாளிதழ் வாசிக்கிறதோட அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது வந்து நம்ம அந்த ஒரு நல்ல பழக்கம், அதை எப்படி நம்ம கொண்டு வரணும், என்ன தான் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் அதை நம்ம அந்த பழக்கத்தை நம்ம வச்சுக்கணுங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒன்றாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா? நம்ம கூட பேச போகிற அடுத்த நீர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியா.
1: நலமாக இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: அதாவது இன்றைக்கு வந்து அந்த வாசிக்கக்கூடிய பழக்கமும் குறைஞ்சிருது, நாளிதழ்கள் வந்து படிக்கக்கூடிய பழக்கம் வந்து இளைஞர்கள்ட்ட குறைஞ்சு போச்சு.
1: இளைஞர்கள் கிட்ட குறைஞ்சிருச்சு.
2: ஆமா, இளைஞர்கள் மற்ற பெரியாள்கள்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல திருவள்ளுவர் கழகம்னு இருக்கு, அங்க எல்லா பேப்பரும் காலையில 7 மணிக்கு பார்த்தா போற 50 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் தான்
1: இருக்கு.
2: அவங்கதான் இருந்து கண்ணாடியை போட்டு பேப்பரை கிட்ட வச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தால பாத்தீங்கன்னா இந்த நாளிதழ்கள்ல வந்து ஒரு நம்பகத்தன்மையான செய்திகள் தான் வரும். அடுத்தால பாத்தீங்கன்னா தொடர் கதைகள், சினிமா செய்திகள், எந்தெந்த தேட்டர்ல என்னென்ன பணம் ஓடுது இதெல்லாம் முன்னால. அடுத்தால பாத்தீங்கன்னா நான் இந்த ஊர்ல நடக்கக்கூடிய குறைகளை வந்து பொது பிரச்சனைகளை எழுதிப்பேன், அது அந்த பேப்பர்ல வரும்போது என் பேர் பேப்பர்ல வந்துடுதுன்னு பெருமையா
1: சொல்றேன்.
2: அது பண்ணும்போது அது ஒரு பெருமையா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த தொடர் கதைகள், அதெல்லாம் பார்த்தா முடியாத கதைகளா இருக்கும். அதை படிச்சுக்கிட்டே இருக்கும். வாசிக்கக்கூடிய பழக்கம் அதிகமா இருக்கும். அந்த மொழிகளும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த நாளிதழ்ல வந்து எல்லா விஷயங்களும் இருக்கும். விளையாட்டு செய்திகள் எல்லாமே வரும்போது அது வந்து அதை ஒன்ன படிச்சாலே போதும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து நாளிதழ்கள் இருக்கு, ஆனா அதை படிக்க ஆள் இல்ல, வருத்தமா இருக்கு. நூலகங்கள்லாம் வெறிச்சோடி கிடையாது, அது வேக நினைக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இளைய தலைமுறைகிட்ட வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த பழக்கத்தை கொண்டாடுறோம். எவ்வளவோ நம்ம செலவழிக்கும், ஆனா வீட்டுல ஒரு பேப்பர் வாங்குறது நல்லது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப
2: நன்றி
1: நன்றி நன்றி. அந்த நாளிதழ் வாசிப்புங்கிறது அவங்க சொல்லும்போது அப்படி இருந்துச்சு. அதாவது நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம வந்து சொல்லணும். இப்போ இன்றைய தலைமுறை, அதுவும் முக்கியமாக இளைய தலைமுறைகிட்ட அந்த நாளிதழ் வாசிக்கிறது வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படிங்கறது வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யாரெங்கிறது பேசுறீங்க? தூத்துக்குடி மாவட்டம் மட்டும்தான் கேக்குது உங்களுக்கு, கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். சீதா சீதா, ஆ சொல்லுங்க சீதா. நீங்களா எப்படி நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா? பீத்தாம்பட்டி விஜயாவா?
3: ஆமாம்மா.
1: சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்மா.
1: சொல்லுங்க.
3: நாளிதழ் வந்து வயசு பயங்க வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அது நிறைய பாக்குறவங்க பாக்கதான் செய்யறாங்க.
1: சரி,
3: முன்னால வந்து இப்ப எழுத்து கூட்டி, எனக்கு அந்த காலத்துல 5ஆம் கிளாஸ் தான் இருந்தாலும் அந்த எழுத்து மூட்டி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த காலத்து 5ஆம் கிளாஸ் போது கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் எழுத்த வச்சு கொஞ்சம் கடகடன்னு வாசிச்சிருவேன். அப்படி வந்து அந்த பேப்பரை பார்த்துதான் அது வந்து படிச்சதேமோ. அது குறைஞ்சி வச்சு எல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் பேச்சுக்கு வேணா பேசலாமே தவிர எல்லாருமே அந்த செல்லத்தான் பாக்குறாங்க.
1: ஆமா ஆமா, அது என்ன உண்மைதான்.
3: அதுக்காண்டி பெரியவங்க வாலிப பையங்க எல்லாம் கிடையாது. ஆக போற 80 வயசு 85 வயசுல இருந்தா கூட அவரும் ஒரு செல்லத்தான் நோண்டிட்டு இருக்காரே தவிர பேப்பரை படிக்கிறத தவிர்த்துட்டாங்க. சும்மா பேச்சுக்கு நானும் பாக்குறேன் வேணா சொல்லிக்கிடலாம். அது வந்து நிறைய குறைஞ்சு போச்சு. வாலிப பையங்களும் பாக்கதான் செய்யறாங்க, பாக்காம எல்லாம் இல்ல. அவங்கவுங்க தேவைக்கு எது தேவையோ பாக்குறாங்க, எப்ப நேரம் இருக்கோ அப்ப பாக்கதான் செய்யறாங்க. ஆனா ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அது பாக்குறது இன்னும் நல்லதுதாங்கம்மா.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி. அது இளைஞர்கள் மட்டும் இல்ல, இப்ப எல்லாருக்கிலயும் தான் போன் வந்துருச்சு. எல்லாருமே தான் அது மொத்தமா குறைஞ்சிருச்சு. அதுன்னு

0: வீரர்கள் மட்டும் இல்லை, அவங்களும் படிக்கணும்னா சில விஷயங்கள் படிக்க தான்ப்பா செய்கிறாங்க அப்படிங்கிறது விஜயா சொன்னாங்க. ஆனால் என்ன தான் நான் அஞ்சாம் கிளாஸாக இருந்தாலும் அந்த படிக்கும்போது நியூஸ் பேப்பரை அந்த எழுத்து குட்டி குட்டி படிக்க படிக்க அந்த வாசிக்க வாசிக்க தான் என்னுடைய அந்த மொழித்திறன் வந்து வளர்ந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. நாளிதழ் வாசிக்கிறதுனால இவ்வளோ உள்ள நன்மைகள்லாம் நேயர்களுக்கு அவங்க என்ன வாசிக்கும் போது என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே அழகாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா.

0: இருந்து பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: கேட்டுட்டுக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று. செய்தித்தாள் வாசிக்கிறது அவசியமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரிங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், பேட்டையில இருந்து சண்முகமா இருக்குது.
0: ம், சொல்லுங்க சார்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
1: நாளிதழ் படிக்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம். நாளிதழ் கடையில தான் நான் வேலை பாக்குறேன், டெய்லி விற்பறேன். அதனால ஏதாவது ஒரு நாளிதழ் கண்டிப்பா படிச்சு ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நாளிதழ் நானும் அந்த ரொம்ப ஓட்டிருக்கேன். நம்ம மத்த இது பார்க்க மத்த மீடியா பார்க்கும் போது அந்த மைண்ட்ல கொஞ்ச நேரத்தை போயிரும். ஆனா அந்த நாளிதழ் வந்து அப்படியே மைண்ட்ல நிக்கும். அன்னைக்கு ஃபீலாவே
0: நம்மளே வாசிக்கிறதுனால.
1: ஆமா, நம்ம வாசிக்கிறதுனால அப்படி ஏதாவது நம்ம வந்து யார்ட்டையா ஒரு சந்தோஷமா அந்த செய்தியை வந்து சொல்றதுக்குன்னு ஒரு தூண்டும் அந்த நாளிதழ் படிச்சா. கண்டிப்பா இப்படி போட்டிருந்தாங்க, பேப்பர்ல போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் பெருமையா இருக்கும் மேடம். அதனால நான் சின்ன பிள்ளைல இருந்து படிப்பேன் நாளிதழ். எந்த பேப்பர் கிடைச்சாலும் சரிதான்,
2: செய்தித்தாள் வாசிப்பு அவசியமா அப்படிங்கறத தாண்டி வாசிப்பு நல்லதுன்னு சொல்லலாம். என்ன, நம்ம அந்த மொழி வளம், அந்த படிக்கிறது வந்து நமக்கு வளரும், அந்த படிக்கிற சிந்தனை வளரும். அப்போ செய்தித்தாள் வாசிக்கும் போது நாவல்கள் வாசிக்கலாம், வேற புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலா அது இருக்கும்.
0: வாசிக்கிற பழக்கத்துக்கு ஆரம்பமா இந்த செய்தித்தாள்கள் வாசிக்கிறது இருக்குங்கிறீங்க.
2: ஆமா, அன்னைக்கு இந்த கன்னித்தீவனம் வருது அப்படின்னா அதை பாக்குறதுலயே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதுல கிராஸ் வேர்ட் எல்லாம் வரும், கட்டங்களில் கண்டுபிடிக்கிறது எல்லாம் வரும். நம்ம பொது அறிவை வளர்த்துக்கலாம். அதோட பயிற்சி மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா பினா வங்கி எல்லாம் விடுவாங்க, அதையெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய பொது அறிவு தகவல்களை சேகரித்து வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தித்தாளை வாசித்தால நம்ம ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும். ஒரு சின்னதா குளியல் போட்டு முடிச்ச மாதிரி நம்மளுடைய ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும்.
0: வாசிக்கிறதுனாலயே
2: அப்படி கிடைக்கும், மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிரும். அதனால செய்தித்தாள் வாசிப்பு நல்லது. அவசியங்கிறது ஏற்கனவே முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா செய்தித்தாள் பார்த்து செய்தி அறிந்தோம், இப்ப அறிந்த செய்திகளை செய்தித்தாள்களில் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா முன்னத்து நாள் செய்திதான் வருது, நம்ம எல்லாமே அறிந்த செய்திதான். இருந்தாலும் கூட செய்தித்தாள் வாசிக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நமக்கு வந்து எல்லா நியூஸுமே, முந்தியெல்லாம் ஒரு நியூஸ் நமக்கு தெரியணும்னா நம்ம மறுநாள் காத்திருந்து அந்த நியூஸ் பார்க்கணும். ஆனா இப்ப எல்லாமே நமக்கு உடனே உடனே நமக்கு போன்லயே வந்துருது, எல்லா நியூஸும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் கூட வந்த செய்தியை நம்ம மறுபடியும் செய்தித்தாளில் படிக்கிறது கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க. நாளிதழ் வாசிக்கிறது அது ரொம்பவே ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. நம்ம நிறைய புத்தகங்கள் அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்கி படிக்கிறத விட இது ஒரு கம்மியான ரேட்டு தான். இதிலே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்குன்னு பிரத்யேகமாக அந்த கேள்வி பதில்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யாரிங்க பேசுகிறீங்க?
3: எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். யாரிங்க பேசுகிறீங்க?
3: நான் அரியலூர் மாவட்டம் வாரியம் லெவல் என்எஸ் குழந்தைநாதன்.
0: ம், சொல்லுங்க சார்.
3: அது இப்ப நிறைய வாசிப்பு ஏற்கனவே நேர்களை சொன்ன மாதிரி எல்லாமே இப்ப கைபேசி ஆயிடுச்சு. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் நிறைய வாசிப்பு என்பது அந்த பேப்பர்ல இல்லாட்டி போனாலும் இப்ப செல்லுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க. நாங்க இப்ப ஒரு தொழில் செய்யறோம்னா அந்த தொழில் ஏற்கனவே நாங்களும் புஸ்தகத்தை எடுக்கணும், தேவாரம் திருவாசம் படிக்கணும், பேப்பர் தேடணும்.
0: சரி,
3: இப்ப அப்படிலாம் இல்ல, அப்படியே செல்லுல நாங்க என்ன சொல்றோமோ அது வந்துருது, அத பார்த்தே நாங்க படிச்சுக்கிறோம். அதனால வாசிப்பு என்பது இப்ப அதிகம் தான், ஆனா சுருக்கம் ஆயிடுச்சு. முன்ன பேப்பர்ல அதிகமா படிப்போம், இப்ப செல்லுல வந்துச்சு. அதனால வாசிப்பு என்பது அதிகம் தான். வாடிங்க கொஞ்சம் நான் வாய்ப்பு கொடுத்த நன்றிமா.
0: நன்றிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இப்ப நம்ம பாடல் கேட்டு வந்துடலாம். மரியான் திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம கூட பேச போற அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம். யாரிங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனியிலிருந்து நீதிமோகன்மா.
0: சொல்லுங்க சார்.
1: நான் சொல்ல வேண்டியதுல நீங்க சொல்லிட்டீங்க.
0: அப்படிங்களா? பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க.
1: ஸ்கூல் ரிசல்ட் பாக்குறக்காண்டி போவோம். அதுல இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் பாஸ் இருக்கும். அதுல ஏடப்பட்ட என் நம்பரை காணோம்னு அழுக
0: ஆரம்பிச்சு.
1: அப்புறம் படிச்சு அவர் பையன் சொன்னேன், அதுல இது வரைக்கும் பாஸ் பண்ணி.
0: ஓ, நீ வந்து முதல் நம்பர் லாஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்துட்டு உடல என் நம்பர் இல்லைன்னு நினைச்சிட்டீங்க.
1: ஆமாமா. அப்புறம் வந்து இந்த கன்னித்தாயி, கன்னித்தீவு, ஆண்டி பண்டாரம், இதுல எல்லாம் வந்து ஒரு புத்திகை வந்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லி

0: அதெல்லாம் ஆசைப்பட்டு படிப்போம். 1980 75 நாம் பிறந்த 66. ஆனா இப்ப வந்து என் பேத்திக்கு வந்து ஸ்கூல்ல பேப்பர் எல்லாம் கொடுத்துடுறாங்க படிக்க சொல்லி, அந்த மாதிரி நாலேஜ வளர்க்குறாங்க. அந்த மாதிரி வளர்த்தா நல்லா இருக்குமா? அப்புறம் இந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கு பூபேந்தர் படத்துல, கும்முதம் போல் வந்திருக்காங்க, அது எல்லா பத்திரிக்கையும் வரும், அது ஒரு ஆசையா கேட்போம் அப்ப, அது நல்லா இருக்கும். நன்றி.
1: கண்டிப்பா நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரீங்க பேசுறீங்க?
2: நக்காலே வணக்கங்கள், நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன். இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார், வணக்கம் சொல்லுங்க.
2: அதாவது செய்தித்தாள் சொன்னீங்க, அது நியூஸ் நியூஸ் பேப்பர் கூட சொல்லலாம் தானே?
1: ஆமா சொல்லலாம் கண்டிப்பா.
2: என் நார்த், இ ஈஸ்ட், டபிள்யூ வெஸ்ட், எஸ் சவுத், அப்படி நாலாபுற செய்திகளையும் வந்து நமக்கு வந்து காலையில என்ன சொன்னா சுட சுட டீ குடிக்கிற மாதிரி சுட சுட பத்திரிகைகளை நம்ம படிச்சுட்டே இருந்தோம். இப்ப வந்து இந்த கையடக்கத்துல எல்லாமே வர்றதுனாலே தலைப்பு செய்திகள் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு போறோம். ஆனா அப்படி எந்த செய்தி எதுல பார்த்தாட்டி கண்குளிரா பார்த்தாலும் சரி, அப்புறம் வந்து கண் அயற படித்தாலும் சரி, நாம வந்து அந்த புகைப்படத்தோடு ஆதாரத்தோடு அந்த செய்திகளை பார்க்கறதுக்கு பத்திரிகை தான் நமக்கு உதவி கொண்டிருக்கின்றன. இனிமேலும் பத்திரிகை தான் உதவும். அந்த பத்திரிகையை வைத்து நிறைய பேர் தங்களுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஏன்னா இப்ப அவங்க எல்லாம் வேறு பக்கமாக திரும்ப முடியாத சூழ்நிலை உருவாகிருக்குது. இப்ப படிக்கிற பழக்கத்தை யாருமே நிறுத்தக்கூடாது. செய்தித்தாளை நாம படித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரு காலகட்டத்துல வந்து லைப்ரரியெல்லாம் போய் காத்துருந்து ஒருத்தர் ஒரு சீட்டு படிச்சிருந்து அப்புறம் அடுத்த அடுத்த சீட்டு படிக்கிறது காத்துருந்து படிச்சிருந்த காலம்லாம் இருந்தது. வேற இப்பதான் பொறுமை எல்லாம் அருகி போயிடுத்து. அவங்களுக்கு கையில உள்ளங்கையில உலகம் இருக்குங்களே தாங்குற இதுலயேதான் போறாங்க. மற்றபடி இல்ல அந்த ஆர்வம் எல்லாம் குறைஞ்சிடுத்து. ஆனா அதெல்லாம் குறைக்கணும். செய்தித்தாளை நாம வந்து ஒதுக்க கூடாது. செய்தித்தாள் படிப்பு எப்பவுமே நிரந்தரமாக தேவை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி வணக்கம்.
1: நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரீங்க பேசுறீங்க? சொல்லுங்க.
3: செய்தித்தாள் தான் வந்து பள்ளிக்கூடம் மூன்றாம் செய்தித்தாள் மூலமா அக்ஷரங்களை அறிய வச்சாங்க. தினமும் 35 பைசா 26 காசு இந்த மாதிரி விலையில வரும். அதனால அந்த செய்தித்தாளுக்கும் நாளிதழுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப தொடர்பு உண்டு. அதனாலதான் நான் கல்வி கூடத்துல படிக்க முடியாத அந்த அச்சரங்களை நாளிதழ் மூலமா நன்றி இந்த நேரத்தில்
1: கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. தொடர்ந்து நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அந்த நாளிதழ் வாசிக்கிறது அவசியமா அப்படிங்கறத பத்தி நம்ம நேர்களோட பேசிக்க முடியும். நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம் இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கவும்.

9:56 ஆயாச்சு. நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நாளுக்கு நாள் நாளிதழ் வாசிப்பு அவசியமா அப்படிங்கறத பத்தி தான் இவ்வளவு நேரம் நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில நம்ம பேசியிருந்தோம். நிறைய நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய நேர்கள் சொல்லும்போது என்னன்னா, அதாவது நம்ம டீ காஃபி குடிக்கும்போது இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் அந்த பேப்பர் படிக்கும்போது இருக்கும், அந்த செய்திகளை படிக்கும்போது அதில் வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த ஆர்வம், சின்ன வயசுலேருந்து அந்த ஆர்வம் ஆனால் இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த நிறைய தகவல்கள் நம்ம ஃபோன் மூலமாக படிக்கிறதுனால அந்த செய்திகள் வாசிக்கிறது, செய்தித்தாளில் செய்திகள் வாசிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு தான் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு செய்தித்தாள் படிக்கும்போது நமக்கு கிடைக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு படிக்கும்போது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அந்த நாட்டு நடப்புகள், உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய பொது அறிவு வந்து அதிகரிக்கிறது. நம்ம ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்களோட நம்ம உட்காந்து பேசும்போது நம்ம செய்தித்தாளில் படிச்சிருந்த நியூஸை நம்ம அவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடல் அப்படிங்கிறது வந்து இன்னுமே ரொம்ப அழகாக போகும். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குங்கிறத நம்ம வந்து காட்டிக்க முடியும் நம்ம செய்தித்தாளில் படித்து அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களோட பகிர்ந்துக்கும் போது. நிறைய நேர்கள் சொன்ன மாதிரி அந்த மொழித்திறன், நம்ம வாசிக்கிறதுனால நம்மளுடைய மொழித்திறன் வந்து பெருகுது. நம்ம ஒவ்வொரு செய்தியும் வாசிக்கும் போது அது ஏன் இப்படி நடந்திருக்கு, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறமே நம்மளுடைய சிந்திப்போம், யோசிப்போம். அதனால அப்படிங்கிறதுனால நம்மளோட அந்த யோசிக்கக்கூடிய அந்த திறனும் நம்ம இந்த செய்தித்தாள் வாசிக்கிறது மூலமாக நமக்கு வந்து வளருது அப்படின்னு வந்து சொல்லலாம். பல்வேறு நன்மைகள் அதில் இருக்குது. நம்ம நாளுக்கு நாள் நம்ம அந்த நாளிதழ் வாசிக்கிறது அப்படிங்கிறத முன்னாடி இருந்த அந்த ஆர்வத்தோடு இப்போவும் அதை தொடர்ந்தால் உண்மையும் நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது இல்லையா. இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு

அந்த நாளிதழ் வாசிப்போட பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக ஸ்கூல்லேயே வந்து அந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ வளரக்கூடிய தலைமுறையாகட்டும் இப்போ இருக்கிறோம் சரி, அந்த நாளிதழ் வாசிக்கிறத அப்படியே கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலகம், அதனை தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வெய்வரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மின்சார ரயில் மோதியதில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சேண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பெரம்பலூரில் இன்று காலை லாரி மீது மோதி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா ஷாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துலிப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மற்றும் நீங்கள்
1: அன்பின் நிலை வரிசையின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டிருக்கிற எல்லாருக்குமே மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதி. உங்கள் விருப்பம் எது, உங்கள் மனம் கேட்கும் பாடல் எது, உங்கள் நினைவுகளை தூண்டும் அந்த இனிய இசை எது, அதை தேர்ந்தெடுப்பது நீங்கள் தான். உங்கள் விருப்பம், உங்கள் குரல், உங்கள் பாடல், இவை மூன்றும் சங்கமிக்கும் ஒரு அழகான இசை பயணம் மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 256-1132 எண்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேன்னா உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை மனம் விரும்புதை நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்க வந்திருக்கிற முதல் நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
1: பிரான்சிஸ் சார் சொல்லுங்க.
2: படம் தவசி பாடல். தந்தன தந்தன சைமாசம் அது தந்தது தந்தது உன்னதா, சந்தன சந்தன மல்லி வாசம் சிந்துது சிந்துது இப்பதா, என்னது என்னது இந்த நாணம் வல்ல கொல்லுது கொல்லுது என்னதாம். அந்த இனிமையான பாட்டு தாங்க மேடம்.
1: கண்டிப்பா வழங்கிடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி மேடம், நன்றி நன்றி.
1: கன்னியாகுமரியிலிருந்து பேசின பிரான்சிஸ் அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தவசி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் சாதனா சர்கம் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதோட பொது அறிவு கேள்விகளுக்கும் வந்து பதில் சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் முதல் கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 2026 உலக மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு நிலை அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? 2026 உலக மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு நிலை அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் 1 சர்வதேச கடல்சார் அமைப்பு, ஆப்ஷன் 2 உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரில் நேரம் காலையில் 10:10 ஆகிட்டு இருக்குது. நிலை பன்மலை 102.6 நேரில் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சி. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: சொல்லுங்கள் சார், நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போகிறீங்க இன்னைக்கு? உலக மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு நிலை அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 சர்வதேச கடல்சார் அமைப்பு, ஆப்ஷன் 2 உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு.
1: உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு.
0: சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ராமநாதபுரம்லேருந்து பேசின முருகன் அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. வேட்டைக்காரன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஸோ வந்து இதை சொல்லியிருந்தோம் இல்லையா, 2026 உலக மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு நிலை அறிக்கையை ஐக்கிய நாடுகளோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வந்து வெளியிட்டாங்க. இந்த அமைப்பு 2 ஒரு முறை இந்த முதன்மையான அறிக்கையை வந்து வெளியிட்டுட்டு வராங்க. 2026 அறிக்கையானது ப்ளூ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ப்ளூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற கருப்பொருளை மையமாக வச்சு தான் வந்து வெளியிடப்பட்டுச்சு. இந்த அறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உலக அளவில் மீன் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியா 2 பெரிய நாடாக உருவெடுத்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு வேட்டைக்காரன் திரைப்படத்திலேருந்து. ஸோ இந்த பாட்டு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான 2 கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். சிங்கப்பெண் சிறப்பு படையின் அதிகாரப்பூர்வ உதவி எண் யாது? சிங்கப்பெண் சிறப்பு படையின் அதிகாரப்பூர்வ உதவி எண் யாது? ஆப்ஷன் 1 1091, ஆப்ஷன் 2 1098. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டு தொடர்ந்து நெஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம்.

0: Certified IEC Campaign 3.0 from 12th August to 12th October.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: என்றும் இசையின் இனிய முகவரியாய் நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி நேரம் காலையில 10:18 ஆகிட்டு இருக்கு. ஸோ பாட்டு கேட்குறது அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. மெல்லிசை பாடலாக இருக்கட்டும், நிறைய பாடல்கள் இருக்குது, அதிரடி பாடல்களாக இருக்கட்டும், தன்னம்பிக்கை தர பாடல்களாக இருக்கட்டும், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் கேட்க பிடிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பாட்டு கேட்க பிடிக்கிறது கால் பண்ணி கேளுங்க. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்,
1: இனிய காலை வணக்கம். திருப்பூர்லேருந்து மனதை கா சந்திரசேகர்
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
1: இது கதிர்வேலன் காதல் இருந்துங்க, பல்லாக்கு தேவதை.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், சிங்கப்பெண் சிறப்பு படையின் அதிகாரப்பூர்வ உதவி எண் எது அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: 1901.
0: கரெக்ட் தான். நான் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா 1091. ஓகே சார், ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. திருப்பூர்ல இருந்து பேசின சந்திரசேகர் அவர்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சிங்கப்பெண் சிறப்பு படையோட அதிகாரப்பூர்வ உதவி எண் 1091. தமிழக காவல்துறையில பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இந்த சிறப்பு படை போலீசார தொடர்புக்குள்ள 1091 அப்படின்ற உதவி எண் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. கட்டணம் இல்லாத இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நம்ம எப்பனாலும் 24 மணி நேரமும் போலீசார் பணியில வந்து இருப்பாங்க. வாரத்துல எல்லா நாட்களும் இந்த எண் வந்து செயல்படும் அப்படின்னு காவல்துறை சார்பில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற 112 அப்படின்ற அவசர கால உதவி சேவையோட இந்த 1091 அப்படின்ற எண்ணையும் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது. அதனால இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடல் கேட்கலாம். இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, புவிசார் குறியீடு பெற்ற கர்பி ஆங்லாங் கைத்தறி பொருட்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன? புவிசார் குறியீடு பெற்ற கர்பி ஆங்லாங் கைத்தறி பொருட்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன? ஆப்ஷன் 1 அஸ்ஸாம், ஆப்ஷன் 2 மிசோரம். தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
3: மேகம் பூப்பூவாய் தூவும்.
2: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
3: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
2: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
4: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
2: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
5: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
2: என்ன இசை மழையா?
0: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
2: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
5: இது 102.6.

0: நெல்லிப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி நேரம் காலையில 10:27 ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து எப்போதுமே ரெண்டு வரிகளை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நோ ப்ராப்ளம் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி வந்தால் டேக் கேர், விலகி போனால் டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் சுமையாக தெரியாமல் சவாலாக தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லா பிரச்சனைகளுமே மறந்துட்டு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து நமக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு ரசிச்சிட்டுருக்கிறோம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நீர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு பொன்மன செல்வன் படத்துல இருந்து படிச்சேன் காதல் பரிசு.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தோம். புவிசார் குறியீடு பெற்ற கர்பி ஆங்லாங் கைத்தறி பொருட்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 அசாம், ஆப்ஷன் 2 மிசோரம்.
1: நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன
0: ஆன்சர் அசாம் தான் சரியான பதில்மா. நன்றி.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

புவிசார் குறியீடு பெற்ற கர்பி ஆங்லாங் கைத்தறி பொருட்கள் அப்படின்றது வந்து இந்தியாவோட அஸ்ஸாம் மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுது. அஸ்ஸாமோட மலைப்பிரதேச மாவட்டமான கர்பி ஆங்லாங் அந்த பகுதியில் வாழ்கிற பழங்குடி சமூகத்தை சேர்ந்த நெசவாளர்களால் தங்களோட பாரம்பரிய வடிவங்கள் மற்றும் துடிப்பான வண்ணங்களை உள்ளடக்கி தனித்துவமாக வந்து நெய்யப்படுது. இந்திய அரசோட புவிசார் குறியீடு பதிவகம் மூலமாக இந்த கைத்தறி பொருட்களுக்கு அண்மையில் தான் வந்து புவிசார் குறியீடு அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு. இதோடு சேர்த்து அஸ்ஸாமோட பிஹு பெப்பா அப்படின்ற மூங்கில் கைவினை பொருட்களுக்கும் வந்து மற்றும் தியோரி கைத்தறி பொருட்களுக்கும் வந்து புவிசார் குறியீடு வந்து கிடைச்சிருக்குது. மனமிருபதை நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாட்டு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். தேசிய நகர்ப்புற விவகாரங்கள் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? தேசிய நகர்ப்புற விவகாரங்கள் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் 1 1986, ஆப்ஷன் 2 1976. கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கிட்டத்தை தொடர்ந்து நெஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நெல்லை பொன்மலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10:34 ஆகிட்டு இருக்கு. சில பாடல்கள் காதுகளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட நினைவுகளுக்காக அப்படின்னு சொல்லலாம். சில பாட்டெல்லாம் வந்து கேட்கும்போது இசைக்காக மட்டும் இல்லை, அதை அந்த பாட்டை கேட்கும் போதே நம்ம மனசில் நிறைய விஷயம் வந்து ஓடிட்டே இருக்கும். சில பேர் ஞாபகத்துக்கு வரலாம், இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரலாம், இல்லை நண்பர்கள் ஞாபகத்துக்கு வரலாம், தோழிகள், அழகான பயணங்கள், நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத நிறைய சந்தோஷமான தருணங்கள் நம்ம நினைவுக்கு வரலாம். ஸோ அந்த நினைவுகளை இசையோட சேர்க்குற நேரம் அப்படின்னே சொல்லலாம். அன்பான நேயர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி, உங்களுக்கான தேர்வு, உங்களோட இசை, உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு இந்த அச்சமலை
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். அவங்க பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தேன். தேசிய நகர்ப்புற விவகாரங்கள் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 1986, ஆப்ஷன் 2 1976.
1: மேடம் 1976
0: தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. தேசிய நகர்ப்புற விவகாரங்கள் நிறுவனம் வந்து 1976 நிறுவப்பட்டது. இது இந்திய அரசோட வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழே செயல்பட்ட ஒரு முதன்மையான ஒரு தன்னாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம இந்தியாவில் நகரமயமாக்கல் தொடர்பான கொள்கைகளை வகுக்கிறதுக்காகவும் நகர்ப்புற மேம்பாடு குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறதுக்காகவும் உதவுற வகையில் ஒரு முதன்மை சிந்தனை குழுவாக விளங்கிட்டு இருக்குது. பாடல் வந்துட்டே இருக்கு. அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா அவர்களுடைய குரல்ல. ஸோ இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி சொல்லிடுறேன். சர்வதேச பயணத்திற்கான ஈசி கனெக்ட் மாதிரியோட ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவோட முதல் நகரம் எது? சர்வதேச பயணத்திற்கான ஈசி கனெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஈசி கனெக்ட் மாதிரியோட ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவோட முதல் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஆப்ஷன் 1 பெங்களூரு, ஆப்ஷன் 2 வாரணாசி. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பான்பலை 102.6 மனம் விரும்புதே.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நெல்லை பந்தொலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் காலையில 10:42 ஆகிட்டு இருக்கு. கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு மட்டும் வரம் அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை போட்டு கேட்குறது அவ்வளோ ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கிட்ட ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கூட பேசக்கூடிய நேயர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். அன்பு அறிவிப்பாளர் வசந்தி பாலமுருகனுக்கு உற்சாகமான இணைய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி ராஜா பேட்டிலிருந்து வாசிக்கலகர் விஜயம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் படிக்காதவன், பாடல் வந்து ஜோடி கிளி சொல்லு சொல்லு சொந்த கிளி வந்து நில்லு, அந்த பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா பாட்டு கொடுத்துடலாம் சார். பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். சர்வதேச பயணத்திற்கான ஈசி கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவோட முதல் நகரம்

0: எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஒன் பெங்களூர், ஆப்ஷன் டூ வாரணாசி. வாரணாசி தான் சார் சரியான பதில். வாழ்த்துக்கள்,
1: நன்றி மேடம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. சர்வதேச பயணத்திற்கான அந்த ஈசி கனெக்ட் அந்த மாதிரியோட ஒருங்கிணைக்கப்பட்ட முதல் இந்தியாவோட நகரம் வந்து வாரணாசி தான். இது வந்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் ஏர் இந்தியா நிறுவனம் இணைஞ்சு நாட்டோட புதிய ஹப் அண்ட் ஸ்போக் அப்படின்ற விமான போக்குவரத்து கொள்கையின் கீழே இந்த ஈசி கனெக்ட் சேவையை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. மனமிருமதி நிகழ்ச்சியில் அடுத்துதான் பாடல் கேட்க போகிறோம். படிக்காதவன் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டத்தை சமீபத்தில் தொடங்கின மாநிலம் எது? பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டத்தை சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் எது? ஆப்ஷன் ஒன் கேரளா, ஆப்ஷன் டூ மகாராஷ்டிரா. 10:45 ஆகிட்டு இருக்குது. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கிறோம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களை நேரம் காலையில 10:50 ஆகிட்டு நெல்லை பண்பலை 102.6 கேட்டுறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கோயம்புத்தூர் கருமத்தப்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: இன்னைக்கு வந்துங்க உனக்காக எல்லாம் உனக்காக பிறந்ததுங்க, வெண்ணிலா வருவாய் அந்த பாட்டு கொடுங்க.
2: கொடுத்துடலாம் சார். அதாவது அடுத்தால ஒரு கொஷின் இருக்கு, என்ன அப்படின்னா, பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டத்தை சமீபத்துல தொடங்கின மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 கேரளா, ஆப்ஷன் 2 மகாராஷ்டிரா. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டத்தை சமீபத்துல தொடங்கின மாநிலம் கேரளா தான். 2026 ஜூன் 15 வந்து தொடங்கியிருக்கிறாங்க. கேரள மாநில சாலை போக்குவரத்து கழகத்தின் எல்லா சாதாரண பேருந்துகளும் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அனைத்து வயது பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு எந்தவித அதாவது வருமான வரமும் இன்றி இலவசமாக வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பேருந்தில் பயணம் செய்யும்போது நடத்துனர்கிட்டருந்து அதாவது 0 வேல்யூ, அவங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது, டிக்கெட்டுக்கான கட்டணம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிரியதர்ஷினி டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான பிரியதர்ஷினி இலவச பேருந்து பயண திட்டத்தில் கேரள மாநிலம் தான் முதல்ல வந்து தொடங்கியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல் வரப்போது 10:52 பாடல் கேட்க போகிறோம். உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்துலேருந்து ஹரிகரன் குரலில் பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாட்டு கேட்குறதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். புவிசார் குறியீடு பெற்ற தேஸ்பூர் லிச்சி எங்கு பயிரிடப்படுகிறது? புவிசார் குறியீடு பெற்ற தேஸ்பூர் லிச்சி எங்கு பயிரிடப்படுகிறது? ஆப்ஷன் 1 அசாம், ஆப்ஷன் 2 மேகாலயா. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நெஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு
2: நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்ட எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கடைசியா ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், அதுக்கான பதிலையும் சொல்லிடுறேன். புவிசார் குறியீடு பெற்ற தேஸ்பூர் லிச்சி எங்கு பயிரிடப்படுது அப்படின்னு கேட்டிருந்தேன். அஸ்ஸாம்ல தான் வந்து பயிரிடப்படுது. புவிசார் குறியீடு பெற்ற இந்த தேஸ்பூர் லிச்சி அஸ்ஸாம் மாநிலத்தில் சோனித்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் தேஸ்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து பயிரிடப்படுது. இந்த லிச்சி பழங்கள் பிரகாசமான சிவப்பு நிறம், அதிகப்படியான இனிப்பு சுவை, தனித்துவமான நறுமணம் இந்த சதை பெற்றுள்ள பகுதிக்கு பெயர் பெற்றது. தேஸ்பூர் லிச்சிக்கு வந்து அதோட பிராந்திய தனித்துவத்திற்காக கடந்த 2013 புவிசார் குடியீடு வழங்கப்பட்டுச்சு. நிகழ்ச்சியில் உள்ள நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தா உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை இனி கேட்கலாம் 11 செய்தி சுருக்கம்.
3: நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அதிகரித்துள்ளது சாதனையாகும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவ கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. சிவில் விமான போக்குவரத்து துறையில் உரிமங்களுக்கான விதிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பள்ளி கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்படும் கடனுதவியை அதிகரிப்பது குறித்த உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் இன்று மும்பையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் தவிக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஃபைரோஸ் ஜைதி தங்கப்பதக்கம் வென்றார். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிராக் பரிதா, ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் மற்றும் அஷ்மிதா சாலிஹியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. இயற்கை வளங்களையும் பல வன உயிரினங்களையும் பாதுகாக்கும் விதமாக நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லையுமே தேசிய பூங்காவும் வனவிலங்கு சரணாலயம்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் பனர்கட்டா தேசிய பூங்கா. பெங்களூரில் அமைஞ்சிருக்கிற இந்த தேசிய பூங்கா பற்றின தகவல்களை தான் நாம் இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்குது. உல்லாசம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: கார்த்திக் ராஜா இசையில பழனி பாரதி வரிகள்ல உன்னி கிருஷ்ணன் ஹரிணி பாடின பாடல் தான் நம்ம கேட்டு ரசிச்சோம். உல்லாசம் திரைப்படத்துல இருந்து.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனித்திறனாடு நிகழ்ச்சி கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர் நகரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு புகழ்பெற்ற வனவிலங்கு சுற்றுலா தலம் தான் பனர்கட்டா தேசிய பூங்கா. இந்த பூங்கா பெங்களூர்லேருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. பெங்களூர் மாதிரியான பரபரப்பான நகரத்துக்கு பக்கத்தில் இயற்கை சூழலில் அமைந்த இந்த வனப்பகுதி பல்வேறு வன உயிரினங்களுடைய வாழ்விடமாக இருக்குது. வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் சரி, இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்பவே பிடிச்சமான இடமா இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பூங்காவில் ஒரு மிருக காட்சி சாலை, அதாவது ஒரு ஜூ இருக்குது, ஒரு சஃபாரி பூங்கா இருக்குது, ஒரு வண்ணத்து பூச்சி பூங்கா இருக்குது. இப்படி நம்ம வனவிலங்குகளை பார்த்து ரசிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஏராளமான இடங்கள் இந்த பனர்கட்டா தேசிய பூங்காவில் இருக்குது. இந்த இடத்த பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்ததாக பாடல் கேட்டு வந்துடலாம். லவ் டுடே திரைப்படத்திலிருந்து சிவா இசையில வைரமுத்து வரிகளில் பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய பனர்கட்டா தேசிய பூங்கா பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த பனர்கட்டா தேசிய பூங்கால ஒரு ஜூ மிருக காட்சி சாலை இருக்கு. இதுல பல்வேறு வகையான விலங்குகள் பறவைகள் எல்லாமே பராமரிக்கப்படுது. 100 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த இடத்துல கிட்டத்தட்ட 90 வகையான வனவிலங்குகளை நம்மளால் பார்க்க முடியும். ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை, மான், குரங்கு, நீர் யானை, ஆமை, பாம்பு, கிளி, மயில், முள்ளவன்றி, சிங்கம், புலி, யானை, கரடி, நரி, ஆந்தைன்னு விதவிதமான வன விலங்குகளையும் நிறைய பறவை இனங்களையும் இங்கே நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவில் நம்ம நடந்து நம்ம அதை ரசித்து பார்க்கணுன்னா சிலருக்குலாம் ஒரு சில பேருக்கு வந்து நடக்க முடியாது, கால் வலிக்கும், சில பேருக்கு வயதானவங்களுக்கு நடக்க முடியாமல் இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்காகவே இந்த ஜூவை சுற்றி பார்க்குறதுக்கு எலக்ட்ரிக் வண்டி வசதி கூட இருக்குதான். இந்த இடத்துல ஒரு அருங்காட்சியகம் ஒன்றும் இருக்குது. அதில் விலங்குகளுடைய எலும்புக்கூடுகள், புகைப்படங்கள், புதைப்படுவங்கள் எல்லாமே அவங்க காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதையுமே நம்ம அங்கே போனால் பார்த்து ரசிக்கலாம். அடுத்ததா இந்த பூங்காலே ஒரு ஃபேமஸான இடம் இருக்கு, அதை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: வழங்குபவர் வசந்த் அண்ட் கோ,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:24 கேட்டிருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வாணொலியின் பண்பலை 102.6 இருந்து மணித்திருநாடு. இன்னைக்கு பனர்கட்டா தேசிய பூங்கா பத்தி கேட்டுருக்கிறீங்க இல்லையா. இந்த தேசிய பூங்காவில் ஒரு பிரபலமான இடம் இருக்கு. அது என்ன அப்படின்னா வனவிலங்கு சஃபாரி, வைல்ட் லைஃப் சஃபாரி. பொதுவாக மிருக காட்சி சாலை, அதாவது ஜூல கூண்டுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கக்கூடிய நம்ம விலங்குகளை நம்ம சுதந்திரமா நடந்து அங்கங்கே ரசிச்சு பார்ப்போம். ஆனால் இந்த வனவிலங்கு சஃபாரியில சுதந்திரமா சுற்றி திரியக்கூடிய வனவிலங்குகளை அதனுடைய வாழ்விடத்துக்கே போய் நம்ம கூண்டுக்குள்ள இருந்து பார்த்து ரசிப்போம். அதாவது கூண்டால மூடப்பட்ட பேருந்து, ஜீப்பு, வேனு மாதிரியான வாகனங்கள்ல இருந்து நம்ம பார்த்து ரசிப்போம். இந்த சஃபாரி ரைடில் நம்ம போகும்போது முதல் கேட்டில் தாவர உண்ணிகளை நம்ம பார்க்க முடியும். இங்கே விதவிதமான மான்கள், காட்டறிமைகள் இதெல்லாமே பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டில் நம்ம கரடிகள்லாம் வச்சுருக்கிறாங்க, அங்கே பார்க்க முடியும். அதுக்கு அடுத்ததாக சிறுத்தை, அதுக்கு அடுத்ததாக புலி, அதுக்கு அடுத்த கேட்டில் சிங்கம். இப்படி ஒவ்வொரு கேட்லேயுமே ஒவ்வொரு விதமான விலங்குகளை அவங்க சுதந்திரமாக நடமாட்டத்துலலாம் நம்ம பார்த்து ரசிக்க முடியும். அதுவும் நம்ம அந்த வேன் கிட்ட அந்த விலங்குகளெல்லாம் வரும்போது நமக்கே ஒரு திகிலாக ஒரு த்ரில்லாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான வனவிலங்குகள் சுதந்திரமாக நடமாட்டுறதை நம்ம கண் கூட இந்த சஃபாரி மூலமாக நம்ம பார்த்து ரசிக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. நிலாவேவா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

பெங்களூரில் இருக்கக்கூடிய பனர்கட்டா தேசிய பூங்கா பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனிதர்நாடு நிகழ்ச்சியில். இந்தியாவின் முதல் வண்ணத்து பூச்சி பூங்கா இந்த பனர்கட்டா தேசிய பூங்காவில் தாங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பல வண்ணங்களில் விதவிதமான பட்டாம்பூச்சி இனங்களை இங்கே நம்ம பார்த்து ரசிக்க முடியும். இந்த வண்ணத்தி பூச்சி பூங்காவுடைய முகப்பு, அதனுடைய என்ட்ரன்ஸே வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்த விதமாக இருக்கும். எப்படின்னா, சிறக விரித்த ஒரு மிகப்பெரிய பட்டாம்பூச்சியோட வடிவத்தில் இதனுடைய நுழைவாயில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த பட்டாம்பூச்சிக்குள்ளே தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும், அது ரொம்பவே ரசிக்கிற விதமாக இருக்கும். இந்த இடத்துல வண்ணத்து பூச்சிக்காக ஒரு தோட்டம், ஒரு காப்பகம், ஒரு அருங்காட்சியகம் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. பட்டாம்பூச்சி வாழ்கிறதுக்கும் அது இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் அதற்கேற்ற தாவரங்களையும் பூச்செடிகளையும் செயற்கை நீரூற்றுகளையும் இங்கே உருவாக்கி பராமரிச்சுட்டு வர்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் பட்டாம்பூச்சிகளுடைய புதைப்படிவங்களையும் புகைப்படங்களையும் காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தாலே நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ வண்ணத்து பூச்சி இருக்காப்பா அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அங்கே போய் பார்த்தோன்னா இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். அமராவதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டுருக்கிறோம். மணித்திருநாடு. அழிந்து வரக்கூடிய வன விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கான விழிப்புணர்வையும் பொறுப்பையும் மக்கள் மனசில் ஏற்படுத்துறதுக்காகவே விலங்குகளை தத்தெடுக்கக்கூடிய திட்டம் ஒன்று பனர்கட்டா தேசிய பூங்கா செயல்படுத்திட்டு வருது. விலங்குகளை தத்தெடுக்கிறது அப்படிங்கிறது அந்த விலங்குகளுக்கான அந்த சாப்பாடு செலவு, பராமரிப்பு செலவு, மருத்துவ செலவு, அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படக்கூடிய செலவுகளை நாம் எடுத்து செய்கிறது தான். வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக வனவிலங்குகளை தத்தெடுக்கிறதுக்கு ஒரு தனிநபரோ ஒரு நிறுவனமோ யாருனாலுமே அவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுக்கலாம். அந்த வனவிலங்குகளை 3 மாதங்கள்லேருந்து 1 வருடம் வரைக்குமே தத்தெடுக்க முடியுமா? பெங்களூர் பனர்கட்டா உயிரியல் பூங்காவுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விலங்குகளை ஆன்லைன் மூலமாக நம்ம தத்தெடுக்க முடியும். பெங்களூர் மாதிரியான நவீன நகர வாழ்க்கைக்கு மத்தியில் இயற்கை சூழ்ந்த வனப்பகுதியில் விலங்குகள், பட்டாம்பூச்சிகள்னு இயற்கையுடைய பல்வேறு அதிசயங்கள் நிறைந்த ஒரு அழகான இடம்தான் பனர்கட்டா தேசிய பூங்கா. இந்த பூங்கா பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம இவ்வளோ நேரம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்டோம். இனி உள்ளூர் தகவல்களை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாக.

0: கும் திருமணம் இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: பதினோரு மணி 45 ஆயிடுச்சு. நம்ம ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறோம். மணி திருநாடு. இப்ப நம்ம உள்ளூர் தகவல்கள் கேட்க வேண்டிய நேரம். அது சொல்றதுக்காக தயாரா இருக்கிறாங்க வசந்தி.
4: நம்ம முதல் தகவல் தெரிஞ்சுக்கலாமா திவ்யா?
3: சொல்லுங்க.
4: என்ன அப்படின்னா, நம்ம தென்காசி மாவட்டத்தில் 5ஆம் தேதி தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தென்காசி இசி ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு ஈஸ்வரன் பிள்ளை அப்படின்ற ஒரு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் வர 5ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடக்க போகுது. ஸோ தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைஞ்சு நடத்துகிற இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 5ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் வந்து இந்த பள்ளியில் வச்சு நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தென்காசி மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 120 மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்களும் திறன் பயிற்சி நிறுவனங்களும் வந்து பங்கேற்க இருக்கிறாங்க. ஸோ உங்கள் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த முகாமில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். இந்த முகாமில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க www.tnprivatejobs.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தில் இன்னும் இதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட சுய விவரங்களை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்த தகவல் என்னென்னா, நம்ம நெல்லை மாவட்டத்தில் வர்ற 5ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் அதாவது சனிக்கிழமையும் திங்கக்கிழமையிலும் முதியோருக்கு வீட்டுக்கு சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ அந்த பொது விநியோக திட்டத்தின் கீழே வயசானவங்களுக்கு, அதுவும் கிட்டத்தட்ட 65 மேற்பட்டவங்க, அப்புறம் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கெலாம் அவங்க வீடு வீடாக போயிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த ரேஷன் பொருட்கள், அது வந்து இந்த மாதத்துக்கு 5ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டு வந்துடலாம். மே மாதம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

மனிதர்நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இலிருந்து. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், அப்புறம் முதிர்கண்ணிகள், இவங்க எல்லாமே நலவாரியத்தில் உறுப்பினராக, ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தில் உறுப்பினராக சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதியிலிருந்து வட்டாரம் வாரியாக சிறப்பு முகாம் நடைபெற இருக்குதான். இதில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், அவங்களுடைய விவரங்களை பதிவு செய்கிறதுக்கு ஏதுவாக www.tnvidovelfareboard.tn.gov.in அப்படிங்கிற ஒரு வலைதளமும் செயல்பாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. உறுப்பினர் சேர்க்கை முகாம் வட்டார வாரிய அந்தந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் நடைபெற இருக்குது. 7ஆம் தேதி தூத்துக்குடியும், 9ஆம் தேதி கோவில்பட்டி, 10ஆம் தேதி உடன்குடி, 11ஆம் தேதி கயத்தாறு, 12ஆம் தேதி ஆழ்வார் திருநகரி, 15ஆம் தேதி திருச்செந்தூர், 16ஆம் தேதி விளாத்திக்குளம், 17ஆம் தேதி சாத்தான்குளம், 18ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டம், 19ஆம் தேதி ஓட்டப்பிடாரம், 21ஆம் தேதி புதூர், 23ஆம் தேதி கருங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரைக்குமே முகாம் நடைபெற இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கண்ணிகள், அவங்க இந்த முகாமை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, விதவை சான்றிதழ், ஃபோட்டோ, செல்ஃபோன், இந்த விவரங்கள் எல்லாமே நம்ம முகாமில் கொடுத்துட்டு பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு

0: இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நெல்லை மாநகராட்சியில் பிறப்பு பட்டியலில் பெயர் சேர்க்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம தமிழக அரசு உத்தரவின்படி தமிழகத்தில் 15 ஆண்டுகளுக்கும் மேலே பெயர் சேர்க்கப்படாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ்களில் பெயர் சேர்க்க இந்திய பதிவாளர் ஜென்ரல் உத்தரவின்படி செப்டம்பர் இந்த மாதம் 26 வரைக்கும் கால அவகாசம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்குது. அதனால் பொதுவாக பிறப்பு பதிவு செய்ய 15 ஆண்டுகளுக்கு அப்புறமா பெயர் சேர்க்க சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் பொதுமக்கள் நலன் கருதி இந்த சிறப்பு சலுகையை தமிழக அரசு வழங்கியிருக்கிறாங்க. அதனால் மாநகராட்சி பகுதிக்குள்ள பிறந்த குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் பெயர் பதிவு செய்யாதவர்கள் இந்த மாதம் 26 மாநகராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பிச்சு பிறப்பு சான்றிதழ் குழந்தைகளோட பெயரை பதிவு செஞ்சு சான்றிதழ் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: மனிதர் நாடு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டு இன்றைக்கி சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இவ்வளோ நேரம் மனித நாடு நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் அஜய் வசந்தி பாலமுருகன்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் குரலில் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அதிகரித்துள்ளது சாதனையாகும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவ கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. சிவில் விமான போக்குவரத்து துறையில் உரிமங்களுக்கான விதிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் கடனுதவியை அதிகரிப்பது குறித்த உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் இன்று மும்பையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் தவேக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹர்திக் மக்கர், சிராக் பரிதா, ஹரீஷ் மைத்லி ஸ்ரீகுமார், நவீன் சிவகுமார் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நண்பகல் 12:10 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் குழந்தைகள் கேட்டதையெல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா, தேவையை புரிய வைப்பது சிறந்ததா, தோழிகளோடு பேசியிருக்கிறோம். பிற்பகல் 1 நலம்தானா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 1:10 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் தேசிய கண்தான விழிப்புணர்வு 2 விழா, கண் தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் அனிதா அவர்கள். தொடர்ந்து கல்லீரலை பாதுகாக்கும் கடுகு ரோகிணி குறித்து கேட்கலாம். பிற்பகல் 2 அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4 பொதிகை தும்பி, மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்று 1983 வெளிவந்த திரைப்பட பாடல்கள். மாலை 6:02 பக்தி மாலை, மாலை 6:30 சேவை.

0: செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனையை நேரலையிலும், வழக்கமான இரவு நேர நமது பண்பலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் செயலியிலும் கேட்கலாம். 8:05 கொக்கோ, 9:00 இடைவிடா இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் தோழி தேவந்தியின் பாச பிணைப்பு குறித்து கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆஜே ரம்யா.
1: நான் உங்கள் திவ்யா.
0: இன்னைக்கு ஸ்நேகிதிகள் கூட எந்த தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம் அப்படின்னா, குழந்தைகள் கேட்டதையெல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா அல்லது தேவையை புரிய வைப்பது சிறந்ததா? கண்டிப்பாக குழந்தைங்க ஏதாவது அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அது உடனே அடம் பிடிச்சி வாங்கியே அது வாங்கி கொடுக்குற வரைக்கும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. நம்மளுமே வந்து அதுக்கு வந்து கேட்டதெல்லாம் உடனே உடனே வாங்கி கொடுத்து, ஒரே ஒரு குழந்தை தானே அப்படின்னு சொல்லி நம்ம
1: குழந்தை ஆசைப்படுது. இது வாங்கி கொடுக்கலன்னா நம்ம என்ன அப்படின்னு நம்ம குழந்தைங்க ஆசைப்படுறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குற பெற்றோர்களும் இருக்க தான் செய்கிறாங்க.
0: அப்படி அவங்க கேட்டதெல்லாம் உடனே உடனே வாங்கி கொடுக்குறது நல்லதா, இல்லாட்டி இல்லைப்பா இது உனக்கு தேவை தான், இது உனக்கு தேவையில்லை, இது எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அதை வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவையை புரிய வைக்கிறது சிறந்ததா? தொழிலே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேச கால் பண்ணுங்கள். 04462 அப்படிங்கிற நெல்லையின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் தோழி வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள் புரத்தில் பேசுகிறேன்.
1: வாங்க சொல்லுங்க.
2: ரெண்டாவது சொன்னதுதான், அதாவது அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். 5 வயசுல எனக்கு சைக்கிள் வேணும்னு கேக்கும் அந்த பிள்ளை. இந்த பேரு உனக்கு காலு எட்டாது, உனக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு உண்டான திறமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. திறமை இல்லைன்னா அது வந்து அதை டீக்ரேட் பண்றேன்னா, இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் சுருடு நம்மளை விட, திறன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல இந்த பேர் இப்பதான் அவங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. 8 வயசு அவன் ஸ்கூல் போகும்போது கீழே அதை வந்து ஒரு உதாரணத்தோட சொல்லி புரிய வச்சு அதுங்க வந்து அதை ஏத்துக்கிடுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் போராடணும்.
1: ஆமா, அது லேசான காரியம் கிடையாது. அது லேசான காரியம் கிடையாதுதான்
2: கிடையாது. அப்பமெல்லாம் எங்களுக்கெல்லாம் சொன்னா உடனே கேட்டுக்கிடுவோம், இப்ப உள்ள பிள்ளைங்க கேட்காது. அது வந்து கொஞ்சம் போராடி புரிய வைக்கிறதா அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது.
0: கண்டிப்பா அதனால தேவை புரிய வைக்க.
2: நீங்க இப்படி கேள்வியே கேட்டிருக்க வேண்டாம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? காரக்குறிச்சி கனகா. வாங்க சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கிறோம்.
3: கண்டிப்பா புரிய வச்சு வாங்கி கொடுக்கலாம். யாருங்க கேட்க போறா? ஒரு பென்சில் பாக்ஸ் பார்த்தா 10 பாக்ஸ் கிடைக்கு. ஏனாக்க பார்த்ததெல்லாம் அவன் அது வச்சுக்கா, இவன் இதை வச்சுக்கா, கடைக்கு போனாலே கேக்குறான் எங்க புரிய வைக்க. கடைக்கு போய் நடுத்தரில் போய் கேட்டா என்ன பண்ண முடியும்? வாங்கி தரலன்னா அந்த இடம் அழுக. ஏன் வேணும் 4 பேர் முன்னாடி அளவு வச்சு கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்பாங்க.
1: அதான் குழந்தை ஆசைப்படுதுல, வாங்கி கொடுங்க கனகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா?
3: கண்டிப்பா. என்ன சொல்லிட்டீங்க, 4 பேர் கூட சேர்ந்து போனா கண்டிப்பா சொல்லிடுவாங்க. யாருக்கும் தெரியாமதான் போனோம். கண்டிப்பா புரிய வைக்க நினைக்கிறோம், ஆனா தெரிஞ்சுக்கிட
1: மாட்டேங்கிறாங்க.
3: உன் காலத்துல அப்படி இருக்கலாம், என் காலத்துல அப்படி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. என் ஃப்ரெண்டு பையன் அப்படிதான் சொன்னானா, நீ அப்படி இருந்தா நான் அப்படியான்னு கேக்குறானா.

0: அது உங்க காலம் வேற மம்மி, எங்க காலம் வேற
1: ஆமா ஓபனா
0: அப்படின்றாங்கட்ட.
1: சொல்லிடுறாங்க, அத புரிய வைக்கலாம் என்ன பொறுத்தவரை.
0: புரிய வைக்கலாம், புரிய வைக்கலாம், ஆனா சிரமம்தான், ஆனா புரிய வைக்கலாம். ஆமா, முயற்சி
1: புரிய
0: பண்ணுங்க
1: வைக்கலாம்.
0: அப்படின்னு
1: இல்ல
0: சொல்லிட்டு
1: ஒண்ணும் சொல்ல மாட்டேன்,
0: இருக்கிறீங்க.
1: 10 பாக்ஸ் இருக்குன்னா இது வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு வேற இது வாங்கிக்கோன்னு சொன்னா சரிதான், அந்த நேரம் சமாளிக்க முடியும் அவ்வளவுதான்.
0: ஆ, சரி சரி சரி சரி, அப்படி ஏதாவது சமாளிக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. கொஞ்சம் கஷ்டந்தாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி தான் கொடுக்குறோம், தேவையை புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்ததான் நம்ம பாடலை கேட்டு வந்த தோழிகளோட பேசலாம். பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் கேட்டு ரசிங்க.

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், குழந்தைகள் கேட்டதை எல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா, தேவையை புரிய வைப்பது சிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நினைறாங்க. தோழி வாங்க, வணக்கம்.
1: பேசுறேன்.
0: அனுஷா பேசுறீங்களா? நிஷா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நிஷா, ஓகே, பாளையங்கோட்டையில இருந்து. நிஷா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
1: எனக்கு
0: அந்த பொம்மை வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க, நீங்க எப்படி சொல்லி அந்த குழந்தைங்க புரிய வைப்பீங்க? அந்த கடையை விட்டு எப்படி நகர்த்தி கூட்டிட்டு வருவீங்க?
1: அவங்க நல்லா ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணி ஏதாவது சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரணும்.
0: ஓ சரி, இப்போ நான் தான் இருக்கேன், நான் தான் அவங்க பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. அம்மா அம்மா எனக்கு அந்த பொம்மை வேணும், எனக்கு அந்த பொம்மை வாங்கி தாங்க
1: அப்படின்னா, பொம்மை விட நீ ரொம்ப அழகா இருக்கம்மா, இந்த பொம்மை வேண்டாம், நம்ம இதுக்கப்புறம் சூப்பரமா பாத்துக்கலாம் சொல்லலாம்.
0: ஓ அப்படி சொன்னா, அப்படி சொன்னா அந்த குழந்தை ஒத்துப்பாங்களா? ஓகே ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்கீங்க.
1: கண்டிப்பா, ஏன்னா இது வாங்கி கொடுக்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது வந்து பசங்களுக்கு, நமக்கு நம்மள விட பசங்களுக்கு வந்து அது நல்லது கிடையாது. அப்பதான் அவங்க ஃபியூச்சர்ல வந்து எது தேவைங்கிறது அவங்களுக்கு புரியும். அதனால நம்ம வந்து கேட்டதெல்லாம் கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும்ங்கிறது கிடையாது.
0: ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா அந்த குழந்தைகளோட நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. கேட்டது எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி, வணக்கம்.
2: வணக்கம.
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
2: நான் திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
0: ராதா சொல்லுங்க.
2: குடும்ப
0: சூழலே புரிந்து வளர்ந்துருக்கான் உங்க பையன். கண்டிப்பா கண்டிப்பா, அந்த மாதிரி இவ்வளவு ரூபா தான் செலவழிக்க முடியும், அதுக்குள்ள நீ செலவு பண்ணிக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி பொருளாதார சூழ்நிலையை அவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றிமா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ சூப்பரான விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துட்டா அந்த குழந்தைங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது அதுக்கு தெரியாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு கட்டத்தில் எப்பாவது நமக்கு அந்த நோ கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த குழந்தைங்களால் தாங்கவும் முடியாது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதனால் குழந்தைங்களுக்கு அவங்க இந்த பொருள் தேவையா அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப தேவை அப்படின்னா மட்டும் அந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். தொடர்ந்து நம்ம தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். வாணி ஜெயராம் குழுவினர் குரலில் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலேருந்து பாடல்.
3: Go! Hey!

0: பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 குழந்தைகள் கேட்டதை எல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா, தேவையை புரிய வைப்பது சிறந்ததா பேசிட்டுருக்கிறோம் நிகழ்ச்சியில் நேராங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: ஓ வணக்கம் மேடம்.
0: வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க?
2: முகவூரில் இருந்து
1: ஜோதி.
0: வாங்கம்மா சொல்லுங்க.
1: நான் வந்து இந்த 10 ரூபா 20 ரூபா கேப்பாங்களா, பானிபூரி இந்த கொய்யாப்பா எதுனா
0: அதெல்லாம் வாங்கி
1: கொடுத்துருவேன் மேடம்.
0: சரி,
1: அதுக்கு மீறி கொஞ்சம் அமௌண்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா சம்பளம் வரட்டும், இந்த இவ்வளவுதான் செலவு இருக்க மாட்டேன்னு சொன்னா சம்பளம் போட்டுட்டு உனக்கு வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி அந்த நேரத்தை
0: சொல்லி சமாளிச்சிருவீங்க. ஓகே, சரி. சம்பளம் வந்து அன்னைக்கு வந்து அம்மா நீங்க அன்னைக்கு வாங்கி தரேன் சொன்னீங்கல்ல, அதை வாங்கித்தாங்க
1: அப்படின்னு. சரி, இவன் கேக்குறது சரி சரினு வாங்கி கொடுத்தானே ஆகணும்,
0: அதனால வாங்கி கொடுத்துருவீங்க மோஸ்ட்லி. அந்த சமயத்துக்கு மட்டும் இப்படி சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. நன்றிமா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்மா,
0: லலிதாம்மா. வாங்க சொல்லுங்க.
3: நல்லா
0: இருக்கோம்.
3: பெரும்பாலும் அதெல்லாம் கண்டிப்பா வாங்கி கொடுக்க கூடாது.
0: சரி, ஆனா குழந்தைங்க அததானே வேணும்னு நடமுடிப்பாங்க, அப்ப எப்படி நீங்க சமாளிப்பீங்க?
3: நம்ம முதலே சொல்லணும், ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம், நான் வீட்டை ஒரு பூரி தான் கேட்டா நான் வீட்டு செஞ்சு தரமான்னு சொல்லணும்.
0: ஓகே, என்னனால நீ கேளு, நான் வீட்லயே செஞ்சு தரேன்னு சொல்லி சமாளிச்சு கூட்டிட்டு வந்துருவீங்க.
3: ஆமா, சாப்பாடு வகையிலும் நம்ம வந்து நாங்கெல்லாம் வழங்கினாங்க அப்படிலாம் கேட்கல, ஏன் பிள்ளைங்க

0: பேரப்பிள்ளைகள்லாம் கேட்காங்க.
1: ஒரு
0: வாரத்துல ஒரு ஆள் பத்து நாளைக்கு ஒரு ஜோறு புரோட்டா நம்ம செய்ய முடியாத வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். சின்ன சின்ன ஜாமான் அதை கேட்டா வாங்கி கொடுக்கதான் செய்யணும். அது சைக்கிள் பழகிட்டு நம்ம சைக்கிள் வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா?
1: வேற வழி இல்ல.
0: நம்ம ரோட்ல போகாம இங்க கூட விளையாட கைக்கு கொடுக்கலாம்.
1: ஓகே ஓகே சரிங்க.
0: அந்தந்த வயசுக்கு அன்னைக்கு என்ன செய்யணும்
1: அந்த அதுக்கேற்ற மாதிரி
0: வந்துருக்கு. யாரும் தெரியல, ரம்யா மாவா,
1: ரம்யா திவ்யா ரெண்டு பேரும் வந்திருக்கோம். உங்களை குழப்பறதுக்காக வந்திருக்கோம்.
0: குரலாம் எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல.
1: ஆமா, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க.
2: சரி, நன்றிமா உங்ககிட்ட பேசுனது மகிழ்ச்சி. அதாவது நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறதுல முக்கியமா அந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் நம்ம கவனமா குழந்தைங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்து வாங்கி கொடுக்கணும். மற்றபடி அவங்க கேட்கறதுல அந்த பொருட்கள் சைக்கிள் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு தேவைதானே போடும், அதை நம்ம வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம லலிதம்மா சொல்லிட்டு இருந்தாங்க.
1: ஆமாம், தொடர்ந்து பேசலாம். குழந்தைகள் கேட்டதை எல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா, தேவையை புரிய வைப்பது நல்லதா? இது எஃப்எம் ரெயின்போ 102.6
3: வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதே நிகழ்ச்சி. நேரம் 12:36 ஆயாச்சு. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம், குழந்தைகள் கேட்டதை எல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா, தேவையை புரிய வைப்பது சிறந்ததா. சில தோழிகள் சொல்லியிருக்காங்க வேற வழி இல்லைங்க, அவங்க கேட்டதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியதான் இருக்குது.
1: ஆனால் அந்த வாங்கி கொடுக்குறதுல இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம லலிதாம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: ஆமாம், அடுத்தது சில சமயங்கள் நாங்கள் தேவையை புரிய வைப்போம், அம்மா கிட்டே இவ்வளோ தான் காசு இருக்குது, என்னால் இவ்வளோ தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். சில இது உனக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை, நீ வளர்ந்ததுக்கு பிறகு நான் உனக்கு வாங்கித்தரேன், அந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் அவங்களுடைய தேவையை நாங்கள் புரிய வைக்கவும் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய தோழிகள் என்ன சொல்கிறாங்க கேட்டுலாம். வாங்க, வணக்கம்.
2: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
2: பாளையங்கத்துல இருந்து அருணா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும் அருணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். என் பிள்ளைங்க கூட வாங்கி சொன்னா கேட்டுக்கிடும், ஆனா என் பேரன் ஒரே அடம்பிடிக்காம மேடம், எனது கேட்டாலும் வாங்காம விடவே மாட்டேக்கான், இல்லாட்டா சாப்பிட மாட்டேக்கான், எட்டு படிக்காம பாத்துக்கோங்க. எட்டு படிக்கும் போதே அவனுக்கு எப்படியும் ஒரு அஞ்சாறு சைக்கிள் வாங்கியிருப்போம், ஒன்னாவது வயசுல இருந்து சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் சில்ல பிள்ளை அப்படின்ட்டு. அதான் எனக்கு ஆரம்பத்திலேயே வாங்கி கொடுக்காம பழக்கம் வைக்கணும் மேடம், அப்படின்னா தான் அந்த பிள்ளைங்க கேட்கும். நான் ஆரம்பத்துல இருந்தே வாங்கி வாங்கி கொடுத்து பழக்கம் ஆயிட்டேன்னா இப்பவும் 13 அது ஆச்சு, அடுத்த வருஷம் நான் வண்டி ஓட்டி பழகிட்டேன், எனக்கு அடுத்த வருஷம் வண்டி வாங்கி கொடுத்தேன். நான் என்ன கவர்மெண்ட்லேயே 18 வண்டி ஓட்டக்கூடாதுன்னு இருக்காங்க,
0: கண்ணாடி போட்டு இந்த ரெண்டு பக்கமும் கைய வச்சு மறைச்சிட்டு இந்த குதிரைக்கு லாடம் கட்டுவாங்கல்ல சைட்ல, எதையும் பார்க்க கூடாது அந்த மாதிரி வச்சு பாக்காம அந்த பக்கம் கடை இருந்தா இந்த பக்கம் பாரு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடையை பார்க்காம திருப்பி கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு இல்லையா?
2: வாட்சி கேப்பான் 100 ஒரு வாரம் கூட உடம்புக்கு மேடம், பலரையும் அதுதான் கேட்காம பாத்துக்கோங்க. கேட்டு வச்சு என்ன செய்ய போற, நம்ம உலகத்தை நம்மளே காலி பண்ணணும், அவன் தான் அறிவாளி அப்படின்னு அதை வேற சொல்லிக்கிட்டான்.
0: சமாளிப்பீங்க?
3: சமாளிக்கிறது வந்து முதல்ல இதெல்லாம் சாப்பிட கூடாது, வெளியே உள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதுல பிள்ளைங்க கேட்டுக்கிடுவாங்க, பேசிதான் கேட்டுக்கிடுவான்.
0: புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தா போதும்,
3: புரியுற மாதிரி நம்ம சொன்னோம்னா இதெல்லாம் சாப்பிட கூடாது பாப்பா, உனக்கு வேற வாங்கி தரேன், இது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது, அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போய் ஊசி போடணும் அப்படின்னு ஒரு பயமுறுத்தி சேர்ந்தா அந்த வேண்டான்டுருவான்.
0: ஓகேமா ஓகேமா, அழகா சொல்லியிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. நேரம் 12:31 இணைந்திருக்கிறோம் இது எஃப்எம் ரெயின்போ 102.6
4: பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியில் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா,
1: குழந்தைகள் கேட்டதையெல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா அல்லது தேவையை புரிய வைப்பது சிறந்ததா பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில வந்துட்டாங்க தோழி. வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் ரம்யா, எப்படி இருக்கீங்க? திவ்யா, எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். ஆறுமுறையில சாந்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க, நீங்க குழந்தைங்க கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுப்பீங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு சொல்ற புரியற மாதிரி சொல்லி கொடுப்பீங்களா?
2: நான் அப்படிலாம் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி தர முடியாது. எப்ப எனக்கு ஐஸ் வேணும், அது வேணும், இது வேணும் கேப்பான்.
1: ஓ சரி.
2: ஏன்னா என் மகனுக்கு வந்து கேட்க தெரியாது. அம்மாவா நல்லா வாங்கி கேட்டு வாங்கி சாப்பிடுவான்.
0: அப்ப சொல்லு, குழந்தைங்க சொல்லுவாங்களே, நீங்க என்ன ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்கி, இது அப்பானா கேக்குறதெல்லாம் வாங்கி தர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி அப்ப நம்மளும் பங்குக்கு வாங்கி கொடுக்கணும் தானே தோணும்.
2: ஆமா, அதான் வாங்கி கொடுக்கறதுக்கு கொடுக்க முடியாது. ஐசுதா கேட்டா ரொம்ப தெரியுதோ பிடிச்சிக்குமா, இல்லாம வேண்டாமான்னு
1: சொல்லுவேன்.
2: ஆனா என் அப்பாட்ட கேட்டு, எப்பா எப்படியா ஐசங்க அப்பா, எனக்கு ஒண்ணு வேணும்பா அப்படிம்பா.
0: அடுத்த தோழி யாருங்க கேட்டலாம். வணக்கம்.
1: வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: அதனால நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் உள்ளது, நம்ம குறைஞ்ச பொருளா இருந்தாதான் நம்மளாலையும் எடுத்து கொடுக்க முடியுது. இதனால அந்த பிள்ளைய கேட்கும் போது மன சந்தோஷத்தோட அந்த பிள்ளைகள் கேட்கும் போது நம்மளுக்கு எம்மா வாங்கி கொடுக்கலையேங்க மன சங்கடம் இருக்கு.
0: சரி, இப்ப நீங்க வந்து ஒரு கடைக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க, பேர குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க, உங்க கையில இப்போதைக்கு 1000 ரூபாய்தான் இருக்கு. சரி, ஒரு 500 ரூபாய்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கான ஒரு பொம்மைய ஆசைப்பட்டு கேக்கு, நீங்க வேற குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க.
3: முந்தானால் கூட ஒரு ஜவுளி கடைக்கு போயில ஒரு பொம்மை எடுத்து எடுத்து பாக்கேன். வேலை பார்க்க பிள்ளைங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதாக்கா அது அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆமா ஆமா, என் பேரனுக்காக நான் எடுத்து எடுத்து பாக்க, எங்க வீட்டால இப்ப வரப்பொறியா வரலையா, வரப்பொறியா வரலையா அப்படின்னு அதை எடுத்து எடுத்து பாக்கும்போது, சரி இப்ப என் கையில பைசா இல்ல, பாத்துட்டு போய் அடுத்த வட்டத்துல வரையில என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவேனா, அதனால எடுத்து பாக்க இப்ப உங்ககிட்ட பைசா கேட்கல சத்தம் போடுது. என்னதான் அந்த அக்கா சொல்லுவது சரிதானே அப்படிங்கல, அந்த பொருளை பார்த்து வச்சுட்டு வரும்போது மற்ற திரும்ப போயில் நம்ம எடுத்துக்கிடலாம்னாட்டு அதை எடுத்தது பார்த்து வச்சுட்டு மறுபடியும் என்னால முடிஞ்சத ஒரு பொம்மையை எடுத்து வச்சுட்டு வந்தேன். பேர எனக்கு
0: திரும்பி அந்த கடை, ஓ இந்த பொம்மை வந்து இது பத்திரமா வச்சுக்கேன், அடுத்த ரூபா வரும்போது வாங்குவேன்னு சொல்லி அக்கா அடுத்த ரூபா வந்து போய் வாங்கி கொடுத்துருவீங்க.
3: ஆமா, இப்ப எனக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்க, பிள்ளைகளுக்கும் அதா இருந்தாலும்
1: சரிதான்,
3: பேரையும் எல்லாம் எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுக்காமல்னா அவன் அம்மகிட்டே இருந்த திட்டு வாங்கிடுவேன், முட்டாய் வாங்கி கொடுக்காதாங்க அப்படிங்கிறதுனால பிரச்சனையும் வந்துடும். அதனால வாங்கி கொடுக்காம என்னால இருக்க முடியாது, தப்புன்னு தெரியுது, இனிப்பு கொடுக்காது.
0: ஆனா மனசு கேட்க மாட்டேங்கி குழந்தைங்க கேக்கும் போது,
1: பாட்டி ஆயிட்டு அப்படிதான் இல்லையா?
3: தொட்டுல படுக்கும்போது சர்ப்ரைஸ் இல்லாம பிள்ளை படுக்க மாட்டான், சர்ப்ரைஸ் குடுங்க பாட்டி அடிமா அப்படிங்கும் போது ஏதாவது ஒண்ணு கொடுத்து ஏமாத்தி.
0: உங்க பொண்ணோ இல்ல பையனோ வந்து சொல்லும், நீங்க குழந்தைங்களை வந்து கெடுக்கிறதே நீங்க தான்மா அப்படின்றவாங்க. பிறகு
3: வந்துருதுமா, உண்மையிலேயே வந்துருது, எது கேட்டாலும் வாங்கி கொடுக்காதாங்க. சின்ன பிள்ளையில இருந்து பையங்களுமே, ரெண்டு பையங்க ஒரு பிள்ளை இருக்கா, அவளுக்கும் அப்படிதான். அவ ரொம்ப சிக்கனமா உள்ள மகளா இருந்தாலும் அவ கேட்கும் போது நம்மளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணும், நம்ம பிள்ளை கேட்டுதான் வாங்கி கொடுக்கலையே அப்படிங்க. ஊருக்கு போன பிறகு அவ கேரளாவில்

0: ஊருக்கு போன பிறகு அந்த மனசுக்குள்ள அந்த மிட்டாய் பார்த்து வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் வந்துருக்கு.
1: சரி, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓகே மேம், நன்றி.
0: ஆமாம்,
1: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு
0: நன்றி.
1: நன்றி. பாட்டி ஆனதுக்கப்புறம் நாங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து தாங்க ஆகணும், அதுக்கு வேறு விதி விலக்கே கிடையாது சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அம்மா அப்பாவாக இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல அவங்க சின்ன இதுலேயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுக்காம அவங்களுக்கு தேவை வந்து புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் நமக்கு அடுத்த பாடல் கேட்க போகிறோம், என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்துலேருந்து. தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் ஸ்நேகிதியே.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருந்தோம், குழந்தைகள் கேட்டதை எல்லாம் உடனே வாங்கி கொடுப்பது நல்லதா, தேவையை புரிய வைப்பது சிறந்ததா. இப்போ இருக்கிற குழந்தைங்க கிட்ட வேற வழியே இல்லைங்க, அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதனே உடனே வாங்கி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை.
1: ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து சாப்பிடாம அடம்பிடிக்கும், நமக்கு வந்து மனசு கேட்காது, சரி பிள்ளை சாப்பிடாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அவங்க ஆசைப்பட்டதை வாங்கிடுவோம், இருக்கிறது ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை நம்ம கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அந்த தேவைகளை புரிய வைக்கிறது இந்த காலகட்ட குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதை நம்ம பிரயத்தனம் பண்ணி அவங்கள எப்படியாவது அவங்க புரிய வச்சிலிருந்தே
0: அவங்களுக்கு நம்ம அப்படி பழக்கிட்டோம் அப்படின்னா தான் உண்டு. அதே மாதிரி வீட்டில் வந்து யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டான பேரண்ட்டாக இருக்கணும். இப்போ தாத்தா பாட்டிகள்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை அம்மாக்கள்ல ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறாங்க, அப்போ அப்பாக்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்பாக்கள் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அம்மாக்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட
1: நான் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லணுமா,
0: அந்த மாதிரி சொல்லி சமாளிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தோழிகளும் சொன்னாங்க, அது எப்படிலாம் அந்த குழந்தைகளுக்கு தேவையை புரி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா தோழிகளுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
1: நான் உங்கள் திவ்யா.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 1:01. எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.
4: கெட்ட கொழுப்பு நிறைஞ்ச ஒரு உணவை சாப்பிட்றப்ப என்ன ஆகலாம்னா ஹார்ட் அட்டாக் வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து உடல் பருமனாக இருக்கிறாங்க. ஸோ ஒபீசிட்டின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வர்றதுக்கு வந்து கெட்ட கொழுப்பு மூலமாக வரலாம். இந்த கெட்ட கொழுப்பில் முக்கியமானது எதுன்னா டிரான்ஸ்ஃபேட்டுன்னு சொல்லுவோம். மிக மிக கெட்டது நம்ம உடம்புக்கு. டால்டா வச்சு ஏதோ உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சமைச்ச உணவு, வனஸ்பத்தி வச்சு சமைச்ச உணவு, இல்லை பேக்கெட்டில் இருக்கிற சிப்ஸு, பிஸ்கட்டு, கேக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபேட் நிறைஞ்சதாக தான் இருக்கும். இன்னொன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரோட் சைடில் வந்து பல முறை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரே எண்ணெயை வந்து பல முறை யூஸ் பண்ணி பஜ்ஜியோ போண்டாவோ போட்டிருப்பாங்க. பூரிக்கெல்லாம் ஒரே எண்ணெயை வச்சு திருப்பி திருப்பி செஞ்சு மறுபடியும் செஞ்சு யூஸ் பண்ணுவோம். அதுலலாம் வந்து டிரான்ஸ்ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபேட்டை அதிகமாக எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா கேன்சருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இல்லை எங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபேட்டை எங்களால் குறைக்கவே முடியல, பிஸ்கட்டோ கேக்கோ எங்களால் குறைக்கவே முடியல அப்படின்னா அதே அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அதிகமாக எடுத்துக்கணும் நீங்கள். ஏன்னா அதில் வந்து ஆன்டிஆக்சிடன்ட் நிறையா இருக்குது. அப்படி ஆன்டிஆக்சிடன்ட் நிறையா இருக்கிறப்போ நம்மளுக்கு கேன்சர் வராமல் நம்மளால் தடுக்கலாம். இன்னொரு வகை கொழுப்பு இருக்குது, அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லலாம். அதை வந்து அளவாக எடுத்துக்கணும், அளவுக்கு மிஞ்சி அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா நெய், வெண்ணெய், பாலாடை, ஆட்டுக்கறி கொழுப்பு,

0: அது நம்ம டேஸ்ட் பண்ணுறப்ப ஒரு சின்னதாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும்ல. இது போக 5 கிராம் நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சேர்த்தே 5 கிராம் தான் ஒரு நாளைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்குது, 100% சக்தி கிடைக்கி நமக்கு ஒரு உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 10% மட்டும்தான் சீனி எடுக்கிறனால நமக்கு வந்து சக்தி கிடைக்கணும். மீதி சக்தி எல்லாமே சுகர் இல்லாத ஒரு உணவுலேருந்து எடுக்கிறனால வரணும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து நலம் தானா.
1: தேசிய கண்தான இரு வார விழா. கண்தானம் குறித்து விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் அனிதா அவர்கள்.
2: ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 தேதி வரைக்கும் நம்ம தேசிய இருவார கண்தான விழிப்புணர்ச்சி விழா

நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஒவ்வொரு வருடமும் இந்த கந்தானத்தை பற்றி நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் தேசிய அளவில் இந்த 2 வாரம் வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த வருடம் அது 41வது வருஷம் கந்தான விழிப்புணர்வு விழா. நம்மளோட இந்தியாவில் கருவிழினால பார்வையிழந்தவர்கள் எண்ணிக்கையை பார்த்தோம்னா 1.3 மில்லியன் மக்கள் 2 கண்களுமே பார்வை இல்லாமல், அதாவது கருவிழி நோயினால் பாதிக்கப்பட்டு பார்வை இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம உலக நாடெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 5.5 மில்லியன் மக்கள் பார்வை இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஒரு கண்ணு மட்டும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து 10.6 மில்லியன் நம்மளோட இந்தியாவில். நம்ம வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா அது 20 மில்லியனையும் தாண்டி இருக்குது. ஸோ எதனால இந்த கருவிழி பாதிப்புலாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வந்து நம்மளோட நாட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் உழவு தொழிலை நம்பி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். கண்ணில் வந்து முள் அடிக்கிறதோ, சேறு விழறது, கீரல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, கிராமத்துல எல்லாம் கண்ணில் தூசி எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் பேர்கள் வந்து அந்த நாக்கு வச்சு எடுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நுண்கிருமிகள் வந்து கருவிழியில் பரவிடுது. என்னன்னா, மேலே இருக்கிற கருவிழி மேலே இருக்கிற தோல் பிரியறதுனால ஸோ இந்த நுண்கிருமிகள் வந்து ஈஸியாக வந்து கண்ணுக்குள்ளே போயிட்டு கருவிழி ஃபுல்லாக வந்து சீழ் பிடிக்க வைக்கிது. ஸோ இதனால் கண் வந்து புண்ணாகிறதுனால வேற கருவிழி வச்சா தான் அந்த கண்களை இருக்கிற புண்ணை வந்து நம்ம அகற்ற முடியும். கருவிழியில வந்து ரத்த குழாய்கள் இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஏதாவது புண்கள் வரும்போது அவ்வளோ சீக்கிரமா வந்து சரியாகிறது இல்லை. ஸோ இதனால நம்ம வேற கருவிழி வைக்க வேண்டிய அவசியம் வந்து நிறைய ஏற்படுது இந்த உழவர்களுக்கு. அது போக சுண்ணாம்பு விழுறதுனால, அதுக்கப்புறம் வந்து ஆசிட் படுது, தீபாவளி டைமில் நிறைய ஃபயர் கிராக்கர்ஸ் இதெல்லாம் கண்ணில் பட்டு அதனால் புண்ணு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னும் வெல்டிங் பண்ணுறவங்க அது வந்து கரெக்டான ப்ரொடெக்டிவ் ஐவேர் இல்லாமல் அவங்க வந்து வெல்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்ணில் வந்து பாதிப்பு வந்து கருவிழியில் புண்ணு வருது. இது போக இந்த இன்ஜுரிஸு இதெல்லாம் விட முக்கியமான காரணங்கள் வந்து இந்த மரபணு பிரச்சனையினாலையும் கருவிழி பாதிப்பு நிறைய ஏற்படுது. இவ்வளோ பிரச்சனைகள்னால கருவிழி பாதிப்பு இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2வது காஸ் கேட்ராக்டெல்லாம் ரொம்ப காமனாக இருந்துச்சு. பார்வை இழப்புக்கு இன்னொரு காரணம் வந்து என்னென்னா கண்ணீர் அழுத்த நோய் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து கிட்ட பார்வை, தூர பார்வைன்னு சொன்னோம். ஸோ இதெல்லாம் விட இப்போ என்னென்னா கருவிழி பாதிப்பு வந்து 2வது இடத்துக்கு வந்துடுச்சு. கேட்ராக்டுக்கு அடுத்த இடத்துல வந்து கருவிழி பாதிப்பு வந்துடுச்சு. அப்படின்னா எவ்வளோ அதிகமாக ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள். இந்த கந்தான விழிப்புணர்வு வந்து எதுக்காக கொண்டாடுறோம்னா, இறந்து போனவங்களோட கருவிழியை வச்சு தான் மாற்ற முடியும். வேற டிஷ்யூ எதுவுமே கிடையாது. வேற ஏதாவது ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம மாத்துறதுனால பார்வை வரப்போறது இல்லை. ஸோ அதனால தான் இதை இவ்வளோ தூரம் நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம். ஸோ இந்தியாவோட ஜனத்தொகை பார்த்தோம்னா 120 கோடி இருக்காங்க. தினம் தினம் 60,000க்கும் மேலே இறந்து போறாங்க. டெய்லி ஒருத்தர் வந்து இந்த கந்தானம் பண்ணோம்னா 11 நாளில் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ பேர் பிளைண்டாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேரும் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெய்லி ஒருத்தர் பண்ணா போதும், அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து இந்த கருவிழி ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து மாற்ற முடியும். யாரெல்லாம் வந்து இப்போ கந்தானம் பண்ணலாம், ஏஜ் லிமிட் எல்லாம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். மேல்ஸ்,

நம்ம பயன்படுத்தலாம். மற்றபடி அந்த வெள்ளை மூலிகையெல்லாம் நம்ம வேறு ப்ரொசீஜருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இறந்த பிறகு வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ நம்ம இறந்துட்ட பிறகு கண் இல்லாமல் போனோம்னா அடுத்த ஜென்மத்திலையும் கண் இல்லாமல் பிறந்துட்டா என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகள் தான். நிறைய வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் சோஷியல் மீடியா வழியாக கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் அவேர்னஸ் கொடுங்க. இப்போ நம்ம வந்து சும்மா வந்து ஒரு கார்டில் எழுதி பிளெட்ஜ் பண்ணிக்கிறத விட 30 வயசில் இருக்கிறவங்க பிளெட்ஜ் பண்ணிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க போய் அவங்க இறக்கிறதுக்கு 80 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பிளெட்ஜ் கார்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது? கருவிழி பாதிப்புனால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுடைய நிலைமையை வந்து நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம மற்றவங்களை நம்ம அவேர்னஸ் கொடுத்து, ஸோ இந்த மாதிரி இறந்து போனவங்க பக்கத்து வீட்டில் யாராவது இறந்தாங்களோ சரி, இல்லை உங்கள் வீட்லேயே யாராவது ரிலேட்டிவ்ஸ் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி கண்தானம் பண்ணால் 4 பேருக்கு பார்வை கிடைக்குமா? இவ்வளோ பேர் பார்வை இல்லாமல் இருக்காங்களா? ஸோ நம்ம ஏன் அதை ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம போய் கொஞ்சம் பேசலாம். சில பேர் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க, சில பேர் அதை வந்து நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. ஸோ அதை பற்றியே தான் கவலைப்படாமல் நம்ம வந்து அவங்கக்கிட்ட இதை பற்றிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்கறதுல தப்பில்லை. ஸோ அட்லீஸ்ட் இன் ஃபியூச்சர் இல்லை அவங்களே வேறு யாருக்காவது கூட போய் அவங்க சொல்லலாம். ஸோ இதை பற்றின ஒரு விழிப்புணர்ச்சியை இங்கே வந்து மற்றவங்களுக்கு தயவு செஞ்சு பரப்புங்க. ஸோ கண்களை எடுக்கிறதுனால இந்த இறந்து போனவங்களோட முகம் வந்து விகாரமாகலாம் தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரியாத மாதிரி கண்களை வந்து நாங்கள் மூடி வச்சுருவோம். இந்த ப்ரொசீஜருக்கு வந்து மொத்தமாவே 2 கண்களும் எடுக்கிறதுக்கு 20 நிமிஷங்கள் தான் ஆகும். அது மெயினா என்னன்னா நம்ம எல்லாம் சுத்தமா வந்து அது பண்றதுனால தான் அந்த டைம் ஆகுதே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த இறந்தவருக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் அதனால தடப்படாது, அதனால அது ரொம்ப டிலேவும் ஆகாது. இறந்து போனவங்க இப்போ உடனே கண்தானம் செய்ய போறோம்னா உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற ஐ பேங்க் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடிங்க. ஸோ ஐ பேங்க் இல்லாமல் சும்மா இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஐ பேங்க் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே அங்கே எப்பயுமே ஐ பேங்க்னா ஒரு 24 hours டீம் இருக்கும். இந்த ஐ டொனேஷன் அந்த எனியூகுலேஷன் கால் டியூட்டிக்குன்னு தனியாக வந்து ஒரு டீம் இருக்கும், எப்பயுமே இருக்கும். ஸோ அவங்க 24 hours இருப்பாங்க. ஸோ அவங்க உடனே வந்துட்டு கண்கள் தானமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கன்சென்ட் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் எல்லாமே சிக்னேச்சர் வாங்கிப்பாங்க. ஸோ அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே எடுத்துப்பாங்க. அவங்களோட கண்களை வந்து இன்னொருத்தருக்கு வைக்க போகும்போது அது வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா, நல்லா வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு கருவிழி சர்ஜரி நம்ம பண்ண முடியும். ஐ பேங்க்கை வந்து நம்ம தொடர்பு கொள்ளும் போது கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும். பக்கத்தில் ஏதாவது லேண்ட்மார்க்னா கரெக்டாக சொன்னால் கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து கண்களை மூடி வச்சுட்டு ஏசி ஏதாவது இருந்ததுன்னா ஆன் பண்ணி வைங்க, இல்லை ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம இறந்து போனவங்களோட உடலை வைக்கலாம். கண்தானம் பண்ண பிறகு அந்த கண்களை வந்து என்ன நடக்குது அந்த கண்களுக்கு? அது ஐ பேங்க்குக்கு உடனே எடுத்து செல்லப்படுது. அங்கே வந்து ட்ரெயின்டு ஐ பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த கண்களை வந்து எடுத்து ஒரு பிளட்டும் எடுப்பாங்க, இறந்து போனவங்க கிட்ட பிளட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது தொற்று கிருமிகள் ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுவோம். ஏன்னா மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து தனியாக கிராஸ் செக் பண்ணணும், ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதனால அதெல்லாம் கிராஸ் செக்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த கருவிழியை மட்டும் தனியாக வந்து பிரித்து எடுப்பாங்க. அந்த குளோப்ல இருந்து தனியாக அதை மட்டும் எடுத்து ஒரு ப்ரிசர்வேஷன் மீடியாவில் வைப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கருவிழிகளை வந்து சுத்தம் செஞ்சு அதை ஒரு ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன் அதில் எல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் நல்லா பக்குவமாக எல்லாம் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் மீடியாவில் போட்டுருவாங்க. அடுத்து கருவிழிகளோட தன்மை என்ன, அதோட செல் கவுண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெக்குலர் மைக்ரோஸ்கோப்பின்னு ஒரு மிஷின் இருக்குது, அந்த வழியில் பார்த்துட்டு அது எவ்வளோ செல்கள் இருக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு யார் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, அதாவது இப்போ வந்து அந்த செல் கவுண்ட் எல்லாம் வந்து 3000க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க இறந்து போனவங்களோட இதில் செல் கவுண்ட்டை. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சின்ன வயசில் ஒரு 20 வயசுலேயோ 25 வயசுலேயோ வந்து பார்வை வந்து அந்த கருவிழி நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு நாங்கள் கண்களை வந்து கருவிழி மாற்ற ஆப்ரேஷன் செய்வோம். ஸோ அந்த மாதிரி அந்த செல் கவுண்ட்டை பார்த்து, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லிஸ்ட்டில் வந்து நாங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்து நம்ம வந்து பேஷண்ட்ஸை நம்ம கூப்பிட்டு கருவிழி மாற்ற அறுவை சிகிச்சை செய்வோம். டோனர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்போம், ஒரு அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஐ பேங்க்ல இருந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரொசீஜர். கண்களை எடுத்த பிறகு ஐ பேங்க்ல ஃபுல்லாக டிஷ்யூ ப்ராசஸிங்க எவாலுவேஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸை கூப்பிட்டு அது கருவிழியை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது. ஸோ கருவிழி கண்ணில் இருந்து 2 பேருக்கு பார்வை கிடைக்கும். ஸோ ஒருவர் இறந்தார்னா 4 பேருக்கு பார்வை கிடைக்கும். அது எப்படி? அதாவது கருவிழி எடுத்துக்கிட்டோம்னா முன்னடுக்கு பின்னடுக்குன்னு 2 இருக்கு, அதாவது மொத்தம் 6 லேயரு, அதை 2 நம்ம பிரிக்கலாம். ஸோ முன்னடுக்கு மட்டும் பாதிக்கப்படுற மாதிரி நோய்கள் நிறைய இருக்கு, பின்னடுக்கு மட்டும் பாதிக்கப்படுற மாதிரி நோய்கள் இருக்கு. மரபணு

இதனால வரக்கூடிய நோய்கள். சின்ன குழந்தைகளெல்லாம் பாதிக்கப்படுற நோய் என்னன்னா கெரட்டோகோனஸ்ன்னு சொல்றோம். அதாவது கருவிழி வந்து மெல்லியதா ஆயிட்டு ரொம்ப கோன் ஷேப்ல விரிஞ்சு போய் கர்வேச்சரே மாறுற அளவுக்கு கருவிழி வந்து தின்னாயிரும். பிள்ளைல தான் நிறைய பாதிக்குது. அதாவது ஒரு 8 வயசுல இருந்து கெரட்டோகோனஸ்ங்கிற ஒரு கருவிழி ப்ராப்ளம் குழந்தைகளை பாதிக்குது. மெயினா வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா கண்ணில் வந்து தூசி படுறது, அப்புறம் வந்து கண்ணை தேய்ச்சிட்டே இருக்கிறது, அலர்ஜிக் கன்ஜெக்டிவைட்டிஸ், அலர்ஜி இருக்குது எப்போ பார் கண்ணை தேய்ச்சிதான் இருக்கா விடு அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி கிடையாது. அலர்ஜின்னு இருக்குன்னா உடம்புல ஒவ்வாமை இருக்குன்னா அந்த ஒவ்வாமை எதனால வருதோ அந்த ஒவ்வாமையை எடுத்தால் தான் இந்த அலர்ஜி வந்து ஃபுல்லாக சரியாகும். பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வாமை குழந்தைக்கு எதனால வருது, டஸ்ட் எங்கேருந்து வருது, பெட்லேருந்து வருதா, இல்லை ஃபேன் காற்றுல இருந்து வீட்டில் ஏதாவது ரொம்ப தூசி இருக்கா, இல்லை வீட்டுக்கு வெளியில் வந்து செடி அந்த போலன்ஸ் அந்த அதுலேருந்து வர டஸ்ட் குழந்தைக்கு ஆகலையா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இல்லை குழந்தைக்கு வந்து ஸ்கின்ல அலர்ஜி வருதா, ஸ்கின் அலர்ஜி வந்தாலும் கண்ணில் வந்து இந்த மாதிரி பாதிப்பு கெரட்டோகோனஸ் பாதிப்பு வரும். சில குழந்தைங்க எப்பயுமே மூக்கு அடைப்போடையே இருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சுனா ரொம்ப தும்புவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அலர்ஜியை நம்ம சரி பண்ணணும். அதை சரி பண்ணாமல் வச்சுருந்தோம்னா கருவிழி பாதிப்பு அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். இது போக டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கெரட்டோகோனஸ் பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி வருது. கெரட்டோகோனஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் நம்ம கிட்ட வரும்போது இதுக்கு வந்து கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ண முடியும். முன்னடுக்க மட்டும் வந்து இதில் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அப்போ அந்த முன்னடுக்க மட்டும் நம்ம மாற்றிடுவோம். ஒரு கருவிழியிலிருந்து முன்னடுக்க தனியாக பிரித்து பின்னடுக்கையும் தனியாக பிரித்து அதை வந்து முன்னடுக்க பாதிக்கவங்களுக்கு அதை மட்டும் வச்சு நம்ம மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டு பின்னாடி அடுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த லேயரை மட்டும் பண்ணுறது. ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா 4 பேருக்கு நம்ம கருவிழி தானமாக ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு பார்வை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். எவ்வளோதான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து எல்லாம் டெவலப் ஆனாலும் கருவிழியை தவிர வேறு எந்த டிஷ்யூ வச்சும் நம்ம வந்து இந்த பார்வையை நம்ம கொடுக்க முடியாது. ஹியூமன் டிஷ்யூ மட்டும்தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட். முன்னாடி விட இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு, நல்லா வந்து கருவிழிகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனாலும் இன்னும் வந்து கூடணும். ஏன்னா கருவிழி பாதிப்பு வந்து ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்குது. நம்மளாக போய் நம் ஃபார்மசியில் போய் ஏதோ ஒரு மருந்து கொடுங்க கண்ணில் வந்து கண்வழி வந்திருக்கு அப்படி கிடையாது. கண்ணு சிகப்பாக இருந்தால் உடனே மெட்ராஸ் ஆகி கிடையாது. அது என்ன ப்ராப்ளம்ங்கிறத நீங்கள் போய் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட காமிக்கணும். ஏன்னா கருவிழி மேலே இருக்கிற தோல் வந்து உரியும் போது இந்த மாதிரி கண்கள் சிகப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது நம்ம வேற ஏதாவது மருந்து போடும்போது அந்த கருவிழியில் ஈஸியாக வந்து தொற்று நோய் வந்துடும். ஸோ இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை கண்ணில் அப்படின்னா தயவு செஞ்சு கண் டாக்டர்கிட்ட போங்க. நீங்களாம் எதையுமே ட்ரீட் பண்ணாதீங்க. அழுக்காக இருக்கிற தண்ணி எடுத்து கண்ணு கழுவுறது இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஏன்னா நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டியும் பொறுத்தும் தான் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இப்போ 80% ஆஃப் த பாப்புலேஷன் நம்ம எல்லாருக்குமே சுகர் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளோட இம்யூனிட்டி எல்லாமே கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸோ இந்த கெரட்டோகோனஸ் ப்ராப்ளம், இந்த கார்னியல் அல்சர், இது எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ஏர்லியாக வந்து டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போங்க. குழந்தைகளையும் சொல்கிறேன், நீங்கள் வந்து 5 வயசுலேருந்தே டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஏதாவது பிரச்சனைனா அவங்க சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் போதும், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரணும், இல்லை அந்த குழந்தைக்கு கண்ணாடி போடணும்னா கண்ணாடி போட்டு விடுங்க. ஐயோ என் பொண்ணுக்கு கண்ணாடியா, யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்ணாடி போட்டால் தான் பார்வை வரும்னா கண்ணாடி போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அவங்களோட லைஃப் அப்புறம் என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். வெளிப்புறம் தோற்றத்தை வந்து நம்ம பார்க்காம குழந்தைங்களுக்கு எது நல்லதோ மருத்துவர் சொல்லும் போது அதை நீங்கள் கேட்டு நடந்துக்கணும். ஸோ உங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று கிளியராக சொல்கிறேன், உங்களுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். முடிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கலாம், மேடை பேச்சாளராக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் டீச்சரோ இல்லை காலேஜ் டீச்சராகவோ இருக்கலாம், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பப்ளிக்கோட மிங்கிள் ஆகிறவங்களாக இருக்கீங்கன்னா ஸோ இந்த ஒரு அவேர்னஸையும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்டாக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கெல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து இதை புரிஞ்சிக்கிட்டு பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லலாம், இதை பற்றின விஷயங்களை அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். முடிஞ்சதுன்னா சில நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, நிறைய பேர் வந்து அவங்களோட சொந்த செலவிலேயே போஸ்டர்ஸ் ஓட்டுறாங்க, ப்ரோஷர்ஸ் கொடுக்குறாங்க, சோஷியல் மீடியாலெல்லாம் அவங்களோட கண்தானத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் முடிஞ்சதுன்னா நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமானது வந்து ஐடென்டிஃபையிங் த பொட்டென்ஷியல் டோனர்ஸ். அதாவது இறந்து போயிருக்காங்க ஒரு வீட்டில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்டிலேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யார் வீட்லேயாவது இறந்து போகிறவங்க அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா

0: ஸோ அவங்க தானம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் இதை பற்றின விழிப்புணர்வை சொல்லி நீங்கள் கொஞ்சம் சம்மதம் வாங்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லா டைமும் அது சக்ஸஸ் ஆகாது, 10 தடவை பண்ணிங்கன்னா 1 தடவை சக்ஸஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ஓகே, பரவாயில்ல, மற்றவங்களுக்கெல்லாம் அவேர்னஸ் ஆகுது கூடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஐ பேங்க்கு உள்ள ஹாஸ்பிட்டல் நம்பரு எல்லாமே எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எமர்ஜென்சி டைமில் ஏதாவது ஒரு கிடைச்சதுன்னா நம்ம உடனே ஐ பேங்க்குக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். சோ நம்மளோட முடிவு தான் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். தேங்க்யூ.
1: தேசிய கண்தான இருவார விழா. கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் அனிதா அவர்கள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்து

0: தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

நேரம் பிற்பகல் 1:31 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 உங்கள் உடலும் உள்ளமும் நலம் பெற சில ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளித்தரும் நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் ஒரு அரிய மூலிகை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது வந்து கடுகு ரோஹிணி. இது பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் தான் காணப்படும். இது ஒரு பாரம்பரியமான மூலிகை. பழங்காலம் முதல்லே ஆயுர்வேதத்தில் இதை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கிறாங்க. வடமொழியில் இதை கடுக்கா கடுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கசப்பு நிறைந்தது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக இதுக்கு வந்து கடுக்கா கடுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதத்தில் இது வந்து கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய குணங்கள் இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அது சம்மந்தமாக ஆயுர்வேதத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க. மலைப்பகுதிகளில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னா இமயமலை பகுதிகளில் தான் இது அதிகமாக காணப்படுது, இயற்கையாக காணப்படுது. சில இடங்களில் இதை வந்து பயிரிட்டு வளர்க்கவும் செய்கிறாங்க. இந்த கடுகு ரோஹிணியோட செடியோட இலைகள் வந்து சின்னதாக இந்த பட்டை கத்தி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஓரத்துலலாம் இருக்கும். பூக்கள் வந்து ஊதா நிறத்தில் இருக்கும். அது வந்து கிழங்கு போன்ற கெட்டியான வேர் வந்து அதுக்கு இருக்கும். இந்த செடியினுடைய வேர் பகுதியில் தான் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அதுதான் ரொம்ப கசப்பாக இருக்கும். அதை தான் இந்த ஆயுர்வேதத்தில் நிறைய மருந்துகள் செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த கடுகு ரோஹிணி எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கிறீங்க நலம் தானா, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்றைக்கி கடுகு ரோஹிணி அப்படிங்கிற மூலிகையை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரியமிக்க புகழ்பெற்ற மூலிகை கனிமை மருத்து கலவைக்கு பேர் ஆரோக்கிய வர்த்தினி. இதில் நிறைய மூலிகைகள் சேர்த்துருப்பாங்க, சில கனிமங்களையும் சேர்த்துருப்பாங்க. இதில் முக்கிய சேர்க்கையாக இந்த கடுகு ரோஹிணியை வந்து சேர்க்குறாங்க. ஆயுர்வேதத்தில் கடுகு ரோஹிணி கபம் மற்றும் பித்த தோஷங்களை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குதான். நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய குணம் வந்து அதுக்கு இருக்குதான். இதில் வந்து அப்போசினின் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது. இதில் வந்து அலர்ச்சி எதிர்ப்பு, புண் எதிர்ப்பு பண்கள்லாம் இதுக்கு இருக்குது.

நம்மளுடைய அல்சர், பெருங்குடல் ஏதாவது பிரச்சனைகள், இந்த பெப்டிக் அல்சர், புற்றுநோயில் புண்கள், வாய் புண்கள், இந்த மாதிரி பல்வேறு வகையான புண்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்த கடுகு ரோகிணியை வந்து பயன்படுத்துகிறாங்க. நாள்பட்ட தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இது உதவி செய்தான். வேறு எதுக்கெல்லாம் இந்த கடுகு ரோகிணியை பயன்படுத்துகிறாங்க தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டே இருக்கு. டிஎம் சவுந்தரராஜன் குரலில் சூரிய காந்தி திரைப்படத்திலேருந்து பாடல்.

நேரம் பிற்பகல் 1:41 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் கடுகு ரோஹிணி அப்படிங்கிற மூலிகையை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். கடுகு ரோஹிணி கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்தாம். கல்லீரல் சேதத்தால் உண்டாகக்கூடிய மஞ்சள் காமாலைக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்த கடுகு ரோஹிணியை பயன்படுத்துகிறாங்களாம். அதுக்கு காரணம் இதில் முக்கியமான ஒரு நொதி பிக்ரோலிவ் குட்கின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நொதிகள் இருக்குது. இது கல்லீரல் செயல்பாட்டை வந்து இன்னும் நல்லா சிறப்பாக செய்கிறதுக்கு உதவி செய்யுது. கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுகளை வெளியேற்றி அதை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை இந்த நொதிகள் வந்து செய்தாம். கல்லீரல் செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய மோசமான கிருமிகளை வெளியேற்றுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதை குணப்படுத்துறதுக்கு இந்த கடுகு ரோஹிணியை வந்து ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துகிறாங்க. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். 1001 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சீக்கிரமே இந்த தீவு சொர்க்க உரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். நலம் தான நிகழ்ச்சியோடு கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றி அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றி கல்லீரலுடைய செயல்பாடை அதிகரிக்கிறது கடுகு ரோகிணி அப்படின்னு கேட்டோம். பழங்காலத்தில் கடுகு ரோகிணியை வந்து காய்ச்சலுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். இப்போ வந்து நம்ம எப்போலாம் காய்ச்சல் உடனே வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு காய்ச்சல் மாத்திரையை வாங்கி நம்ம போடுறோம். ஆனால் அந்த காலத்தில் கடுகு ரோகிணியை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க காய்ச்சல் மாத்திரை மாதிரி. இயற்கையாகவே கடுகு ரோகிணிக்கு வந்து நம்ம உடலை சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குதான். இல்லை சக்தி வாய்ந்த ஆன்டி பைரட்டிக் பண்புகள் இருக்குது. அது வந்து திடீர் குளிர் மற்றும் நம்ம உடல் வெப்பத்துக்கு காரணமான அந்த அலர்ஜியை வந்து சரி செய்யறதுக்கு அது உதவியாக இருக்குது. நம்ம வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளுக்கு எதிராக போராடி உடனடியாக நம்மளுடைய உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்குதாங்க. இந்த கடுகு ரோகிணி பொடியாக வந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி சுடுதண்ணீர் அல்லது நெய்யில் கலந்து கூட சாப்பிடலாம். இது இயற்கையாகவே பருவநிலை மாற்றங்களால் வரக்கூடிய காய்ச்சலுக்கு ஒரு நல்ல மருந்தாக வந்து இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த கடுகு ரோகிணி பொடியை அடிக்கடி நம்ம உணவுகளில் சேர்த்துக்கலாம். ஆனால் ஆயுர்வேத மருத்துவருடைய ஆலோசனையை பெற்ற பிறகு தான் இதை நாம் பயன்படுத்தணும். சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல்.

நேரம் பிற்பகல் 1:53 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் கடுகு ரோஹிணி அப்படிங்கிற மூலிகையை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். இது கல்லீரலை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுனால அது கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோயை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. காய்ச்சல் இருந்தால் அதை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்பில் ஹிஸ்டமைன் வெளியாகதை மட்டுப்படுத்துவதன் மூலம் ஆஸ்துமா நோயாளிகளை கூட இது காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சுவாச பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கான செயல்திறன் இதில் இருக்கா அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆய்வுகளும் இப்போ நடத்திட்டுருக்கிறாங்க. இது வந்து ஒரு கசப்பான மூலிகை அப்படிங்கிறதுனால கூட இது வந்து ஒரு எடை இழப்புக்கு ஒரு முக்கிய மூலிகையாக கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செரிமானத்தை தூண்டி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரிக்குது. அதனால் ஒட்டுமொத்த வளர்சிதை மாற்றத்தையும் இது வந்து அதிகரிக்குது. உடல் பலவீனத்தை போக்கி செரிமானத்தை தூண்டுது அப்படிங்கிறதுனால எடை இழப்புக்கு கூட இந்த மூலிகையை பயன்படுத்தலாமா. நம்முடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள், காயங்கள், அதில் ஏதாவது தடிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த அதை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த கடுகு ரோஹிணியை பயன்படுத்தலாமா. சருமத்தில் அந்த வெள்ளை திட்டுகளை உண்டாக்கக்கூடிய விட்டிலெகோ அப்படிங்கிற ஒரு சரும பிரச்சனைக்கு இது தீர்வளிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, சொரியாசிஸ் மாதிரியான கடுமையான தோல் பிரச்சனைகளுக்கு கூட இந்த கடுகு ரோஹிணி கண்டிப்பாக வந்து ஒரு தீர்வாக இருக்கும் அதுக்கான அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆராய்ச்சிகளும் நடத்திட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு அது வந்து க்யூர் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆய்வுகள் வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ நம்ம கல்லீரலும் தாண்டி நிறைய விஷயங்களுக்கு இந்த கடுகு ரோஹிணி வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு அரிய மூலிகை தான். இதை பற்றி தான் இன்றைக்கே நலம்தானா நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்கலாம். பாக பிரிவினை திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

பண்பலை 102.6 தான் நம்ம கேட்க இருக்கிறோம். அன்பின் வரிகள் நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றி நீர்கள் எழுதின கருத்துக்கள், கடிதம் வாயிலாக அவங்க எழுதி அனுப்பின அந்த கருத்துக்களை தான் நம்ம இந்த ஒரு மணி நேரமும் வாசிக்க இருக்கிறோம். நேர்களுடைய கடிதங்களை வாசிக்கிறதுக்காக காற்றலையில் தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. நம்ம நிகழ்ச்சியோட முதல் கடிதம் யாரோட நான் வாசிக்க போகிறேன் அப்படின்னா, தேனிலிருந்து ராணி அவங்களுடைய கடிதம் தான். 28/8/2026 அன்னைக்கு 10 மணிக்கு மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேலன் அவர்களுடைய பாடல் தெரிவுகள் வளர்ந்தது. பாடல்கள் சிறப்பாக இருந்தது. அவருக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரர் முத்து அபிஷேகமுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லியிருக்கிறாங்க. தேனிலிருந்து ராணி உங்களுடைய கடிதத்திற்கு ரொம்பவே நன்றி. அடுத்ததாக மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முகசுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி இவங்களுடைய கடிதம் தான் வந்திருக்கு. அன்பார்ந்த நெல்லை பண்பலைக்கு கனிவான வணக்கம். கடந்த 29/8/2026 அன்று பகல் 12 மணிக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் பெண்களின் பலம் அமைதியா துணிச்சலா என்ற தலைப்பில் பெண் நேயர்களுடைய கருத்து பதிவுகள் அருமை. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் பிரேமி மற்றும் அறிவிப்பாளர் சந்தியா ஜெகன் ஆகியோருக்கும் பண்பலை நெல்லை பண்பலைக்கும் எமது பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்ததா மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவருடைய கடிதம் தான். 28/8/2026 அன்னைக்கு நேயர் தொகுப்பாக தேர்வு செய்த நில இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் அறிவிப்பாளர் மற்றும் அங்கு பணிபுரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனக்குரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து நேயர்களுக்கும், முக்கியமாக எனது வாழ்நாள் நண்பன் நெல்லை பண்பலைக்கும் என் அன்பார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி சார் உங்களுடைய கடிதத்திற்கு. மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல், வீரவனலூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி இவங்க எல்லாரும் சேர்ந்து எழுதின ஒரு கடிதம் இருக்கு. 31/8/2026 அன்னைக்கு இரவு நேயர் தொகுப்பாக நெல்லை வி எம் சித்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்கள் தொகுப்பை கேட்டோம். அதில் ஜோடி மாற்றம் என்று முதல் பாடல், அந்தியிலே வானம் இரண்டாவது பாடல், போமா ஊர்கோலம், தேன் துளிகள், அதன்பின் வந்த பாடல்கள் அனைத்தும் எங்கள் இதயத்தில் இனிய கானமாக ஒலித்தது. அவருக்கும் அறிவிப்பாளர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நெல்லை பண்பலைக்கும் இதயம் கணித நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முப்பது 30/8/2026 மதியம் 3 மணிக்கு மணித்திருநாடு மதுரை மீனாட்சி கோவில் சுவரோவியம் பற்றி சொல்லப்பட்டது. மன்னன் மக்கள் வரலாறுகளை உயிரோட்டமாக வரையப்பட்டுள்ளது என்ற தகவல் நேரில் காண வேண்டும் என்ற ஆவலை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா, கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி, தூத்துக்குடி ஏ ஃபாரூக், சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்கரன்கோட்டை மணி. அடுத்ததான் 28/8/2026 அன்னைக்கு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேலன் இவர் தொகுப்பில் படத்தின் நாயகன் நாயகி தயாரிப்பாளர் பெயரை சொல்லும் பாடல்கள் இடம்பெற்றிருந்தது. அன்றைய சுகமான ராகங்கள் சுகமான ஆனந்தம். 102.6 நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? சாத்தான்குளத்திலிருந்து எம் எஸ் மயில், சிவகலை கே கே தாமஸ், சுக்கரன்கோட்டை மணி, பேட்மா நகரம் ஏ ஃபாரூக். உடையாம்புலி சுதா பால்ராஜ் அவங்களுடைய கடிதம் தான் என் கையில் இப்போ இருக்குது. 28/8/2026 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை 9:02 ஆனந்த பூங்காட்டில் உணவு உடை உறைவிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் பணம், அன்பு, உண்மை, உழைப்பு, ஒழுக்கம், உடல் ஆரோக்கியம்னு பல கருத்துக்களை கூறினார்கள். என்னுடைய கருத்து, மனிதனை மனிதனாக மதித்தால் போதும். அருமையான தலைப்பு. தொகுத்து வழங்கிய ரம்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 29/8/2026 அன்னைக்கு மதியம் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்ணின் பலம் அமைதியாக துணிச்சல் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்நேகிதிகள் அனைவருமே துணிச்சல் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய கருத்து, சில பெண்கள் அமைதியாக இருந்தாலும் துணிச்சலாக முடிவெடுப்பார்கள். அதனால் இரண்டையும் பிரித்து பார்க்க முடியவில்லை. அருமையான தலைப்பு. தொகுத்து வழங்கிய சந்தியா பிரேமி இருவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்ததா வி எம் சித்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவங்களுடைய கடிதம் தான் கையில் இருக்குது. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் இயக்குனர் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் மற்றும் நிலையத்தில் உள்ள அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நேற்று 31/8/2026 அன்று 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் எனது பாடல் வளம் வர செய்ததற்கு மிக்க நன்றியையும், ஜோடி மாற்றம் என்ற தலைப்பில் பாடல் வரிசைப்படி அறிவிப்பாளர் முத்து அபிஷேகம் வழங்கியிருந்தார்கள். சுகமான ராகங்களில் பாடலில் குழப்பங்கள் வந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். நேயர்கள் விருப்ப பாடல் அறிவிப்பாளர் விருப்ப பாடலா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சான். அதாவது நேயர்கள் அனுப்பின அந்த வரிசைப்படி பாடல்களை போட்டால் நிகழ்ச்சிகள் எப்போவுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க.

நான் எழுதுவதற்கு காரணம், நேற்று பாடல் வரிசைப்படி போடாததால் ஜோடி மாற்றம் அப்படிங்கிற என்னுடைய நோக்கம் வந்து நிறைவேறவில்லை. அறிவிப்பாளர் முத்து அபிஷேகம் கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றியையும், அன்பின் வரிகள் கடிதம் வாசிக்கும் சகோதரிக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அன்பான நேயர் அம்புஜம் அம்பலவாணன். கண்டிப்பாக உங்களுடைய கருத்தையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கிறோம். நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. இதே மாதிரி நீங்களும் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பற்றி எனக்கும் எழுதி அனுப்பணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அன்பின் வரிகள் நிலைய இயக்குனர் அவர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 6270002 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அமர்க்களம் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

மனதின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சிகள் பத்தி நேர்கள் எழுதின கடிதங்களை தான் நம்ம தொடர்ந்து வாசிக்க இருக்கிறோம். அடுத்ததான் கோவில்பட்டியிலிருந்து ஏ குமார் அவங்களுடைய கடிதம் தான் என் கையில இருக்குது. மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலமறிய ஆவல். 27/8/2026 வியாழன் காலை 7:15 தமிழே அமுதிய நிகழ்ச்சியில் திருக்குறள் சிற்றினம் சேராமை குரல் 454 மனத்து உள்ளது போல் காட்டி ஒருவருக்கு இனத்து உள்ளது ஆகும் அறிவு குரலுக்கு கல்லடிக்குறிச்சி சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்கள் சொன்ன விளக்கம் மற்றும் மகாபாரதம் கதை சொன்னபோது வியந்து போனேன். காரணம் குரலுக்கு இணையானது, குரலின் விளக்கத்தை உறுதிப்படுத்தியது. பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபோது கிருஷ்ண பெருமானுடன் சென்ற தர்மர் தனக்கு ஆசி வழங்க வேண்டிய போது அருகிலிருந்த திரௌபதி பீஷ்மரிடம் சூதாட்டம் மற்றும் அதாவது திரௌபதி மானபங்கம் ஏற்பட்ட போது அமைதியாக இருந்தது ஏன் அப்படின்னு கேட்க பீஷ்மர் அளித்த பதில் துரியோதனிடமிருந்து அவன் கொடுத்த உணவு எனது இரத்தத்தை சேராக மாற்றி அசுத்தமாகிவிட்டது என கூறினார். தீயோரிடம் சேர்ந்தால் அறிவு கெடும் அப்படிங்கிறது அந்த குரல் விளக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. 27 அன்னைக்கு வியாழன் மதியம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து நேயர்களின் கடிதங்களையும் மிகவும் அன்பாக ஆனந்தமாக எடுத்துரைத்த நமது சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. நட்பின் அடையாளத்திற்காக கடிதம். பெற்றோர்களுக்கு அன்பு கடிதம் போன்ற கடிதங்களை குறிப்பிட்டு சகோதரி ஜோனா அவர்கள் விவரித்து கூறி அதுபோலதான் நமது நேயர்களின் கடிதமும் என்று சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சகோதரி ஜோனா அவர்களுக்கு டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 28/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:15 தமிழ் அமுதி நிகழ்ச்சியில் பெரியோரை துணைக்கோடல் அதிகாரத்தில் 443 திருக்குறள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமதாக கொள்ளுதல் அப்படிங்கிற குறள் எழுதியிருக்கிறாங்க. குரலுக்கு இணையான நாலடியார் பாடலை சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லும்போது பாலுடன் கலந்த தண்ணீர் பாலாக மாறிவிடுவது போல நல்ல பண்புகள் இல்லாதவர்கள் கூட பெரியோரிடம் சேர்ந்தால் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே நாம் எப்போதும் பெரியோர்களை சார்ந்து இருக்க வேண்டும். பெரியோரை போற்றி தமக்கு சுற்றத்தாரை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாலடியார் மற்றும் திருக்குறள் வாயிலாக பெரியோரின் துணை கொள்ளுதல் எந்த அளவிற்கு மனித வாழ்க்கை அவசியம் என மிகவும் சிறப்பாக எளிதில் புரிந்து கொள்ளும்படியில் எடுத்துரைக்கும் கல்லடிக்குறிச்சி அன்பு சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 28/8/2026 வெள்ளிக்கிழமை காலையில் ஆனந்த பூங்காட்டில் உடை உணவு இருப்பிடம் அடுத்து நாம் முக்கியத்துவம் கொடுப்பது எதற்கு என்பதற்கு நமது நேயர்கள் வாயிலாக இந்த மூன்றிற்கும் மேலாக உழைப்பு நட்பு உறவு நோய் இல்லாமை அன்பு ஒழுக்கம் நிம்மதி என கூறினார்கள். அனைவருக்கும் பாராட்டுக்கள். உணவு உடை இருப்பிடம் முக்கியம்தான். இவைகளுக்கும் மேலான மனிதன்

நெறிகளுடன் கூடிய மனித நேயம், நமது நேயர் சொன்ன அனைத்து கருத்துக்கள் மிக மிக முக்கியமானது. அருமையான தலைப்பு, அருமையான தலைப்பு கொடுத்து சிறப்பித்த சகோதரி ரம்யா அவர்களுக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன். ஏ குமார் எழுதுவது நலம் நலமறியாவல். தினமும் திருக்குறளுடன் அதற்கேற்ற கதை சொல்லி சிறப்பிக்கும் சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்களுக்கு பாராட்டுக்கள். 29/8/26 சனிக்கிழமை காலை 7:25 தமிழ் அமுதி நிகழ்ச்சியில் செய்யும் செயல்களை ஆராய்ந்து செய்யும் திறம் அதிகாரத்தில் குரல் 461 அந்த குரலையும் தெளிவாக எழுதிட்டு செய்யும் செயலுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும், தெரியாதவற்றை செய்தல் தீமையை தரும். அந்த அடுத்து கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் தன்னிடம் கேள்வி கேட்ட மாணவரிடம் கொக்கு, கோழி, உப்பு மற்றும் உன்னை போல இருக்க வேண்டும் என கூறினார். பின்பு மாணவர் விளக்கம் கேட்டபோது கொக்கு தனது குறிக்கோளுடன் அந்த மீனை பிடிக்கிறதுக்காக காத்திருக்கும், கோழி குப்பைகளை கிளறினாலும் தனக்கு தேவையானதை எடுக்கும், உப்பு தண்ணீரில் கரைஞ்சு காணாமல் போனாலும் அதனுடைய சுவையில் மாறாது. உன்னை போல தைரியமாக கேள்வி கேட்கும் மாணவன் இதை கடைபிடித்தால் நமது செயலில் தோல்வி இல்லை என சரியானது தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. 29/8/2026 சனிக்கிழமை காலை ஆனந்த பூங்காட்டில் காலத்தின் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற தலைப்பில் பேசிய நம்மளுடைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக எடுத்துரைச்சாங்க. வர்த்தம், தொழில்துறை போன்றவர்களுடைய மாற்றம் வரவேற்கத்தக்கது, இது ஏற்றுக்கொள்ள முடியுது. அதே நேரம் துணிப்பையிலிருந்து பாலித்தீன் பை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது போன்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள இயலாது. நமது வானொலி சகோதரி அவர்களுக்கு அவர்கள் கூறிய கருத்துக்களும் பாராட்டுக்களுக்குரியது, நன்றியுடன் இயக்குவார்னு சொல்லியிருக்கிறாங்க. 30/8/2026 ஞாயிறு காலை 7:25 தமிழ் அமுதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு மகாகவி பாரதியாரின் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற பாடலும் அதற்குரிய விளக்கத்தையும் தந்து சிறப்பித்த கலிடைக்குறிச்சி சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்கள் தனது பேச்சாற்றல் மூலம் நம்மை மகாகவியின் காணி நிலத்திற்கே அழைத்து சென்று பாட்டில் காணப்படும் அனைத்தையும் காண செய்தார்கள். சகோதரர் அவர்களை எப்படி எத்தனை முறை பாராட்டினாலும் ஈடு இணையில்லை. தமிழமதி நிகழ்ச்சிக்கு கூடுதலாக 5 நிமிடங்கள் கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். மீண்டும் சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 30/8/2026 ஞாயிறு காலை ஆனந்த பூங்காட்டில் அன்பு தொல்லைகளை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா தலைப்பில் பேசிய நேயர்கள் தவிர்க்க வேண்டியவைகள் மற்றும் ஏற்க வேண்டியது போன்ற கருத்துக்களை சொன்னார்கள். அனைவருக்கும் பாராட்டுக்கள். தலைப்பு கொடுத்து சிந்திக்க வைத்த சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு பாராட்டுக்கள். அன்பு தொல்லைகளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஆணித்தரமாக கூறிய ஏர்வாடி சகோதரி சுல்தானியா அவர்களுக்கும் பாராட்டுக்கள். குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் அன்பு தொல்லைகளை தவிர்க்கக்கூடாது என கூறிய சகோதரி அன்பு தொல்லைகளாக இருந்தாலும் தவிர்க்காமல் பக்குவத்துடன் நடக்க வேண்டும் என கூறிய சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 30/8/2026 ஞாயிறு இரவு இலக்கிய சாரல்ல சீவக சிந்தாமணியின் 50 காப்பியத்தில் ஒன்று, அதில் ஆசிரியர் திருத்தக்க தேவர் எழுதின நரிவிருத்தம் பாடல் 8 பாடல் மற்றும் அதன் பொருள் குறித்து சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் விவரித்து கூறியது பாராட்டுக்குரியது. பேராசை மற்றும் தர்மம் செய்யாதவன் நரிக்கு ஓமை காட்டி சொல்லப்படுகிறது. மேலும் பகுத்தறிவற்ற விலங்குகளுக்கு ஒப்பானவர்கள் செல்வத்தை தேடி தேடி சேர்த்து தனக்கு இல்லாமல் பிறருக்கும் கொடுக்காமல் பூமிக்காகாமல் தோண்டி வைப்பவர்களை கடுமையாக சாடுகிறார். இளமையும் இன்பப்படும் செல்வமும் நிலையில்லாதது, இருக்கும்போதே அறச்செயல்களை செய்ய வேண்டும் என வாழ்க்கையின் தத்துவத்தை எடுத்துரைத்த சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று 9/2026 செவ்வாய்க்கிழமை காலை 7:15 தமிழ் அமுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த திரு இளங்கோ அவர்களுக்கு பாராட்டுக்கள். அவர்கள் சொன்ன கவிதை நெறிமுள் காலில் குத்தி காலை காயப்படுத்தியது வைத்தியரிடம் கவிதையாக சொன்னபோதும் வைத்தியரும் பதிலுக்கு கவிதை மூலம் அதற்கு தீர்வு சொன்னார் என்பதை மிகவும் அழகான தமிழில் சிறப்புடன் எடுத்துரைத்த திரு இளங்கோ அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழை அமுதே நிகழ்ச்சியை நாள்தோறும் இடம்பெற செய்துவிடும் நமது பண்பலை வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
அதே அணை

இன்னைக்கு காலையில் 7:25 ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த திரு முத்தையா அவர்களுக்கு பாராட்டுகள். இன்று அவர்கள் பொதுவாக ஆங்கிலத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார்கள். தமிழ் கல்வி கற்றல் அவசியம்தான், அடிஷ்னலாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வது நமது எந்தெந்த வழிகளில் பயன்படும் என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். அனைவருக்கும் ஆங்கிலம் என்பது இன்றைய காலத்திற்கு இன்றியமையாதது என சொன்னது உண்மைதான். அவர்களுக்கும் மீண்டும் நன்றியுடன் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 1/9/2026 செவ்வாய்க்கிழமை காலையில் ஆனந்த பூங்காட்டில் கிடைத்த சந்தர்ப்பத்தை, அதாவது அந்த வாய்ப்பை பயன்படுத்திய தருணம் அப்படிங்கிற தலைப்பில் முதலில் வந்து பேசிய நாகர்கோவில் சகோதரர் திரு கலீல் ரஹ்மான் தான் பயன்படுத்தி கொண்ட சந்தர்ப்பத்தை பகிர்ந்து கொண்டது சிறப்பு. தொடர்ந்து வந்த அனைவரும் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய தருணம் பற்றி சொன்னது மிகவும் மகிழ்வாக இருந்தது. அனைவருக்கும் டபுள் பாராட்டுக்கள். உண்மையில் இப்படிப்பட்ட தலைப்பு தந்த சகோதரி ஜெமிமா ஜெபாஸ்டின் அவர்களுக்கு தான் முதலில் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். உண்மையில் நமது நேயர்களின் கருத்துக்கள் நமது குழந்தைகளுக்கு எடுத்துரைத்து கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என அவர்களை ஊக்கப்படுத்த இன்றைய ஆனந்த பூங்காற்று திகழ்ந்தது. நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோயில்பட்டியிலிருந்து குமார். நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிறைய நேர்கள் கடிதம் எழுதிருச்சு, என்னோட கடிதம் எப்போ வரும், என்னோட கடிதம் எப்போ வாசிப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலாக காத்துட்ருப்பாங்க. அப்படி ஒரு நேயருடைய கடிதம் அவங்களுடைய ஆசை தான் இப்போ நிறைவேற போகிறது. அன்பிற்குரிய நெல்லை ஆல் இண்டியா ரேடியோ 102.6 பண்பலை நிலை இயக்குனர் அவர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அன்புக்கு பாத்திரமான அன்பு நேயர் மருதுகுளம் வீரபாண்டியன் அன்பு வேண்டுகோள். நான் நெல்லை பண்பலை 102.6 எஃப்எம் நிகழ்ச்சி கேட்டு அன்பின் வரிகள் பகுதிக்கு கடிதம் எழுதுவதை தாங்கள் அறிவீர்கள். தாங்கள் திங்கள் பிற்பகல் 2 மணி, வியாழன் பிற்பகல் 2 மணி அன்பின் வரிகள் கடிதங்கள் படித்து ஒளிபரப்பப்படுகிறது. பல நேயர்கள் பல பணிகளுக்கு மத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்க முடியவில்லை. ஆகவே தாங்கள் 8 மணிக்கு நமக்குள்ளே நிகழ்ச்சி நடத்தியது போல அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நடத்த ஆவணம் செய்ய வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மேலிடத்துக்கு தெரிவிக்கிறோம். நன்றி. 22/8/2026 இரவு 9:30 சிலப்பதிகாரம் கூறும் பெண்மை அப்படிங்கிற தலைப்பில் அந்த இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி வந்தது. அறநெறி கண்ணகி தனது கணவன் கொலை செய்யப்பட்டதை மதுரை பாண்டிய மன்னரிடம் வீரத்துடன் போராடியது கண்ணகி பெண்ணின் பெருமையை வெளிப்படுத்துகிறது. சிலப்பதிகாரம் கண்ணகியை மையமாக வைத்து பெண்ணின் பெருமை உணர்த்தியது. கண்ணகியுடன் கண்ணகியுடன் மாதவியின் பெருமையும் அந்த சிலப்பதிகாரத்தில் எடுத்து சொல்லப்பட்டது. ஸ்டிக்கர் ஒட்டினதுனால உங்களுடைய கடிதத்தில் என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் அழிஞ்சு போச்சு, பரவாயில்ல. அறநெறி தவறியதால் பாண்டிய மன்னன் உயிர் திறந்தான் என அறிய வைத்த அறிவிப்பாளர் இசையரசன் முத்துக்குமாருக்கு நன்றி சூப்பர்னு சொல்லியிருக்கிறாங்க மருதுகுளம் வீரபாண்டியன் அவர்கள். 27/8/2026 பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள் 102.6 பண்பலை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ச்சி ஒளிபரப்பையும் நான் கேட்டு எழுதிய அன்பின் வரிகள் கடிதத்தையும் கேட்க முடியாது என எண்ணிய நேரத்தில் நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தொலைபேசி வழியாக அன்பின் வரிகள் கடிதம் படிப்பதை அறிய முடிந்தது. அன்பின் வரிகள் பகுதி ஒளிபரப்பாகிறது மூலம் என் கருத்தை வைத்த நேயர்கள் தாமஸ் சிவகலை அவர்களுக்கும் அன்பு நேயர் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீரபாண்டியன் மருதகுளத்திலிருந்து.

வீரபாண்டியன் ஐயா, உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுடைய கடிதத்துக்கு வரக்கூடிய லெட்டரில் எல்லாமே அவங்க ஸ்டிக்கர் ஒட்டினதுனால சில வார்த்தைகள் வந்து உங்களை எழுத்துக்கு மேலே ஒட்டியிருக்கிறாங்க. அதனால் சில வார்த்தைகள் வந்து எங்களால் படிக்க முடியல. 27/8/2026 இரவு 9:30 மணிக்கு 102.6 பண்பலையில் இலக்கிய சாரல் கேட்டேன். தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் சிந்தனைகள், இலக்கியத்தில் ஔவையார் அணுவை பிளந்து வார்த்தையை பயன்படுத்தி திருக்குறள் பெருமையையும் ஐம்பூதங்களான வான், காற்று, நீர், நெருப்பு, நிலம் குறித்தும் பரிபாடலில் மழை பெய்வது குறித்தும் மருத்துவர்கள் சித்தர்கள் பற்றியும் இலக்கிய சாரலில் அறிவிப்பாளர்கள் இசையரசன் முத்துக்குமார் தொகுப்பிற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடல் தொகுப்பு சூப்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. 28/8/2026 இரவு 8 மணிக்கு ஊரும் உறவும் அண்ணாதுரை குழுவினரின் கும்மி பாட்டு கேட்டேன். ஆதி கைலாசத்தில் காளி, ஈஸ்வரி, அக்கா, தங்கை 8 பேரும் பூலோகத்தில் மக்களை காக்க பகவான் பார்வதியிடம் வரமாங்கி மலையாளம் தேசம் வந்து புளியரை செங்கோட்டை குற்றாலத்தில் நீராடி திருநெல்வேலி வந்து நெல்லைப்பர் காந்திமதியாக அருள் புரிகிறார் எனவும் வேல்முருகன் பற்றிய பாடல்கள் அருமை. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதின வார்த்தையை அந்த ஸ்டிக்கரில் மறைஞ்சு போச்சு. அப்புறம் அந்த பீச்சியம்மன் மாடசாமி மக்களை காக்க எங்கு அமர்ந்திருந்தனர் என முடிவுரை இல்லை. நிகழ்ச்சி ஒளிபரப்பில் நெல்லை ஏஆர் 102.6 FM பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 28 அன்னைக்கு இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சோழ நாட்டை ஆண்ட மனுநீதி சோழன் தனது மகன் தேரோட்டி வரும்போது பசுவின் கன்றை கொன்றதும் தாய் பசு சோழ மன்னரிடம் நீதி கேட்ட விதம் சோழ மன்னன் தனது மகனை இழந்தது, மன்னன் தனது முன்னோர்கள் என்ன தவறு செய்தார்களோ என எண்ணினார் வள்ளலார். தனது நூலில் பல உவமைகளும் பல பழமொழிகளும் 42 பாவங்களையும் நீதி பற்றி கூறியிருந்தது நமது அறிவிப்பாளர் முத்தபிஷேகம் தொகுப்பில் அறிவித்த 102.6 FM பண்பலைக்கு நன்றி, சூப்பர், பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பூவர சம்பு பூத்தாச்சு அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறேன். 31/8/2026 மதியம் 1 மணிக்கு பூவரசு மரத்தின் மருத்துவ குணங்கள் பற்றி நலம்தான நிகழ்ச்சியில் கேட்டேன். பூவரச மர இலையை விஷக்கடி நிவாரணி, பழுத்த இலை பூச்சிக்கடி நிவாரணி எனவும் பூவரசு காய் தோல் பற்று தேமல் நோய்களுக்கும் பூவரசு காய் பட்டை இலை மூட்டுவலி வீக்கம் குறைய பயன்படுத்தப்படுகிறது. சர்க்கரை நோயாளி உடலில் காயங்கள் இருந்தால் பூவரசு பட்டை நீரில் கொதிக்க வைத்த தண்ணி பின் கழுவினால் நிவாரணம் கிடைக்கும். பூவரசு பூ விதை 100 வயது பூவரசு மரப்பட்டை பயனறிய வைத்த 102.6 FM அறிவிப்பாளர் சகோதரிக்கு நன்றி பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே 31 தேதி பிற்பகல் 2 மணிக்கு 102.6 FM பண்பலையில் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்டேன். உண்மையில் மட்டற்ற மகிழ்ச்சி. நான் சமூக ஆர்வலர், நாட் மீ பட் யூ நெல்லை ஏஆர் 102.6 பண்பலை நேயர்களை எவ்வாறு உற்சாகப்படுத்துகிறது என்பதற்கு அன்பின் வரிகள் கடிதங்களே சாட்சி. ஆனால் எனது கடிதங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறவில்லை என்பது என் வருத்தம். முகவரி இல்லாத கடிதம் சேருமிடம் சேராது, உழைப்பில்லாத வாழ்க்கை வாழ்க்கையாகாது என கூறியது அருமை. அன்பு சகோதரிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மருதகுளத்திலிருந்து வீரபாண்டியன். இன்னைக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய எல்லா கடிதங்களும் இடம்பெற்றுச்சு அப்படிங்கிற தகவலோட இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

2:40 ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்கள் எழுதின கடிதங்களை தான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்ததா மேலரத வீதி டவுன்லேருந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா இவங்களுடைய கடிதம் தான் என் கையில் இருக்குது. அன்புள்ள நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 28/8/26 அன்று பொதிக தும்பியில் சகோதரர் எல் சுப்பிரமணியன், சகோதரி லிசி ஜெகன் இருவரும் சேர்ந்து படத்தின் பெயர், எண்ணிக்கை, பாட்டு, நம்பர், வரிசை என்று புதுமையான முறையில் மிக சிறப்பாக இருந்தது. அன்று சகோதரரிடம் நமது நேயர் மீனாட்சிபுரம் யாழினி கருப்பாம்பூச்சி கேள்வி அசத்தி விட்டார். பாராட்டுகள். அன்று படமும் பாடலும் நிகழ்ச்சியில் எஸ் லிசி ஜெகன் தனது எடுப்பான குரல் வளத்தால் படத்தின் அரிய தகவல்களுடன் படத்தின் ஆடியோ கொடுத்தது. 1980 எங்களை அழைத்து சென்று விட்டார்கள். சகோதரிக்கும் சகோதரருக்கும் பண்பலைக்கும் எங்களது நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு 28 அன்னைக்கு இரவு அறிவியல் தகவலுடன் டிஎன்ஏ பற்றிய அரிய தகவல் விளக்கம் என்று அன்று எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல் கொடுத்து அசத்திவிட்டார் சகோதரர் முத்து அபிஷேகம். அவர்களுக்கு ஒரு சபாஷ். இலக்கியத்தின் வள்ளலார் மனுமுறை வாசகம் விளக்கம் அருமை. அன்று பழைய பாடல்கள் இலக்கிய சாரலில் மிக அருமை. அன்று இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சகோதரர் ஐயா மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் அவர்களின் பாட்டு தொகுப்பு மிக மிக அருமை. அன்று தொகுத்து வழங்கிய முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நமது பண்பலைக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருபத்தி 9/8 அன்று ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியில் மாற்றங்கள் ஏற்கும் மனப்பக்குவம் உங்களிடம் இருக்கிறதா அப்படிங்கிற தலைப்பில் சகோதரி ஆர்ஜே

சத்யா ஜெகன் தனது புன்சிரிப்புடன் கூடிய குரலால் நேயர்களிடம் மிக தெளிவாக பதில் கேட்டு நிறைவு பகுதி தனது கருத்துக்கு எங்கள் அன்பான பாராட்டுக்கள். அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி ஸ்ரீவை கோமதி பொது அறிவு கேள்வி முதல் கேள்வி சிலப்பதிகாரம் பற்றியது. நிறைவு பகுதி வரை கேள்விகள் அனைத்து விளக்கம் மிக மிக அருமை. சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் அனைத்து சகோதர சகோதரிக்கும் எங்களது நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 38-26 அன்று மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சுவரோவியம் பற்றி அரிய விளக்கம் மிக தெளிவாக சகோதரர் முக்குடல் பூபாலன் கனிவான பாசமிகு குரல் வளத்தால் கூறியது மிக மிக அருமை. அன்று புதிய தும்பி நிகழ்ச்சியில் பூபாலன் சகோதரி சித்ரா ரங்கநாதன் இருவரும் ஜோக் வார்த்தை விளையாட்டு என்று ஒரு மணி நேரம் அசத்தி விட்டார்கள். அதிலும் சகோதரி சித்ரா நாப்பிரல் வாக்கியம் சோளம் பற்றி மிக தெளிவாக சொல்லியது மிக அருமை. நேயர் மாரியம்மாள் யாழினி கேள்விக்கும் எங்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதிகை தும்பி பட பாட்டுகள் வெகு சூப்பர், சகோதரருக்கும் சகோதரிக்கும் பண்பலைக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 38-26 அன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் அன்பு தொல்லைகளை ஏற்கணுமா தவிர்க்கணுமா அப்படிங்கிற தலைப்புக்கு சகோதரி கார்த்திகா தனது அன்பு கனிவு பாசக்குரலால் நேயர்களிடம் பதில் பெற்று தனது கருத்து விளக்கம் இடையிடையில் கூறியது அன்று ஒரு மணி நேரம் மிக அருமை. நிறைவு பகுதி கருத்துக்கு எங்கள் பாராட்டுக்கள். அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி ஆர்ஜி வசந்தி பாலமுருகன் பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் முதல் கேள்வி கயிறு தயாரிப்பு பற்றியது. அதன் விரிவான விளக்கம் தனது இனிமையான குரல் கனிவுடன் கூறியது அருமை. கார்த்திகா நிகழ்ச்சியில் பண்பலை கேட்டுக்கொண்டு இருக்க நேயர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் மனதிற்கும் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக 31ஆம் தேதி அன்னைக்கு ஆனந்த பூங்காட்டில் ஞாபக மறதியில் உங்களை சிரிக்க வைத்தது எது அப்படிங்கிற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜி ஜெமிமா செபாஸ்டியன் மிக அருமையான பதில். தனது இனிமையான குரலால் நேயர்கள் கேள்வி பதில் மிக அருமை. நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் செல்போன் என்று தனது மறதி பற்றி விளக்கியது மிக அருமை. அன்று மனம் விரும்புதையில் சகோதரி சிந்துசாரா தனது கணீர் என்ற குரலால் பொது அறிவு கேள்விகள் கிராமிய கலை சிறப்பு பெற்ற பொருட்கள் என்று மிக அருமை. சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் எங்களது அன்பான நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. முப்பத்தி 1-8-2026 அன்றைக்கு அன்பின் வரிகள் பகுதியில் சகோதரி ஆர்ஜி ஜெமிபா செபாஸ்டியன் தனது இனிய குரலால் கடிதங்களை மிக அருமையாக ஒரு வரி விடாமல் படித்து நிறைவு பகுதியில் நண்பர்கள் கடிதம் கதை மிக அருமை பாராட்டுக்கள். அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் பேச்சுக்கலை அரசி சுமித்ரா ஆர்ஜி ரம்யா இணைந்து மிக அரிய கேள்விகள் கதை வார்த்தை இன்று ஒரு மணி நேரம் அவர்களுக்கே உரித்தான கலகலப்பாக நடத்தியது. 73 வயதான எங்களுக்கு மிக சந்தோஷம். நேயர்களுக்கும் பாராட்டுக்கள், சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. டவுன் மேலரத வீதியிலிருந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசாமி அவங்களுடைய கடிதங்களுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்ததா என் கையில் யாருடைய கடிதம் இருக்குது அப்படின்னா செம்புலன் ஆதிக்கவி பாளையம்பட்டையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. திங்கள் 31-8-2026 அன்னைக்கு ஒளிபரப்பிய அன்பின் வரிகள் பகுதியில் அன்பின் வழியில் பதிலளித்த ஜெமிமா அவர்களை பாராட்டி எழுத விளைந்த கடிதம். கடித வாசிப்பில் ஒரு நிதானம், இது வரிகள் பிரதானம், உங்களுக்கு இதுவெல்லாம் சாதாரணம், நீங்கள் கொடுத்த பதில்கள் எல்லாம் வேத காரண்யம். வெற்றிகள் குவியட்டும், உங்கள் புன்னகை கூடட்டும், மகிழ்ச்சிகள் ரெட்டிப்பாகட்டும், நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி கவிதையிலே விளையாடி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த கடிதம் வந்து திங்கள் 5 மணிக்கு ஒளிபரப்பிய படமும் பாடலும் நிகழ்ச்சி செவிக்கு விருந்து தந்தன அன்பு அறிவிப்பாளர் ரம்யா அவர்களுக்கு என் அன்பு நிறைந்த பாராட்டுக்கள். இனிமையான ரசனையுடன் தொகுத்து அளித்து விருந்து படைத்தார். வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். வெற்றி உங்கள் வசம், தஞ்சம் அடையட்டும். ரம்யாவின் தொகுப்பில் ரகங்கள் ரசனையாகவும் பாடல்கள் பழைய நினைவுகளையும் ஞாபகப்படுத்தின, நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பின் வரிகள் பகுதி திங்களன்று ஒளிபரப்பிய அன்பின் வரிகள் பகுதிக்கு என் அன்பு வாழ்த்துக்கள் கடிதம். கடிதம் எதிர்மறை கருத்துடன் வந்த கடிதத்தை அறிவிப்பாளர் தன்னுடைய திறமையால் வாசித்த விதம் என்னை வெகுவாக பாராட்ட எண்ணி எழுத விளைந்த கடிதம் இது. அருமையாக வாசித்த ஜெமிமா அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். நன்றாக வாசித்த விதம் அருமை அருமை அருமையாகவும் இருந்தது. கடைசியாக முகவரி எழுத சொன்னது மிகவும் அருமை. பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நிலையத்திற்கும் நிலைய பொறுப்பாளருக்கும் என்றும் அன்புடன் ஆதிக்கவி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நன்றி. அன்பின் வரிகள் பகுதி நெல்லை பண்பலை 102.6 ஞான வில்சன் அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். சிநேகிதி நிகழ்ச்சியில் வழங்கிய பாடல்கள் அனைத்தும் என்னை ரசிக்க வைத்தன. தங்கள் தொகுப்புக்கு என் இனிய வாழ்த்துக்கள். தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற கருத்துடன் உலா வந்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பாராட்டுக்கள்.

0: மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாளையங்கோட்டையிலிருந்து செம்புலன் ஆதிகவி, உங்களுடைய கடிதத்திற்கும் நன்றி. இன்னும் நிறைய நேயர்களுடைய கடிதங்கள் இருக்கு, தொடர்ந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்புறம் நிகழ்ச்சியில பாடலும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஐயா வணக்கம், நான் குற்றாலம் அம்பலவனன். கடந்த 31/8/2026 திங்களன்று மாலை 5 மணிக்கு பாட்டும் படமும் நிகழ்ச்சியில் 1981 வந்த படங்களிலிருந்து அலைகள் ஓய்வதில்லை, அந்த இலை நாட்கள், தில் முள்ளு, பன்னீர் புஷ்பங்கள், தண்ணீர் தண்ணீர், மௌன கீதம், கடல் மீன்கள், நண்டு பட பாடல்கள் ஒளிபெறுவதற்கு தங்களுக்கு மிக்க நன்றி. அலைகள் ஓய்வதில்லை, கார்த்திக் ராதா இருவரும் அறிமுகமான முதல் படம், பாரதிராஜா டைரக்ஷன், சூப்பர். அந்த ஏழு நாட்கள், பாக்யராஜின், பாலக்காட்டு மாதவன் நாயர், அடுத்தது ஜோதிடர் வல்லிய கேரக்டர், டைகர் கே பாலச்சந்தர் அவர்களின் நகைச்சுவை திரைப்படம் தில்லுமுல்லு. நீண்ட நாட்களுக்கு பிறகு நடிகை சௌகார் ஜானகி நல்ல நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அடுத்தது மௌன கீதங்கள், பாக்யராஜ் சரிதா நடிப்பு, சூப்பர் படம், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அம்பலவாணன். பெரும் மதிப்பிற்குரிய நில இயக்குனர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றும் என்றென்றும் அன்பான நேர் குற்றாலம் அம்பலவாணன். 31/8/2026 திங்களன்று 10 மணிக்கு சுகமான ராகங்கள் பகுதியில் விஎம் சத்திரம் அம்புஜம் அம்மா அவர்களின் தேர்வில் ஜோடி மாற்றம் என்ற தலைப்பில் பாடல்கள் ஒளிபரப்பினீர்கள். அன்பு சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்கள் அருமையாக தொகுத்து வழங்கினார்கள், அவருக்கும் பாராட்டுக்கள். இனிய பாடல்கள் கேட்டேன், ரசித்தேன், தங்களுடன் பகிர்ந்தேன், மகிழ்ந்தேன், பாடல்கள் அனைத்தும் தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் அன்பின் வரிகள் பகுதியில் எப்போது வாசிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிறைய அந்த நேர்களுடைய கடிதங்கள் வாசிக்கிறதுக்கே 1 மணி நேரம் போதில், இதில் அன்பின் வரிகள் வாட்ஸ்அப்லேயும் வாசிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சரி, இதுக்கும் நாங்கள் ஒரு முடிவு கொண்டு வரோம். 1950-60 பட பாடல்களில் பாட்டும் படமும் பகுதியில் எப்போது ஒளிபரப்பு போகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நேயர்கள் தங்களிடம் உள்ள திறமையை காண்பிக்கும் வகையில் நம் பண்பலையில் ஒரு நிகழ்ச்சியை வழங்கலாமே அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆலோசனைகளையும் நாங்கள் கேட்குறோம். அடுத்ததாக 1/9/2026 செவ்வாய் என்று மாலை 5 மணிக்கு பாட்டும் படமும் நிகழ்ச்சியில், பாட்டும் படமும் நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு வந்து கொண்டிருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். மெட்டி, மூன்றாம் பிறை, புது கவிதை, தூரல் நின்று போச்சு, கோழி குவுது, மூன்று முகம், சகலகலா வல்லவன், நினைவெல்லாம் நித்திய பாடல்கள் அனைத்தும் அருமை, மூன்றாம் பிறை அவார்டு வாங்கிய படம், கமல் ஸ்ரீதேவி நடிப்பு சூப்பர், கண்ணே கலைமானே பாடல் கண்ணதாசன் அவர்கள் எழுதின அந்த கடைசி பாடல், புது கவிதையில் ரஜினியின் ஜோடியாக ஜோதி நடித்திருப்பார், மூன்றாம் முகம் சத்யா மூவிஸ் அருமையான படம், ரஜினி மூன்று வேடங்களில் நன்றாக நடித்திருப்பார், சசிகலா, சகலகலா வல்லவன் படம், பழைய எம்ஜிஆர் நடித்த பெரிய இடத்து பெண், சிவாஜி நடித்த பட்டிக்காடா பட்டணமா போன்ற படங்களின் சாயல்கள் இருந்தது ஒரு வெள்ளிப்படம், நினைவெல்லாம் நித்யா ஸ்ரீதர் அவர்கள் என்னோட டைரக்ஷனில் அருமையான படம், இன்று பாடல்கள் பாட்டு தேன் சொட்டு, வெரி குட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்ததா மேலச்சவர்லேருந்து பி முருகன் அவங்களுடைய கடிதம் தான் இருக்குது. மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் அறிய ஆவல். 31/8/2026 அன்னைக்கு இரவு 9:30 இலக்கிய சாரல்ல குற்றால குறவஞ்சிகள் பற்றி மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 31/8/2026 அன்னைக்கு காலை 10 மணிக்கு மரம் இருந்த நிகழ்ச்சியில் புவிசார் குறியீடு பெற்ற கைவினைப் பொருட்கள் பற்றி பொது அறிவு கேள்விகளும் அதற்கான

0: அங்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிகவும் நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி சிந்துசராவுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. 31/8 அன்றைக்கு மதியம் 1:15 நலம்தான நிகழ்ச்சியில் பூவரசு மரங்களை பற்றியும் அதன் மருத்துவ குணங்களை பற்றியும் நல்ல தெளிவாகவும் மிக விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுகள். அன்று மதியம் 2 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய அன்பான கடிதங்களை மிக அழகாகவும் நல்ல பொறுமையாகவும் வாசித்த சகோதரி ஜெமிமா செபாஸ்டியன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அன்பான கடிதங்களை ஒருவரி விடாமல் வாசித்த சகோதரிக்கு மீண்டும் ஒரு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 31/8 அன்னைக்கு மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1981 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனம் மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பின் அந்தந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவிற்கு ட்ரிபிள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1/9/2026 அன்னைக்கு காலையில் 10 மனம் விரும்புத நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபோன் லைன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ஒரு மணி நேரமாகவும் லைன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சகோதரிகள் திவ்யா, சந்தியா, ஜெகன், ஐஷு இவர்கள் எங்கே போனார்கள், ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சந்தியா, ஜெகனும் ஐஷும் சனி ஞாயிற்களில் கேட்டு பாருங்கள், வருவாங்க. இன்றைக்கி திவ்யா நான் வந்துட்டேன். அதே 1 அன்னைக்கு மாலை 5:00 படமும் பாடல் நிகழ்ச்சியில் 1982 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்கள் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சகோதரர் ஞான வில்சனுக்கு மிக்க நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலச்சவன்லேருந்து முருகன், உங்களுடைய கடிதத்திற்கு ரொம்பவே நன்றி. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு SP பாபு சரஸ்வதி அவங்களோட கடிதம் தான். 28/8/2026 அன்னைக்கு ஆனந்த பூங்காற்ற தந்த வண்ணம் உணவு உடை உறுப்பிடத்திற்கு அடுத்ததாக வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற தலைப்பில் வலம் வர கேட்டு செவிமடுத்தும் கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் தங்களது அனுபவ கருத்துக்களை நிகழ்வின் பக்கம் அழகாக எடுத்து சொல்லிய விதம் ரசிக்கும்படியாக இருந்தது. மிக சிறப்பு. ஒவ்வொரு மனநிலையை பொறுத்தே எதுவும் அமையும் அப்படின்னும் அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்தே அடுத்தடுத்த கட்டம் அமையும் அப்படிங்கிறத அழகாக திகழ வைத்த ரசிக்க தந்த பண்பலைக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூட முல்லக்காடு பாபு அவங்களுடைய கடிதம் இன்னும் இருக்கு, அதை அடுத்த அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பின் வரிகள் பகுதியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி கடிதம் எழுதணும் அப்படின்னா நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 3 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அதிகரித்துள்ளது சாதனையாகும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் உரிமங்களுக்கான விதிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் தவேக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு VS பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தலைவர் திரு MK ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை

தடுக்க உறுதியான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார் மற்றும் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது திரையருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் நான் பாடல்கள் கொடுக்க போகிறதில்ல, ஒரு திரைப்படம் சம்மந்தப்பட்ட ஒரு 4 வார்த்தைகள் கொடுக்க போகிறேன். அதை வச்சு அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 0462-256-1132, அப்படி இல்லாட்டி 0462-256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு திரையருவி நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம். ஒரு திரைப்படம் சம்பந்தப்பட்ட 4 வார்த்தை சொல்ல போறேன், அது என்ன திரைப்படம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் சரிங்களா? வாழைப்பழம், கார், காமாட்சி, வெளியூர் ஆட்டக்காரர்கள். அருமையா கண்டுபிடிச்சீங்க, நன்றி சார் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துட்டோம் போல இருக்கு. நேயர்கள் அருமையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இணைகிறாங்க அடுத்த நேயர். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். டவுன் கலெக்டர் நடராஜன்.
0: நடராஜன் சார், தயாரா இருக்கிறீங்களா? கொடுக்குறேன். சரி, ஓகே. அரண்மனை, சலங்கை, துர்காஷ்டமி, தொப்பி தொப்பி.
1: சந்திரமுகி.
0: சந்திரமுகி உடனே சொல்லிட்டீங்களே, ஏதோ மாற்றுக்கிறது இல்லையே? கன்ஃபார்ம் தான். சரி, ஓகே, கன்ஃபார்மாக கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு திரைப்படம் சம்மந்தப்பட்ட 4 எளிய வார்த்தைகளை தான் நான் கொடுக்க போகிறேன், நீங்களும் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். திரையருவி நிகழ்ச்சியில் இப்போது பாடல் வந்துட்டே இருக்குது. நிமிர் திரைப்படத்துலேருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாகர்கோவில்
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-3000-909.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: கேட்டுட்டுருக்கிறீங்க திரை எருவி நிகழ்ச்சி தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 106.6. இன்றைக்கி ஒரு திரைப்படம் சம்மந்தப்பட்ட நான்கு வார்த்தைகளை கொடுக்குறேன். அதை வச்சு என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நேயர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டுருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வந்துட்டாங்க நேயர். வாங்க, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: சுப்பிரமணியன்.
4: நல்லா இருக்கிறேன். சரி, ஓகே. உங்களுக்கான க்ளூ என்ன அப்படின்னு

0: காலிங் பெல், மஞ்சள் ரோஜா செடி, தீபாவளி பாட்டி.
1: தீபாவளி பாட்டியா?
0: ஆமாம், காலிங் பெல், மஞ்சள் ரோஜா செடி, தீபாவளி பாட்டி. யோசிச்சு பாருங்கள், எந்த படத்தில் அந்த காலிங் பெல் வரும், பாட்டி வருவாங்க, மஞ்சள் ரோஜா செடி. மஞ்சள் ரோஜா செடி மட்டும் இல்லை, மஞ்சள் மஞ்சள் அவ்வை சண்முகி இல்லையே.
1: யார் நடிச்சப்படும் மேடம்?
0: யார் நடிச்ச படம்னு சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? சரி, நதியா நடிச்சிருப்பாங்க.
1: நதியாவா?
0: ம்,
1: சின்னத்தம்பி பெரிய தம்பி
0: இல்லையே. இல்லையே, இன்னும் ஒரு சான்ஸ் தான், சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க.
1: ராஜகுமாரன்.
0: ஆ, ராஜகுமாரன் இல்லையே. இல்லையே இல்லையே, நதியா நடிச்சிருப்பாங்க, பாட்டி வருவாங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அடுத்த நேற்று கேட்டுடலாமா? சரி ஓகே, இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ணாங்க. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? பத்மா. ஓகே, நீங்க கேட்டீங்களா? அதேதான் அதேதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சரி, அப்போ உங்க அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சரியா, சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. சாருமையாக கண்டுபிடிச்சாங்க, பூவே பூச்சிடுவா திரைப்படத்தில் தான் அந்த பாட்டி, அவங்க அந்த பேத்தி வந்து வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த காலிங் பெல்லை அதுக்காகவே மாட்டி வச்சுருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கு மஞ்சள் கலர்னால் பிடிக்கும், அந்த பேத்தி கூட வந்தோடனே அந்த மஞ்சள் ரோஜா செடிக்காக பக்கத்து வீட்டு பையன்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பாங்க. பூவே பூச்சிடுவா திரைப்படம் பற்றி தான் கொடுத்தேன். ஓகே, அடுத்து என்ன படம் தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டே இருக்குது. தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திலிருந்து.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது திரையருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் ஒரு திரைப்படம் சம்மந்தப்பட்ட 4 வார்த்தைகளை நான் கொடுப்பேன், அதை நேயர்கள் வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். நிகழ்ச்சியில் நேராங்க நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் தூத்துக்குடி மாவட்டம் எலந்தப்பட்டியிலிருந்து மாரியம்மாள் பேசுறேன் மேடம்.
1: மாரியம்மாள், ஓகே
2: மேடம்.
1: ஓகே, உங்களுக்கான
2: நான் ஒன்னு சொல்லிக்கிறேன்.
1: சொல்லுங்க.
2: நாங்க அன்னைக்கு சோழ சொல்லி விளையாண்டது நான் தான், என்ன பாராட்டின நேருக்கு ரொம்ப நன்றி.
1: ஓ சரி சரி சரி, கண்டிப்பா இப்ப அவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. சரி ஓகே ஓகே ஓகே.
2: நான் வந்து 20-25 வருஷமா வானொலி தான் மேடம், திருநெல்வேலி வானொலி முந்தி இருந்தது இல்லையா, அப்ப அம்பலானந்த் சார் அவங்க எல்லாம் லெட்டர் போட்டிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் அப்பையில இருந்து வானொலி கேக்காங்க. எனக்கு வந்து பாக்க தெரியாது, குரல் கேட்க முடியும், அவங்க குரல் எல்லாம் நான் அப்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டுதான் இருக்கேன். ஜெயக்குமார்னு சொல்லி ஒருத்தர் பேசுவாரு, மேலகரத்துல இருந்து அவங்க இவங்க
1: கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சரி அத வச்சு நான் சொல்றேன். கூட்டு குடும்பம், பக்கத்து வீடு, நடிகை, பாலையா. கூட்டு குடும்பம், பக்கத்து வீடு, நடிகை, பாலையா. பாலையா நடிச்ச ஒரு கூட்டு குடும்பம் படம், அதுல வந்து நிறைய பிரபலமான பாட்டு கூட இருக்கு. யோசிக்க முடியலையா? சரி ஓகே, அடுத்த நேரத்தை கேட்டுடலாமா? சரி ஓகே, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிகழ்ச்சியில இணைறாங்க, அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கு அந்த குறிப்பு தெரிஞ்சதா? கூட்டு குடும்பம், பக்கத்து வீடு, நடிகை, பாலையா.
3: நடிகை
1: பாலையா, பாலையா பழங்கால நடிகர் இருப்பார் இல்லையா, அவர் அதுல வந்து அந்த கூட்டு குடும்பத்தோட தலைவரா நடிச்சிருப்பார். அந்த பாட்டு கரெக்ட், அந்த படம் அது படம் பேர் அது இல்ல, படம் பேர் அது இல்ல. படம் பேரு நானே சொல்லிட்டுமா? பக்கத்துல யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி படம் பேர் நானே சொல்லிடுறேன், பாமா விஜயம். பாட்டு ஞாபகம் வந்துருச்சு ஆனா கரெக்டா. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிங்க. நன்றிமா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு, நன்றி. சரி இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்க

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 இது திரை அறிவி நிகழ்ச்சியில் இணைகிறாங்க. நீயர் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் சிறுபழஞ்சி கிராமத்திலிருந்து கோமுதி.
0: நோர்க்க தெளிவா சொல்லுங்க.
1: நெல்லை மாவட்டம் சிறுபழஞ்சி கிராமத்திலிருந்து கோமுதி நாயகம்.
0: கோமதி நாயகம். ஓகே, உங்களுக்கான க்ளூ என்ன அப்படின்னா, கடிதம், ட்ரெயின், ஊட்டி, ராஜஸ்தான்.
1: காதல்கோட்டை படம்.
0: அதேதான் அதேதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதேதான் அதேதான். அந்த காதல், அந்த கடிதம் பாடல் வரும், அதை வச்சு அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ சூப்பராக கலந்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. நேரம் 3:26 ஆயாச்சு. நம்ம திரையறிவு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி திரையறிவு நிகழ்ச்சியில் ஒரு திரைப்படம் சம்மந்தப்பட்ட 4 வார்த்தைகளை நான் கொடுத்தேன். அதை நேர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறுவன பாடல் கேட்கலாம், நெருப்புடா திரைப்படத்திலிருந்து.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நிறமாலை 4 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். இது பொதிகை தும்பி. இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலையில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
1: நான் சுமித்ரா.
0: வழக்கம் போலதாங்க, நீங்க ஒரு கேள்வி, நாங்க ஒரு கேள்வி அப்படின்னு ஜாலியா விளையாடலாம். வாங்க நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா கால் பண்ணுங்க. 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன்னிணைப்பை சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேர சந்திச்சலாம். வாங்க. வணக்கம்.
1: மலை வணக்கம். யார் எங்கன்னு வந்திருக்கீங்க?
0: ரம்யா கேள்வி கேக்கணுமா? நான் முதல்ல கேள்வி கேக்குறேன். கால் இல்லாதவன் கண்டபடி ஓடுவான், அவன் யார்?
1: காலே இல்லையா, ஆனா கண்டபடி
0: ஓடுவானா, அது யாரு?
1: நிறைய பேர் ஓடுவாங்க.
0: அது வந்து
1: என்னது, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். காலே இருக்கதானே ஓடுவான். நல்லா யோசிச்சு பாருங்க, காலே இல்லாம எவ்வளவு விஷயங்கள் நடக்கும். ஓடுறது.
0: ஆமா, ஓடுறது. கார் இல்ல, இது வந்து ஒரு உயிருள்ள பொருள் தான். யோசிங்க, கால் இருக்காது ஆனா நல்லா வேகமா ஓடும்.
1: வேகமா ஓடும்.
2: பூச்சியா?
0: பூச்சி இல்ல, அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும்.
1: எறும்பா? கொசுவா?
0: இல்ல இல்ல, நான் பூச்சியை விட பெருசா இருக்கும் சொல்லிட்டேன்.
2: பாம்பா?
0: பாம்பா அப்படின்னா கேட்க கூடாது, பதில் சொல்லுங்க. பாம்புதா. சரி, ஓகே.
1: ஜெயிச்சிட்டீங்க.
0: முதல் நேரா வந்துட்டு கால் இல்லாதவன் கண்டபடி ஓடுவான். நான் இன்னொன்னு சொல்லலாம்னு நினைச்சேன்.

0: பார்த்தா நம்மளும் ஓடுவோம் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டீங்க. பூச்சியோட பெருசாக இருக்கணும்னே என்ன ஊந்து ஓடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களோ. சரி, வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். ஆ கேளுங்க. இருக்கு நிறைய இருக்கு, எனக்கு இந்த ரெண்டு பாட்டு தானே தெரியுது. நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், மூணு பாட்டு கண்டுபிடிச்சிட்டேன். வேற ஏதாவது ஒரு ஹீரோ பேர் சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். 10 செகண்ட் தானே இருக்கு. குங்கும பொட்டின் மங்களம், குங்கும பொட்டு அப்படி வரக்கூடாதோ? ஓ அப்படி வேற வரையா? அப்ப சாந்து பொட்டு சந்தன பொட்டு மட்டும் சேரிண்டீங்க. சரி ஓகே, நேரம் முடிஞ்சது, நீங்களே பதில் சொல்லிருங்களேன் பாப்போம்.
1: பொட்டு வைத்த கிளியே
2: கட்டிப்பாரு வெளியே,
1: பொட்டு வைத்த ஒரு வட்ட
0: நீலா
1: முன்னகையில்
0: என்னை சுட்ட நீலா. சரி,
1: பொட்டு வை
2: பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ.
0: ஆமா ஆமா, அதான் அதேதான். அடுத்து
2: அப்புறம் பொட்டு மேல பொட்டு வச்சு
0: சொல்லிட்டீங்களா? அப்புறம் நீ பொட்டு வச்ச
2: தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம்.
0: சரி பரவாயில்ல, நான் ஜஸ்ட் பாஸ்ல ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, அடுத்த தடவை நீங்க பொட்டுன்னு கேட்கும் போது பொட்டு வைக்கும் போது
2: அடிச்ச மாதிரி பாடுவாப்ல.
0: ஆமா இல்ல இல்ல, பொட்டு வைக்கும் போதெல்லாம் எனக்கு இதுதான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். பரவாயில்ல, நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
2: ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
0: பொட்டுல அடிச்ச மாதிரி பாட்டு கேட்டு விட்டாங்களே.
2: இருந்தாலும் நீ பொட்டு போட்டுங்கிற பாட்டெல்லாம் கொஞ்சம் சொல்ல தான் செஞ்ச.
0: ஆமாம், ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டேன். இன்னும் நல்லா ஃபுல் பாஸ் ஆகி நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆகணும்
2: முயற்சி
0: பார்ப்போம். அடுத்து நீங்கள் பாஸ் ஆகுறீங்களா ஃபெயில் ஆகுறீங்களான்னு அடுத்த கேள்வி.
2: நான் எப்போ ஃபெயில் தான்
0: அதெல்லாம் அப்படியே சொல்லக்கூடாது. நானும் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க,
2: வாய்ப்பில்லையே.
0: சொல்லுங்க சொல்லுங்க, நானும் பாஸ் ஆவேன் அப்படின்னு
2: சொல்லுங்க. நானும் பாஸ் ஆகலாம்,
0: பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லணும். எதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம சொல்லணும்.
2: நம்ம சொல்லும்படிதான் அப்படி இருக்கு, ஆக்சுவலா ஒண்ணு இல்லையே.
0: அது பரவாயில்ல, உண்மையில நடக்குதோ இல்லையோ, ஆனா நம்ம வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல வந்து அதே தான் அப்படியே சொல்லணும். ரெண்டு கையை உயர்த்தி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். சரி ஓகே, அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்டு வரலாம். மான் கராத்தே திரைப்படத்துல இருந்து.

0: நிறமாலை 4:10 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய இலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் ஜாலியாக கேட்டுருக்கிறீங்க. பொதுகை தோம்பி. அடுத்ததா யார் வர்றாங்க பார்த்துடலாம். வாங்க, வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: ரொம்ப நாளா
1: அவங்களை பிடிச்சிருக்கிறது. யாரு?
2: கணபதி
1: அம்மாள். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க மேடம்.
1: ஆ, சொல்றோம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
2: நல்லா இருக்கோம்.
1: சரி, கேள்வி யார் கேக்குறது? நீங்களா நானா?
2: நீங்களே கேளுங்க.
1: நானே கேக்கட்டுமா? ரொம்ப சிம்பிள். நான் வந்து 40 செகண்ட் கொடுப்போம். நான் கேக்குற எல்லா கேள்விக்கும் எதிர்ச்சொல் சொல்லணும். எது சொல்லலாம்? இப்ப மேல அப்படின்னா நீங்க கீழே சொல்லணும். கருப்புனா வெள்ள, முன்னால பின்னால
0: அந்த மாதிரி.
1: அப்படி எதிர் எதிர் சொற்களையா சொல்லணும். சரியா? ரெடியா? நீங்க சொல்லிருவீங்க. சின்ன பிள்ளையில படிச்சதெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு வரணும், அவ்வளவுதான்.
0: சரி,
1: ஓகேவா? ராத்திரி மேல பள்ளம், கருப்பு
2: சிவப்பு,
1: முன்னால கருப்பு வெள்ள, முன்னால
2: பின்னால,
1: அப்புறம் ஆண், தம்பி, அக்கா. தெரியுமா? கருப்பு வெள்ள சொல்லணும், அது ஒண்ணு மட்டும் தான் தப்பு.
0: சரி, கருப்பு சிவப்பு அத கூட நான் ஏத்துக்கிடுவேன்.
1: சரி,
0: நீங்க தம்பிக்கு என்ன சொன்னீங்க?
1: தம்பி விட்டுருக்கீங்க. நோட் பண்றோம்.
2: என்ன
1: வேணா கேளுங்க, ஆனா கடன் மட்டும் கேட்காதீங்க. கையில 5 பைசா இல்லை.

0: எனக்கு தமிழே தெரியாது, இல்ல கணக்கு வேறையா? நான் சொன்னேன், நான் ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேன்னா.
1: நூறு ரூபாயை போட்டுக்கிட்டு காய்கறி வாங்க போறோம், இங்க நூறு ரூபாய் தந்து இப்ப நம்ம வீட்டுல நூறு ரூபாய் தந்து காய்கறி வாங்க போட்டுட்டு இருக்காங்க.
0: சரி,
1: கத்திரிக்காய் இருக்கு,
0: கத்திரிக்காய்
1: மிளகாய் ஒரு ரூபாய்க்கு 20 மிளகாய் இருக்கு.
0: மிளகாய் ஒரு ரூபாய்க்கு 20? சரி, கத்திரிக்காய்
1: கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு ரூபா, பூசணிக்காய் வந்து 5 ரூபாயா இருக்கு.
0: பூசணிக்காய் 5 ரூபா.
1: ஆமா, அஞ்சு அந்த
0: மிளகா வந்து 1 ரூபாய்க்கு 20.
1: அப்ப 20 மிளகா இருக்கு மேடம்.
0: சரி, 10 ரூபாய்க்கு 200.
1: கத்திரிக்காய் 1 ரூபாய் ஒரு கத்திரிக்காய், 5 ரூபாய் பூசணிக்காய்.
0: எந்த ஊர்ல முதல்ல இந்த கடை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போய் சாக்கு மூட்டையை கொண்டு போய் அள்ளிட்டு வந்துடுறேன். 1 ரூபாய்க்கு 20 மிளகா தாராவலாம்ல. சரி,
1: எங்க ஊர்ல சந்தை இருக்கு.
0: இருந்தாலும் இந்த அளவுக்கு
1: பேசணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப,
0: உங்க கணக்கே என்ன கண்டுபிடிக்க முடியல, எங்க ஆசைப்படுறீங்க. நல்லதுதான், ஒரு ஈஸியானது, ஒரு அம்மா ஆடு இலை அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னா 100 ரூபாய கொண்டு போய், யோ முருகா என்னை காப்பாத்துறாடே, எனக்கு
2: எப்படி பண்ணாலும் எனக்கு கணக்கு வர மாட்டேங்குது. நாங்கெல்லாம் கணக்குல புலி,
0: நீங்க எல்லாம் கணக்குல புலி, நாங்கெல்லாம் கணக்குல பூனை.
2: இல்ல, நாங்க கணக்குல எலின்னு சொல்ல வந்த.
0: சரி சரி, சீக்கு சொல்லுங்க.
1: சொல்லுங்க, பூசணிக்காய் வந்து 19 பூசணிக்காய் வாங்கணும், 5 ரூபாய்.
0: சரி,
1: 19 பூசணிக்காய் எவ்வளவு?
0: 50, 45, 95 ரூபா. சரி,
1: ஒரே கத்திரிக்காய் 1 ரூபா,
0: ஒரு கத்திரிக்காய் 1 ரூபா. மிளகா
1: 95, 96 ரூபா,
0: மீதி 4 ரூபாய்க்கு மிளகா வாங்கிட்டார்கள.
1: ஆமா.
0: ஓ,
1: 4 ரூபாய்க்கு எத்தனை மிளகா?
0: 4 2 8, 1 ரூபாய்க்கு 20 மிளகா, 4 ரூபாய்க்கு 4 2 8, 80 மிளகா.
1: 80 மிளகா,
0: ஒரு பூசணிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காவா?
1: கத்திரிக்காய்
0: சிறப்பு, சிறப்பு, நல்ல கணக்கு தான்.
2: பாத்து
0: கவனமா வீட்டுக்கு போங்க, யாராவது வந்து திருடிட்டு போயிருப்பாங்க, கவனமா போங்க. சரியா, போயிட்டு வாங்க,
2: காய்கறி கொண்டு போங்க.
0: அப்படியா? சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ,
2: தேங்க்யூ. நம்ம நல்ல நாளே காய்கறி ஒழுங்காக வாங்கினா வீட்டுக்கு ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்க மாட்டான். வாழைப்பழத்தை வாங்கினா அது பஞ்சாமிரதம் ஆயிரும். ஒழுங்காக ஒரு பழத்தை கூட வாங்க வாங்கிட்டு வர முடியாதாங்கிறோம். இதில் கணக்கெல்லாம்
0: கணக்கில் ஐயோ முடியலடா என்னால்.
2: சரி, முதல்ல அந்த காய்கறி கடை எங்கே இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். வேதாளம் திரைப்படத்தில் வந்து அனிருத்தி செய்யலை, கேட்டு ரசிங்க.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் மாலை 4:21 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் இணைகிறாங்க அடுத்த அன்பினேயர். வாங்க வணக்கம்.
2: வணக்கம். ஏன்னா டிடன் டிடன் வரும்போதே சங்கீதத்தோட வரீங்க யாரது? துண்ட போட்டாலும் வந்தாவா ஆளு?
1: எனக்கு தெரியும்.
2: மாணிக்கவாசகம் அவர்களே,
1: ஐயா நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களா?
2: நாங்கள் கேள்வி கேட்கட்டுமா?
1: கைக்குள் அடங்குவான், கண்ணை சிமிட்டுவான், அவன் யார்?
2: கைக்குள்ள அடங்குவான், கண்ணையும் சிமிட்டுவான், அவன் யாரு? ரொம்ப ஈஸி
3: தான்.
1: செல்போனு இல்ல, செல்போன்லயும் லைட் வரும்,
2: ஆனா இதுல உயிர் இருக்கும். அப்படிதான்
1: இல்ல, இதுல உயிர்
2: உயிர் இருக்காதா?
1: உயிர் கிடையாது. இது ஒரு பொருள். உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. ஆமா,
2: ஐயோ இது தெரியாத உங்களுக்கு. ராத்திரியான போவோமே, அதை கொண்டுட்டு தான் போவோம். எங்க நாளுமே ஒரு ஆளை காணல.
1: வாட்ச்மேன் கண்டிப்பா
2: கையில வச்சிருப்பாரு. ஒரு ஆள் காணலன்னா அந்த காலத்துலாம் இதை

0: கொண்டுட்டு போய் அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. கையிலே தான் இருக்கும், ராத்திரியான தலக்கு மாட்டில் வச்சுட்டு படுத்திருப்பாங்க. சரி,
1: பேட்டரியா
0: எம்பிட்டு லேட்டா சொல்றீங்க, 40 செகண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லுதியல என்ன, கரெக்டா டைம் முடிஞ்சிருச்சு, முடிக்கும் போது சொல்லிட்டாங்க.
2: பேட்டரி தான்,
0: பேட்டரி கேட்ட, டார்ச் லைட்,
2: டார்ச் லைட்டு
0: மறந்துட்டீங்களே.
3: அதான் இப்ப அவர் கையில பேட்டரி லைட், அந்த டார்ச் லைட்டுக்கு பதில இப்ப செல்போன் வந்துருச்சு,
0: அதனால சொல்லிட்டாப்ல.
1: சொல்லுவாங்க கையில
0: பேட்டரி, அந்த பேட்டரிய மறந்துட்டீங்களே, அதான முக்கியம். சரி, நீங்க கேள்வி கேளுங்க.
1: செடி கொடி இல்லாத காடு, தண்ணியும் கிடையாது,
0: சரி,
1: அழகு அங்கங்கும் சுத்தி திரியுது.
0: அழகு அங்க இங்க சுத்தி திரியுது,
2: செடி கொடி
0: இல்லாத காடா?
1: ஆமா, காடு, தண்ணி கிடையாது,
0: தண்ணி கிடையாது, ஆனா அழகு அங்க இங்கயும்
1: ஒண்ணும் கிடையாது. அதுல அழகு அங்கங்கும் சுத்தி திரியுது.
3: அழகு அங்கங்கும் சுத்தி திரியுதா? லைட்டா?
1: இல்ல,
3: நிலாவா?
1: அது ஒரு உயிரினம் தான்.
3: ஓ, உயிரினமா? இது மானா?
1: இல்ல.
3: தலைமுடியா? தலைமுடியில இருக்கிற பேனா?
1: இல்ல.
3: இது உயிரினமா? சிறுசா இருக்குமா பெருசா இருக்குமா?
1: பெருசா இருக்கும்.
3: பெருசா இருக்குமா? யானையா?
1: இல்ல.
3: என்ன, இந்த மாதிரி நேரம் முடிஞ்சு போச்சு, சொல்லுங்க.
0: 40 செகண்ட்
3: அதுவா?
0: இதுவா? அதுவா? ஆ, சொல்லுங்க.
3: என்னது?
0: முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, சொல்லுங்க.
1: பாலைவன கப்பல், ஒட்டகம்.
0: ஓ, ஒட்டகம்,
1: ஒட்டகம்,
0: ஒட்டகம். உங்களை கூட்டிட்டு போய் ஒட்டகத்துல ஏத்தி விடலன்னா பாருங்க. வாங்க வாங்க, சூப்பரா சொன்னீங்க. நிகழ்ச்சி கலந்து கொள்ள ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ, வணக்கம்.
0: காலைக்கு போட்டீங்க போங்க.
3: வணக்கம், வணக்கம்.
0: எப்படி எப்படி நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்காப்ல?
3: நீனும்
0: தான் அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ சொன்னிய. பொட்டார்
3: யானையா? இவர் பாலைவனத்துக்கு போயிட்டாரு,
0: பாலைவனத்துக்கு போயிட்டாப்ல. அப்படியே வெயில் காலம் வேற அப்படித்தானே இருக்குது. பாளையமா, பாலைவனமான பாலையங்கோட்டைங்கிற நிலவெல்லாம் இருக்குது. வெயில்,
3: வெயில் அடிச்சு கொளுத்துது. சரி, இப்போ திரைப்படத்துல எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, பீஸ்ட் திரைப்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்தர், ஜோனிதா காந்தி,
0: குத்து,
3: அதே தான்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
2: நேரம் மாலை 4:31 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து நிகழ்ச்சியில இணை ரங்க எடுத்து நேயர் வாங்க. வணக்கம்.
3: ஹாய், வணக்கம். யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க? அம்புஜம் அம்பலவாணன் அவர்களே, வாருங்கள். எப்படி இருக்கீங்க? நலமா? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? சரி, ஓகே. இப்ப யாரு கேள்வி கேட்க போறாங்க? நீங்களா நானா? கேளுங்களே, எனக்கு தான் எதுவுமே தெரியாதே. அதான் கொட்டிடுச்சு, மருந்து கொட்டிடுச்சு, அதனால திருப்பி வர்றாப்ல. தேள் கொட்டிடுச்சுன்னு வந்தா அங்க மருந்தும் கொட்டி போச்சு. என்னத்த சொல்ல, என்னென்ன பொருட்கள் இருமோ அதை டக்கு டக்கு டக்குன்னு 40 செகண்டுக்குள்ள சொல்லணும். சரியா? சரி, இப்ப டைம் ஸ்டார்ட் ஆகுது. டீ கடை என்னடா இருக்கும்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
4: தண்ணி இருக்கும், டீ தூள் இருக்கும், சுகர் இருக்கும்,

0: கிளாஸ் இருக்கும்
1: அஞ்சாச்சு
2: போச்சு.
1: ஏங்க வடை இருக்கும், வடை இருக்கும், பன் இருக்கும், பன் இருக்கும், காசு இருக்கும், என்னெல்லாம் இருக்கும், டீ போட என்னென்ன தேவையா அதே சொல்லியாச்சு, டீ தூள், சுகர்,
2: வடிகட்டி சொல்லிருக்கலாம்,
1: வடிகட்டி சொல்லி ஏ தமிழர் இப்படி சொல்லியாச்சு, டீ போட என்னென்ன தேவையா அதை சொல்லியாச்சு,
2: பாதி கிணறு தாண்டிட்டாங்க.
1: ஆமா பாதி கிணறு தாண்டி வரும்போது டப்புன்னு அவ்வளவு முடிஞ்சு போச்சு.
2: சரி
1: சூப்பருங்க, நிகழ்ச்சி கலந்துக்கிறோம் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
2: தங்கமா பித்தளையான இப்ப நான் பாக்குறேன். இப்ப பாட்டு வந்துட்டே இருக்கு, ரெட்ரோ திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க
1: கனிமா.

நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: மத்தியலை 1997 கிலோ ஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகா ஹெச்சிலும் கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. அடுத்ததா கேள்வி கேட்க பதில் சொல்ல யார் வர்றாங்க பார்த்துலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், ஹலோ, லைன்ல இருக்கீங்க? யார், எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
0: ஓகே, உங்க ரேடியோ சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அடுத்த நேர் வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: கொச்சியிலே இடி இடித்தால் கும்பகோணத்தில் மழை பெய்யும், அது என்ன?
1: அது என்ன?
0: ஆனால் அது இப்போ இல்லை. கொச்சியிலே இடி இடித்தால் கும்பகோணத்தில் மழை
1: பெய்யும்,
0: அது
1: அது என்ன?
0: இப்போ அந்த ஒரு விஷயம் இல்லவே இல்லை,
1: ஆனால் அது
0: முன்னாடி இருந்திருக்கு.
1: எப்போவுமே அப்போ இருந்துச்சு.
0: ஆமாம், அது வந்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அது என்ன?
1: ஈஸி தான்,
0: யோசி.
2: மழை தானே?
0: மழை இல்லை, மழை இல்லை.
1: அதாவது அது வந்து அது வழியாக நமக்கு செய்தி வரும். ஆ, அப்படி சொல்லாமா?
0: ஆ, சொல்லலாம்.
1: அத்தாடி, இதுக்கு மேல உங்களுக்கு க்ளூவே கொடுக்க முடியாது.
0: சரி, நேரம் முடிஞ்சது, சொல்லட்டுமா?
1: அடிச்சாம் பாரு தந்தி,
0: தந்தி
1: தந்தி
0: தந்தி தந்தி
2: தந்தி
0: தந்தி முன்னாடிலாம் வந்து தந்தி கொடுப்பாங்க இல்லையா?
1: எங்கிட்ட என்ன விஷயம் நடந்தாலும் தமால் நீங்க வந்து சேர கூட முன்னாடி போன் செல்போனுக்குலாம் முன்னாடி அதானே இருந்துச்சு
0: தந்தி.
1: அதுதான், சரியா? அடிப்பாங்க, அடிப்பாங்க, தந்தி அடிச்சிருவோம். இப்பதான் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சரி, நீங்க கேளுங்க கேள்வி.
2: ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய அடிச்சுட்டீங்க.
1: அச்சோ, சரி, சத்தம் இல்லாம அடிச்சு போட்டோம். சரி, நீங்க சொல்லுங்க.
2: வானொலி மூலமா அடிச்சு
1: கேளுங்க.
2: நீங்க கேளுங்க, நாங்க கேக்கணுமா?
1: ஆமாங்க,
2: என்ன கேக்க? சரி, லேசா கேட்டு சீக்கிரம், அதாவது லேசா கேட்டுரும், ஈஸியா. குளம்னு முடியக்கூடிய ஊர்கள், ஒரு 5 ஊர்கள்,
1: 5 ஊர். ரொம்ப ஈஸி, இப்ப பாருங்க, இப்ப சொல்லி முடிச்சிட போறா.
0: அவ்வளவு நம்ப கூடாது. சாத்தான் குளம், விளாத்தி குளம்,
1: விளாத்தி குளம்,
0: அப்புறம் வேற என்ன இருக்கு? சாத்தான் குளம், விளாத்தி குளம், மாங்குளம், பூக்குளம், மாங்குடிதான் இருக்கும். சரி, அப்ப சரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சு. தாமரை குளம், தாமரை குளம், இங்க பெரிய குளம், அப்புறம் இங்க அரிய குளம்,
1: அரிய குளம்,
0: வேற என்ன? ஒரு 5 ஊர் வந்துட்டா.
1: வேப்பங்குளம், புளியங்குளம். சூப்பர் நிகழ்ச்சியில சிறப்பா கலந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: என்ன குளம், என்ன குளானே,
0: என்ன பாட்டுன்னு கேட்க வந்தீங்களா?
1: கொடுத்துடலாம். என்ன
0: பாட்டு வந்து? அடுத்து பேட்டை திரைப்படத்துல இருந்து இனிமேல் நான் பஸ்ஸில் இருக்கிற எல்லா ஊர் பேரையும் படிச்சுட்டு
1: குளத்திலையும் காலை வைக்கக்கூடாது.
0: குளம்னு முடிகிற ஊர், குடின்னு ஊர் முடிகிற ஊர்
1: எனக்கு கேட்டாங்களே.
0: இந்த மாதிரி இனிமேல் வந்து
1: ரொம்ப நாள் யோசிச்சேன், திருக்குறுங்குடியை விட்டுட்டோமே அப்படின்னு. அப்புறம் தான் யோசிச்சேன்,
0: பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துக்கிட்டு போகிறேன், எந்த பஸ் எந்த ஊர் போகுதுன்ட்டு நான் வந்து டிக்கெட் செக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டா தான் எனக்கு ஊர் பேர் மனப்பாடமா. சரி, இப்போ பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க பேட்டை திரைப்படத்துலேருந்து.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில ஜாலியா கேள்வி பதில்களோட சூப்பரான பாடல்களோட கேட்டு ரசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில இணைகிறாங்க நீங்க யாரு பாத்துடலாம். வாங்க வணக்கம்.
2: வணக்கம்.
3: யாரு?
4: பாலைவனம்

0: தான் பேசுறேன்.
1: பாளையங்கோட்டையிலிருந்து நிஷா.
2: நிஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்ககிட்ட பேசணும் எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா?
2: அதான் இன்னைக்கு ஆசை நிறைவேறிடுச்சே.
0: ரொம்ப ஹாப்பி,
2: எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க கேள்வி கேட்கறீங்களா, நாங்க கேள்வி கேட்கட்டுமா?
0: சரி, நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க.
2: சரி, இப்போ வந்து 40 செகண்ட் கொடுப்பாங்க, ஓகேயா? அதில் மூணு மூணு விஷயங்களை நான் கேட்பேன், டக்கு டக்கு டக்கு அப்படின்னு சொல்லணும், சரியா?
0: ஓகே மேம்.
2: ஆ, ஓகே, ரெடியா?
0: ம். ஆ,
2: மூன்று நடிகர்கள் பேர்.
0: சிவகார்த்திகேயன், சூர்யா, விஜய்.
2: மூணு பழங்கள்.
0: மாம்பழம், பலா, வாழை.
2: ஓகே. மூணு இனிப்புகள்.
0: லட்டு, கேசரி பாயசம்.
2: கேசரி பாயசம் ஸ்வீட்ல சேர்த்தாச்சா? சரி, வச்சுக்கோங்க. மூணு ஊர்.
0: திருநெல்வேலி, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர்.
2: ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்புறம் மூணு பேர், ஒரு மூணு ஆண்கள் பேர்.
0: கோபால்,
2: கோபால், முருகன். கடவுள் பேரை சொல்லியாச்சு. மூணு பொண்ணுங்க பேர் சொல்லுங்க.
0: கவிதா.
1: நேரம் முடிஞ்சு போச்சு.
2: கவிதா,
1: கவிதா, காலை வாரி விட்டுட்டே
2: கவிதா. சூப்பர் சூப்பர். சரி, நீங்க கேளுங்க.
0: எனக்கு ஃபர்ஸ்டே உங்ககிட்ட பேசுறதுனால நான் சிம்பிளா கேக்குறேன்
2: மேம். கேளுங்க.
0: ஏதாவது ஒரு பூ வர மாதிரி ஒரு மூணு பாட்டு பட்டு பட்டா.
2: மூணு பாட்டா? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
1: அப்புறம்
2: வந்து 16 வயதுல ஒரு பாட்டு உண்டு, செந்தூர பூவே.
1: பூவே கிடையாது,
2: எனக்கு தெரியாது. கங்கை அம்மன் எழுதியிருக்காரு.
1: அது செந்தூரம்னு பூ கலர்
2: பருத்தி பூவுக்கு சேல ஒண்ணு கட்டிக்கோ. ஓகே, மூணு பாட்டு பாடியாச்சு.
0: ஓகே மேம், நான் வந்து சொல்றேன்.
2: சொல்லுங்க.
0: எனக்கு உங்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
2: நிஜமாவா? ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்க குரல் கூட சூப்பரா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் கேட்டுக்கங்க, கேட்டுக்கங்க, கேட்டுக்கங்க. சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி.
1: இப்போ பாட்டு வந்துட்டு. ஆமா, வாரிசு திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

0: ஜாலியாக கிட்ட ரசிட்டு இருக்கிறீங்க. பொதிய தும்பி நிகழ்ச்சி தான் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய இலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில்
1: நிறைவு செய்ய வரும்
0: நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க? ராசாத்தி வாங்கோ. கேள்வி நீங்க கேக்குறீங்களா நாங்க கேக்கணுமா?
2: தொட்டிலிட்ட தந்தையில்லை, கண்டிருந்த நேரம் முதல் கை கொடுத்த தெய்வம் அன்றோ.
1: நல்ல பாட்டு.
0: நல்ல பாட்டு. யார் நடிச்சிருப்பாங்க சொல்லுங்க?
1: சிவாஜி பாட்டு. கரெக்டா? சிவாஜி பாட்டுடி.
0: சிவாஜி பாட்டு எனக்கு தெரியுது, ஆனா ஆரம்பம் வர மாட்டேங்குதே.
1: சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டு இது.
0: என்ன பாட்டு? மறுபடியும் மறுபடியும் ஒருக்க பாடுங்க.
1: தொட்டிலிட்ட தாயும் இல்லை,
2: தோளிலிட்ட தந்தை இல்லை.
1: நல்ல பாட்டு.
0: நல்ல பாட்டு
2: தான்.
0: சரி, நான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். பாடலை
2: சொல்லுங்க.
0: சொல்லிருங்க.
2: அண்ணன் ஒரு கோயில்
3: என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ,
2: அன்பு கொள்ள வேணும் என்றோ,
3: அதன் பேர் பாசம் என்றோ.
0: நீங்க இந்த மொத வரிய பாடிருந்தீங்க.
1: எப்படிப்பட்ட பிள்ளைய வளர்த்து விட்டுருக்காங்க பாத்தீங்களா? நீங்க முத வரிய பாடிதான் கண்டுபிடிச்சு பாடாமா?
0: ஆமா, அதான் சொல்றேன். சரி
1: சரி, நீ கேளு.
0: சரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, காற்றிலே வளர்வான் தண்ணீரில் அழிவான் அவன் யார்?
1: காத்துல வளர்வான் தண்ணீர்ல அழிவான் அவன் யாரு?
0: ஆமா, காற்று இருந்தா
1: உப்பு. உப்பு
0: உப்பு காத்துல வளராது.
1: காத்துல வளராது இல்ல, அது
0: அது தண்ணீர்ல எல்லாம் வளரும். நான் சொல்றது வந்து காத்து இருந்து
1: காத்துல வளரும்.
0: காத்து இருந்துச்சுன்னா குப்பு குப்புன்னு வளரும்.
2: நெருப்பு. நெருப்பு.
0: அதேதான், அதேதான்.
1: இவ்வளவு ஈஸியா தீ கண்டுபிடிச்சிட்டீங்க. தீயா கண்டுபிடிச்ச நம்ம ராசாத்தி அவர்கள். வாழ்க வாழ்க்கை.

0: வாழ்த்துக்கள் வளமுடன். நன்றி நன்றி நிகழ்ச்சியில்
1: இருந்ததற்கு. Thank you very much.
0: அதாவது அவங்க பேர்லயே தீ இருக்கு, ராசா தீ.
1: என்ன மாதிரி க்ளூ கொடுக்க அந்த உலகத்தை ஒருத்தன் பிறந்து வரணும்?
0: இல்ல நான் சொல்லியிருக்கணும், அதாவது என்னன்னா உங்க பேர்லயே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். தீ ராசா தீ அப்படின்னு சொல்லியிருக்கணும்.
1: தீடா நெருப்புடா அந்த மாதிரி.
0: ஆமாம், இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்கள், கடையனூர் மகாலட்சுமி, பழவூர் கணபதி அம்மாள், வடக்கு கருமுடர் மாணிக்க வாசகம், அப்புறம் அம்புஜம், கோட்டியம்மன், கோட்டியப்பன்
1: அவர்கள்,
0: நிஷா, அப்புறம் ராசாத்தி, எல்லாருக்காகவும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்புற நேரம் வந்தாச்சு.
1: ஆமாங்க, நாங்கள் கிளம்புறோம். ஆமாம், பொது சுகமாக சௌக்கியமாக இருங்க. நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் அப்புறம் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க நன்றி. இன்னொரு நாள் நாம் எல்லாரும் சந்திக்கலாம். தேங்க்யூ.
0: அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
1: நான் சுமித்ரா.
0: நிலை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 5 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில்பட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டுக்குள் உற்பத்தி செய்யப்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நியாய விலைக் கடைகளில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஐடிஐ அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேரமாலை 5:03 ஆயாச்சு. படமும் பாடமும் பாடலும் நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி 1983 வெளிவந்த திரைப்படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கிராமத்து மனம் சார்ந்த ஒரு கதையை சொன்ன படம் தான் மண் வாசனை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வளையல் கடை வச்சிருந்த பாண்டியனை மண் வாசனை படத்தோட ஹீரோவாக ஆக்கினாரு பாரதி ராஜா. ஆனால் எல்லாருக்குமே இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆளாக படத்தோட ஹீரோவாக வைக்கிறாங்களே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருந்தது. குறிப்பாக தயாரிப்பாளராக சித்ரா லக்ஷ்மண், அவங்க அப்போ தான் அந்த முதல் படம் அவங்க தயாரிக்க போகிறாங்க அந்த மண் வாசனை படத்தை. இதில் இப்படி ஒரு ஹீரோவை போய்

எடுத்துருக்கிறாங்களே, அதுவும் எந்த ஒரு அனுபவமும் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனாலும் பாரதி ராஜா வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் போக போக போக போக பாரதி ராஜா சொல்லி கொடுக்க கொடுக்க இவரும் சூப்பராக நடிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லை, பாண்டியன் மட்டும் இல்லை, ஆஷா கேளுண்ணி அப்படின்னு இயற்பெயர் கொண்ட நடிகை ரேவதி அவங்களும் இந்த படத்தில் தான் அறிமுகமானாங்க. இவங்களோட சேர்த்து இந்த படத்தில் ஒரு பாட்டி கதாபாத்திரத்தில் காந்திமதி அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே எகத்தாளமாக பேசணும், சொல்லும் போதே அவங்க பேச்சில் வந்து நக்கல் இருக்கும். அடிக்கடி வந்து அவங்க சொல்லவடையும் சேர்த்தே வந்து பேசுவாங்க. ஊசி வேடி பாசி வேடி விருதுநகர் யானவடி கேட்டுக்கடி இருக்கு நான் வத்தில் கொண்டு கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட்டார வழக்கில் அவங்க பேசக்கூடிய அந்த சொலவடைகள் வசனங்கள் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து பெரிய மனுஷி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சடங்காகவே செய்வாங்க. அந்த படத்தில் முத்து பேச்சு அப்படிங்கிற கேரக்டரில் தான் இவங்க ரேவதி வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வயசுக்கு வந்த பிறகு அவங்களுடைய தாய் மாமனான அந்த ஹீரோ தான் வந்து குடிசை கட்டுறதும், அதுக்கு அவங்க அப்பா வந்து இன்வைட் பண்ணுறதாகட்டும், அதுக்கு அவங்க தயங்கி தயங்கி அப்போ குடும்ப சண்டை இருக்கிறதுனால அவங்ககிட்ட நேரடியாக வந்து வந்து முறை செய்யுங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஆனாலும் அவர் தயக்கத்தோட வந்து கேட்குறதாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இவங்களுக்குள்ளே காதல் வர்றது, அதுக்கப்புறம் அவங்க பள்ளத்துக்குள்ளே விழுறது, அப்போ வரும் பாருங்க பாட்டு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேட்டு ரசிங்க.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். இன்னைக்கு 1983 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களை பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். பாக்யராஜ் ஊர்வசி நடிப்பில் வெளியான கலக்கலான காமெடி படம் தான் முந்தானே முடிச்சு. இது வந்து ஊர்வசி அவங்களுடைய முதல் படம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம். அந்தளவுக்கு அவங்க சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. மனைவியை இழந்து கை குழந்தையோட கிராமத்துக்கு வாத்தியாராக வேலை செய்ய வர்றாங்க பாக்யராஜ். அவங்களுக்கு மேலே காதல் கொள்கிறாங்க குறும்புக்கார கிராமத்து பெண்ணான ஊர்வசி. ஆனால் பாக்யராஜ் அவங்களுடைய காதலை ஏற்றுக்கல. அதனால் அவங்க மேலே பொய் குற்றம் சாற்றி அவங்களே வந்து திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. வாத்தியார் வந்து பாக்யராஜ் வந்து திரும்ப அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. படம் முழுக்கவே நல்ல காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குங்க. 30 லட்சத்தில் உருவான இந்த முந்தானை முடிச்ச திரைப்படம் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் 4 கோடி ரூபாய் வசூலை வந்து வாரி குவிச்சதான். சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய எல்லா தியேட்டர்லேயுமே வந்து வெள்ளி விழா கண்ட ஒரு படம் அப்படின்னா இந்த முந்தானை முடிச்ச சொல்லலாம். இதை வந்து தெலுங்கில் மூடு முள்ளு அப்படிங்கிற தலைப்பில் வந்து ரீமேக் பண்ணியும் எடுத்திருக்காங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லைங்க, இந்த முந்தானை முடிச்ச படம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சதுனால இந்த படத்தை அப்படியே டப்பிங் பண்ணி மறுபடியும் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தெலுங்கில் ரீமேக் பண்ணது போக தமிழ் படத்தை டப்பிங் ஆக்கி அதில் தெலுங்கு பட அப்படியும் 2 தடவை வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஹிந்திலையும் கூட இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு காட்சி.
2: இங்க தவக்கல பக்கத்தில் இருக்கிற சின்ன பையன் சொல்லு, 4 நாள் எவ்வளோப்பா? நாலு நாள் ஒரு எட்டு தானே, 2 8 வருது. சரி 5 3 எவ்வளவு சொல்லு.
3: 8 தான்
2: தாவா? என்னங்கடா வர வர மரியாதை குறையுது.
3: ஐயோ என்ன விட்டுடுங்க, தெரியாம போயிட்டேன். மன்னிச்சிருக்க எதுவும் பண்ண மாட்டேங்க.
2: நேத்தே உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு வயசு பொண்ணு சின்ன பசங்க சரியா ஓடி சேர்ந்து சுத்திட்டு வெக்கப்பட உனக்கு.
1: சரி, இப்போ முந்தானை முடிச்சு திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1983 வெளிவந்த படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். அந்த வகையில் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டி ராஜேந்தர் அவர்கள் எழுதி இயக்கி இசையமைத்து பாடல் வரிகள் எழுதின படம் உயிருள்ளவரை உஷா. இந்த படத்தில் தான் நடிகை நளினி அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோவாக கங்கா அப்படிங்கிறவரும் அறிமுகமானார். அதாவது ஒரு பக்கம் கமல் மோகன் அவங்களெல்லாம் கலந்து வச்ச ஒரு கலவை மாதிரி இருப்பார் அந்த ஹீரோ. அந்த ரெண்டு காதலர்களுக்கும் அவங்க காதலை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் டி ராஜேந்தர் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த காதலர்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பாடல் வரும், வைகைக்கரை காற்றே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரிஜினலாக டி ராஜேந்தர் அவர்கள் அவருடைய மனைவி ஒரு சமயம் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அவங்க வந்து ஒரு ஒர்க்குக்காக வேற ஒரு வெளியூரில் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ தோணின ஒரு பாடலை தான் இந்த படத்துலேயும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, வைகைக்கரை காற்றே நில்லு. கேஜி யேசுதாஸ் குரலில் சூப்பரான பாடல் கேட்டுருசிங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்தியலை 96.97 கிலோஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில்.

நேரம் மாலை 5:25 கேட்டுட்ருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இருந்த இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1983 வெளிவந்த படங்களை தாங்க சொல்லிட்டுருக்கேன். அண்ணன் தங்கை பாசத்தை சொன்ன படம் வரிசைகளில் கண்டிப்பாக டிஆருடைய படங்கள் இருக்கும். அப்படி அடுத்த படம் தான் தங்கைக்கோர் கீதம். சித்தியினுடைய கொடுமை காரணமாக சின்ன வயசுலே தங்கையோட வீட்டை விட்டு வெளியேறி தங்கைக்காகவே அல்லும் பகலும் உழைச்சி நல்ல ஒரு வாழ்வை தங்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அவங்களோட தங்கையோட குடும்ப கௌரவத்துக்காக தன்னையே பலி கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணன், அதுதாங்க இந்த படத்தோட கதை. அதுலேயும் இந்த படத்தில் தான் வளர்த்த தங்கச்சியே தன்னை 3வது மனுஷனாக பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருந்தக்கூடிய அந்த காட்சி எல்லாருடைய மனசுலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும்.

இப்படி ஒரு பாசக்கார அண்ணன்னா டி ராஜேந்தர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் தான் நடிகர் நாகேஷ் அவருடைய பையன் ஆனந்த் பாபு அறிமுகமாயிருப்பாங்க. அதுவும் அவருடைய டான்ஸ், அந்த டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டி ராஜேந்தர் அவருடைய ஸ்பெஷலே என்னென்னா அந்த நல்ல பஞ்சாக கொடுக்கக்கூடிய அந்த வசனங்கள் தான். அதுவும் இவர் ஃபைட் சீன்லேயே அந்த மாதிரி பஞ்சு வசனங்கள்லாம் வச்சுருக்காரு பாருங்களேன். வாடாய மச்சி வாழைக்கா பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு.

0: ஆடாய மச்சி வாழைக்க பச்சி பூவடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி ஆடாய மச்சி வாழைக்க பச்சி பூவடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி.
1: இப்போ இந்த படத்தில் டி ராஜேந்திரன் அவர்களுக்கு தங்கையாக நளினி நடிச்சிருப்பாங்க. அதுவும் தங்கைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண உடனே தங்கைக்கு அந்த கல்யாணத்தை இப்படி இருக்கணும், அவங்க கல்யாண வாழ்க்கை இப்படி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனாக ஒரு கற்பனை பண்ணக்கூடிய ஒரு பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். தங்கைக்கு ஒரு கீதம் திரைப்படத்திலேருந்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பு.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்

0: ஒலிபரப்பு.
1: கேட்டுட்டுருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைக்கி 1983 வெளிவந்த திரைப்படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். சில படங்கள்லாம் வேறு ஒரு மொழியிலேருந்து எடுத்திருப்பாங்க, அதை தமிழில் டப் பண்ணி வெளியிட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது சில படங்கள் இது டப்பிங் படம் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் சில படங்கள் இது டப்பிங் படம் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாதுங்க, அந்தளவுக்கு நம்ம ரசிச்சிருப்போம். அப்படி ஒரு படம் தான் சலங்கை ஒலி. நீங்கள் நம்மளாலும் நம்பாட்டியும் அது டப்பிங் படம் தாங்க. தெலுங்கில் கே விஸ்வநாத் அவங்க இயக்கின சாகர சங்கமம் அப்படிங்கிற படத்தை தான் தமிழில் டப்பிங் பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. கமல்ஹாசன், ஜெயபிரதா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னா, பரதம் மீது ஆர்வமும் வெறியும் கொண்ட ஒரு பையன் பாலு, ஏழை சமையல்கார அம்மாவினுடைய மகன். இவர் வந்து அந்த பரதத்தின் மேல ஆர்வத்தில் நிறைய இதை கற்றுக்கிறாங்க. கலை ஒரு பக்கம் வளர வளர கலை மூலமாக இவங்களுக்கு காதலும் வருது. ஜெயபிரதா தான் அவங்களுடைய காதலி. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய திறமைக்கு மேடை கிடைக்காமலே போகுது. கலையும் கை கொடுக்கலை, காதலும் கை சேரலை. குடிக்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பத்திரிக்கையில் விமர்சகராக இருக்கிறாங்க. அப்போது ஒரு பெண் நடனம் ஆடுறா. அந்த நடனத்தை பற்றி அவர் வந்து விமர்சனமாக எழுதுறாரு. கோபம் கொண்ட அந்த பொண்ணு வந்து போய் கேட்குறாங்க, என் நடனத்தில் நீங்கள் என்ன குறை கண்டீங்க அப்படிங்கிற மாதிரி போய் கேட்கும்போது, அவர் இப்படிலாம் நீ அபிநயம் பிடிச்சிருக்கணும், ஆனால் நீ இப்படி சரியாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, தன்னுடைய காதலியுடைய பொண்ணு. இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்ச அந்த காதலி திரும்ப அந்த பொண்ணை இவர்கிட்டயே நடனம் கற்றுக்கிறதுக்கும் அனுப்பி வைப்பாங்க. அவரும் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. கடைசியில் அந்த பொண்ணுக்கு அவர் எல்லா நடனத்தையும் சொல்லி கொடுத்து முடித்து அந்த அரங்கேற்றம் நடக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் நடன குருவாக இந்த பாலுங்கிற அந்த கமல்ஹாசன் அவரும் கடைசியில் வருவார். கடைசியில் வந்து அவருக்கான ஒரு மேடை கிடைக்காம தானே இவ்வளோ நாள் இருந்தார், ஆனால் இப்போ ஒரு குருவாக அவருக்கான ஒரு அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைக்கும் போது, அந்த மக்களுடைய அந்த கைத்தட்டல் ஓசையை கேட்கும்போது, அதோடய அவருடைய இறுதி மூச்சும் நிற்குது. இந்த படத்தில் ஒரு காட்சி கூட வரும், அந்த காதலி வந்து விதவையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படிங்கிறதுக்காக அவர் நெத்தியில் பொட்டு வச்சுட்டுலாம் போவாங்க. ஆனால் அது கடைசியில் உண்மை வெளியில் வந்து தெரிய வரும். அப்போ அவருடைய மனசு ரொம்ப வருத்தப்படும். சரி, இப்போ சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கேட்கலாம்? நிறைய பாடல், நல்ல பாடல் இருக்குது. அதுவும் அந்த மௌனமான நேரம் அப்படிங்கிற பாடல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாத வினோதங்களே, அப்புறம் அந்த இவங்களுடைய பொண்ணாக வந்து அந்த எஸ்பி சைலஜா அவங்க தான் அந்த நாட்டியம் ஆடுவாங்க. அப்போ வரக்கூடிய அந்த ஓம் நம சிவாய பாடலாகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கேட்க போகிறது அந்த தகிட ததுமி தகிட ததுமி தந்தானா பாடல் தான். கேட்டு ரசிங்க, இதாகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒளிபரப்பு.

நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இருந்து. இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1983 வெளிவந்த திரைப்படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த 83 வெளிவந்த படங்களில் அதிக வசூல் குவித்த ஒரு படம் அப்படின்னா நடிகர் கமல்ஹாசன் நடித்த தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படம் தான். இதில் வந்து கமல் வந்து ரெட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து ரெட்டை குழந்தைகள் பிறக்கும் போதே ரெண்டு குழந்தைங்க வந்து பிரிக்கப்படுறாங்க. ஒன்று வந்து பணக்காரராக வளர்றாரு, இன்னொருத்தர் வந்து சாதாரண குடும்பத்தில் வளர்கிறாங்க. இப்போ அந்த பணக்கார கமலுக்கு வந்து அங்கே சுற்றி இருக்கிற அவங்க நண்பர்கள் வந்து அவங்க வந்து போதைக்கு அடிமையாக்குறாங்க, அவங்க சொத்துக்களை பறிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அதனால் அவரை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக இந்த கமலை வந்து அந்த கமலுக்கு பதிலாக நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மை தெரியும், அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே அம்மாவுக்கு பிறந்த அந்த ரெட்டை குழந்தைகள் அப்படிங்கிறது. கடைசியில் அவங்களுடைய அம்மாவோட உதவியால் அந்த போதையிலேருந்து கமல்ஹாசன் வந்து வெளியில் வருவாங்க. இதில் ஒரு கமலுக்கு ஜோடி ராதா, இன்னொரு கமலுக்கு ஜோடி சுலக்ஷனா. இவங்களுடைய அம்மாவாக குழந்தையும் தெய்வம் படத்தில் நடித்த ஜமுனா அவங்க தான் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய பாடல்கள் எல்லாமே நல்ல நல்ல பாடல்கள் இருக்குது. அதுலேயும் அம்மா சென்டிமெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாடலை நம்ம சொல்லுவோம். தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினச்சிருங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பு.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இருந்து இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1983 வெளிவந்த திரைப்படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். ராஜசேகர் அவங்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் மலையூர் மம்பட்டியான். தியாகராஜன் இதில் மம்பட்டியான் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அவருடைய ஹேர் ஸ்டைலு, லேசான தாடி, முகம், கண்கள், அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குரலுமே அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. இவங்களுக்கு ஜோடியாக சரிதா நடிச்சிருப்பாங்க. அது போக ஜெயமாலினி, சில்க் ஸ்மிதா அவங்களுமே வந்து முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இதில் கவுண்டமணி அவங்களுடைய வில்லத்தனம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது. இளையராஜாவோட இசையில் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். குறிப்பாக இந்த படத்தோட டைட்டில் கார்டப்போ வரக்கூடிய பாடல், காட்டு வழி போகிற பொண்ணே கவலைப்படாத அப்படிங்கிற

பாடல் ரொம்பவே ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது இது இந்த ராபின்ஹுட் கதை தான். ஆரம்பத்தில் பண்ணையாரோட ஆதிக்கத்தால் அவருடைய அப்பா பலியானதால் மம்பட்டியான் வந்து அந்த பண்ணையாரையும் அவருடைய கூட்டாளிகளையும் வந்து பழி வாங்குறாங்க. காவல்துறையிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு காட்டில் பதுங்கி வாழ்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த ராபின்ஹுட் மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மாதிரி செய்வாங்க. கண்ணாத்தாள் அதுதான் சரிதாவோட கேரக்டர், அவங்க அவருக்கு துணையாக வந்து அமைய கடைசியில் நண்பரோட உதவியோட வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு புதுசாக வாழ்வு தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் நண்பரோட சதியால் மம்பட்டியானோட உயிர் வந்து அந்த இடத்துல போகுது. அதோட கண்ணாத்தாளோட வாழ்க்கையும் முடியுது. இப்போ மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையில், மலேசியா வாசு இளையராஜா குரலில் பாடல்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைக்கி 1983 வெளிவந்த படங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ரஜினி ஸ்ரீதேவி நடிப்பில் வெளிவந்த படம் தான் அடுத்த வாரிசு. சோமநாதபுரம் ஜமீன்தாரையும் அவருடைய மனைவியும் எதிரிகள் கொலை செய்ய அவருடைய 6 வயது மகள் ராதா ஆத்தோடு அடிச்சுட்டு போகிறாங்க. உயிரோடு இருக்கிறாளா இறந்து போனாளான்னு தெரியாது. ஆனால் ராதாவோட பாட்டி தன்னோட பேத்தி உயிரோடு தான் இருக்கிறா, தன்னை தேடி வருவா அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஒரு காலம் கடந்து போக போக கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் நாள் அவங்க வரலை அப்படின்னா சொத்துக்கள் எல்லாம் அறக்கட்டளைக்கு எழுதி வைக்க போகிறோம் அப்படின்னு அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. அதனால் ஜமீனை வந்து பாதுகாத்துட்டு வர கவனிச்சுட்டு வர திவானுக்கு அந்த சொத்தை அபகரிக்கணும்னு ஆசை. அதனால் அந்த பேத்தியோட உருவத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நாடோடி பெண்ணாக இருக்கக்கூடிய வள்ளி அவளை கூட்டிகிட்டு வந்து நாகரிக பெண் மாதிரி நல்லா பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆனால் கதையில் இங்கே தான் ட்விஸ்ட்டு, அந்த பெண் தான் இந்த ஒரிஜினல் பேத்தி. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதுதான் அந்த படத்தோட கதை. இப்போ அடுத்த வாரிசு திரைப்படத்திலேருந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்கலாம். மலேசியா வாசுதேவன் குரலில் கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பு.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேயர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் நற்சிந்தனைகளோடு. இது பக்தி மாலை.

அன்பு என்பது நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. நிபந்தனைகள் உள்ள இடத்தில் இருப்பது வெறும் வியாபாரம் மட்டுமே. இணைந்திருக்கிறோம் பக்தி மாலையில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:17. செயலை செய்யும்போது பலனை பற்றி சிந்திக்காமல் செய்ய வேண்டும். செயலின் மீது முழு கவனம் இருந்தால் பலன் தானாகவே வரும்.

நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி மாலையில். உடலையும் மனதையும் சமநிலையில் வைத்திருந்தால் மனித ஆற்றலுக்கு எல்லை என்பதே இல்லை.

வாழ்க்கை என்பது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அற்புதம், அதை கொண்டாட வேண்டும். இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இனி சேவை செய்திகள் இனிய இடைக்கால பாடல்களோடு. சேவை செய்திகளில் முதலாவதாக, உலக திறன் போட்டி 2026 இந்தியா சார்பில் பங்கேற்கும் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்கான இந்திய திறன் போட்டி 2027 பதிவுகள் துவங்கியுள்ளன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த திறமையான மாணவர்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட இந்தியாவின் சிறந்தவர்களுடன் போட்டியிட மற்றும் தேசிய அளவில் மாநிலத்தை பிரதிநிதிக்க செய்யும் அரிய வாய்ப்பு இது. மாவட்டத்தைச் சேர்ந்த 16 முதல் 25 உட்பட்ட பொறியியல், பாலிடெக்னிக், கலை அறிவியல், தொழில் பயிற்சி மற்றும் இளம் தொழில் முனைவோர் பங்கேற்கலாம். திறன் பிரிவை பொறுத்தவரையில் வயது வரம்பில் மாற்றம் இருக்கும். 60 மேற்பட்ட தொழில் திறன் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளன. பங்கேற்க விரும்புவோர் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இணையதளத்தில் வாயிலாக பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம். திறனை வளர்க்க, திறமையை காட்ட தேசிய மேடையில் பங்கேற்க இப்போதே பதிவு செய்யுங்கள். skilldevelopment.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் skilldevelopment.tn.gov.in. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வாலியோட வரிகளில் மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசையில் அதிசய பிறவி படத்திலிருந்து.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 6:30.

சேவை செய்திகள் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சுற்றுலா பணிகளை மேற்கொண்டு வருவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலாத்துறையின் மூலம் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு 13 வகையான தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த விருதுகளோட விவரம், தமிழ்நாட்டுக்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பிற்கான சிறந்த மாவட்டம், சுத்தமான சுற்றுலாத்தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகச மற்றும் தங்கும் முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம். இந்த வகைகளில் விருதுகள் தரிருக்கிறாங்க. மேற்குறிப்பிட்ட விருதுகளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தகுதியான நபர்கள் தங்களது விண்ணப்பங்களை வருகிற 30 தேதிக்குள்ள www.tntourismawards.com அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம் இதே இணையதள முகவரியில் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு தேவாவோட இசையில் என்னாசை மச்சான் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருக்கிறாங்க காளிதாசன் பாடல் வரிகளுக்கு.

0: அடிப்போடடி போடடி துடுப்பு போம்போடவ ரொம்ப எடுப்பு
1: அடிப்போடடி
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேரம் 6:43 ஆயிட்டிருக்குது. சேவை செய்திகளில் தொடர்ந்து நாம் கேட்க போகிறது, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் கல்வி வேலைவாய்ப்பு, சிறப்பு சுய உதவிக்குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து, ஓய்வூதியம், சமூக நலத்துறை திட்டங்கள், திறன் வளர்ப்பு பயிற்சி மற்றும் சுயதொழில் செய்ய மானியம் போன்ற பிற சேவைகளை பெற்றுக்கொள்ள தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் விவரங்களை பதிவு செய்வதற்கு ஏதுவாக வாரியத்திற்கென தனியாக www.tnwidowwelfareboard.tngov.in என்ற வலைதளம் செயல்பாட்டில் உள்ளது. www.tnwidowwelfareboard.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் நாம் பார்த்துக்கலாம். சேர்க்கைக்கான முகாம் கீழ்கண்ட அட்டவணையின்படி வட்டார வாரியாக 10:00 முதல் 4:00 வரை நடைபெற உள்ளது. அதில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் தங்களின் விவரங்களை இம்முகாமில் கலந்து கொண்டு நேரடியாக பதிவு செய்து சமூக நலத்துறையில் உள்ள திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் ஆவணங்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, விதவை சான்றிதழ், போட்டோ, கைபேசி எண் விவரங்கள்.

முகாம்கள் தூத்துக்குடியில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இம்மாதம் 7ஆம் தேதியும் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 9ஆம் தேதியும் உடன்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 10ஆம் தேதி கயத்தாறில் 11, ஆழ்வார் திருநகரில் இம்மாதம் 12ஆம் தேதி திருச்செந்தூரில் 15ஆம் தேதி விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 16ஆம் தேதி சாத்தான்குளம் 17ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டத்தில் 18ஆம் தேதி ஓட்டப்படாரத்தில் 19ஆம் தேதி புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 21ஆம் தேதியும் கருங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இம்மாதம் 23ஆம் தேதியும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி நிகழ்ச்சியும் நேரமும். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். 7:30 பண்பலையில் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனை நேரலையிலும், வழக்கமான நமது நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் ஆப் லைவ் ஸ்ட்ரீமிங்கிலும் கேட்கலாம். 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் தோழி தேவந்தியின் பாசப்பிணைப்பு, 10 மணிக்கு சுகுமான ராகங்கள்,

இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை: கீதை காட்டும் பாதை. வழங்குவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி. வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி. வழங்குவவர் முனைவர் ராஜபதிவாணன் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம். உரை வழங்குவவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே. உரை வழங்குவவர் இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம். வழங்குவவர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால். பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை. வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நின்று ஒரு தகவல். 9:00 ஆனந்த பூங்காற்று. உணவு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா, அறிவு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா? உணர்வு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா, அறிவு சார்ந்து முடிவெடுப்பது சிறந்ததா? 10:02 மனம் விரும்புவதே நேருறுப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் தாதாபாய் நவரோஜி. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். பன்னிரண்டு 10 சிநேகிதியவில் அருகில் இருக்கும் வரை அறியாமல் தொலைவில் போன பின் அருமை தெரிந்த உறவு எது? 1:00 நலம்தானா? ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 1:05 நலம்தானாவில் டீ காஃபிக்கு மாற்றாகும் ஆரோக்கிய பானங்கள். பிற்பகல் 2:00 நேயுறுப்பு பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். நாளை 1984 வெளியான படங்களிலிருந்து பாடல்களும் தகவல்களும். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் செய்திகள். 8:05 ஊரும் உறவும் நையாண்டி மேளம். வழங்குவவர் திருநெல்வேலி டவுன் சுப்பிரமணியன் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறள் காட்டும் உலக பொதுநெறி. 10:00 சோமானராங்கல். நாளை இரவு புதுக்குடி ஜே கற்பகவல்லி அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு இடம்பெறும்.

நேரம் 7 மணி. இரவு வணக்கம் நேர்களே. 7 மணி அப்படின்னாலே நாம் அறிவியல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்காக இன்றைக்கும் கூட நிறையா அறிவியல் தகவல்கள் ரெடியாக இருக்குது. நான் உங்கள் முத்து அபிஷேகம்.

அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்குறோம். மனித உடல் உறுப்புகளில் தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னா அது கல்லீரல் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 75% வரைக்கும் கல்லீரல் பாதிக்கப்பட்டாலும் கூட, ஏதாவது அறுவை சிகிச்சை மூலமாக இல்லை வேறு எதுவும் காரணங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டால் கூட அது தன்னாலே தன்னைத்தானே முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, நாமளும் சரியான உணவுகளையும் சரியான

7:10 எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. தூய தேன் எப்பவுமே கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாக்டீரியாக்கள் வாழ முடியாத அளவுக்கு குறைந்த ஈரப்பதம் இருக்கிறதாலையும் அதிக அமிலத்தன்மையும் இருக்குது. அதனாலும் அந்த காரணமாக தான் தூய தேன் வந்து எப்போவுமே கெட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எகிப்திய பிரமிடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட

0: may be there, but I don't care.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: அறிவியல்

செய்திகள் கேட்டுட்ருக்குறோம். விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் மிதக்கக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துருக்கலாம். அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ் சூட் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளியில் பயன்படுத்தக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெஸ். அது இல்லை அப்படின்னா மனிதர்கள் 15 செகண்ட்ஸ்க்கு மேலே விண்வெளியில் உயிரோடு இருக்க முடியாதான். ஏன்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் அந்த அழுத்தத்தினால இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து வெளியேறிடுமா, அதனால் மூளை செயலேருந்து அவங்க வந்து உயிரோடு இருக்க முடியாது. 15 செகண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் விண்வெளியில் அந்த ஸ்பேஸ் சூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குதான். இப்போ உரியடி படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்.

உரியடி படத்திலிருந்து பாட்டு கேட்டீங்க. அந்தோணி தாசன் இசையமைச்சு பாடியிருந்தாங்க, அதோட பாடல் வரிகளும் அவங்களே எழுதியிருந்தாங்க. மனித இறப்பையில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிக வீரியம் கொண்டதாக இருக்குதான். எந்த அளவுக்கு அப்படின்னா, சின்ன பிளேடை கூட அது கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படி இருந்தும் வயிறு வந்து எப்படி பாதுகாக்கப்படுது அப்படின்னா, அதுக்கும் இயற்கை வந்து ஒரு விஷயம் வச்சுருக்குது. வயிற்றோட உட்புறத்தில் மியூக்கஸ் படலம் அப்படிங்கிற ஒரு படலம் மூலமாக வயிறு வந்து இந்த அமிலத்திலிருந்து பாதுகாக்கப்படுதான்.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது அறிவியல் நேரம். இன்னும் சில நொடிகளில் நமது பண்பலையில் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் இந்தியா மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனை நேரலையிலும், நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியிலும் தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே.

வாலியோட வரிகளில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில் பாட்டு கேட்டிருக்கிறாங்க. வண்டியூர் செம்மன் சாலை ஜனார்த்தனன், அஸ்ரீத் பவஷ்யா இவங்களுக்காக பணக்கார குடும்பம் படத்திலிருந்து பாடுறாங்க. TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி.

எஃப்எம் ரெயின்போ 102.6 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆசை அஞ்சல் இப்போ அடுத்த பாட்டு மெகந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து சான் ரோல்டன் இசையில் யுகபாரதியோட வரிகளுக்கு பாடியிருக்கிறாங்க பிரதீப் குமார் நித்யஸ்ரீ வெங்கட்ராமன். இந்த பாட்டு கேட்டிருக்கிறாங்க முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, சத்தியமங்கலம், கே என் பாளையம், பேச்சிமுத்து, நெல்லை டவுன், கல்லணை நடராஜன், பரமசிவானந்தம் இவங்க எல்லாரும். நேரம் 7:42 கேட்கலாம் அந்த பாட்டு.

கடிதம் வழியாக நேயர்கள் விரும்பின பாடல்கள் ஆசை அஞ்சலாக நிறைவேறிட்டிருக்குது. இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடல் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆசை அஞ்சல் பகுதி, பண்பலை 102.6 அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி 627002. நிலைய இயக்குனர், ஆசை அஞ்சல் பகுதி, பண்பலை 102.6 அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி 627002. இப்போ வரப்போகிற பாட்டு தேவேந்திரன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க. வைரமுத்தோட வரிகளில் கேட்டிருக்கிறாங்க ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன்.

6:53. ஆசை அஞ்சல்ல வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி திருமலிசை மணிவண்ணன் ராணி வாகையூர் ராக்கெட் ராமசாமி சங்கராபுரம் பொன் சீனிவாசமூர்த்தி சுமதி இவங்க கேட்டிருக்க பாட்டு எம் எஸ் சிசுநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா பாடினது கொடிமலர் படத்திலிருந்து.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பை சிந்துதுர்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், ரயில்வே சிக்னல் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுடன் கூடிய பெட்டிகளை கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்

உற்பத்தி தொழிற்சாலையின் மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் மரக்கன்று நடும் விழாவில் உரையாற்றிய அவர், இதுவரை 3.5 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பெண்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறிய அவர், இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். இந்திய ராணுவ தென்பகுதி தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உல்லாஸ் கிர்பேக்கர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு சேவை அலுவலர் கல்லூரி தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பயிற்சி பெற்ற அவர், கான்பூர் IIT முதுகலை பட்டம் பயின்றவர். சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜெயமல்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என்று பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தீயணைப்பு மீட்பு பணிகள், காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறையின் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திண்டுக்கல், வடமதுரை, சென்னை, போரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடப்பாண்டில் 5000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்றும், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ITI மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும், கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்பவர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் DNA பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காணாமல் போனவர்களில் முதல்நிலை உறவினர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தடய அறிவியல் ஆய்வகங்களில் கட்டணமின்றி DNA பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உள்ள தடய அறிவியல் துறை இயக்குநர் அல்லது துணை இயக்குநரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வசதியை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை சந்தோஷ் ராம்ராஜை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரலா தாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஹாங்காங் முதலில் பந்து வீசி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இது எஃப்எம் ரெயின்போ 102.6 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டுட்ருக்கிறீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில். இப்போ கேட்க போகிறீங்க குக்கு நேர் உறுப்பு பாடல்கள். வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் பாட்டு கேட்கலாம். 9443330794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பாட்டு, அது எந்த படத்தில் உள்ளது, அதோட உங்கள் பெயர்களையும் ஊர் பெயரையும் தெளிவாக டைப் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள் குரலில் பேசியும் கூட நீங்கள் தெளிவாக பேசி அனுப்பலாம். எந்த வித இடையூறு சத்தம் இல்லாமல் நீங்கள் அனுப்பலாம் இந்த எண்ணுக்கு. 9443330794. உங்களுக்கு பாடல்களை தர்றதுக்காண்டி நான் உங்கள் முத்து அபிஷேகம் இணைஞ்சிருக்கிறேன். முதல் பாட்டு மேலப்பாளையம் ஹுசைன் கேட்டிருக்கிறாங்க. சிற்பியோட இசையில் கண்ணன் வருவான் படத்திலிருந்து பாட்டு வருது. ஹரிகரன் சுஜாதா பாடியிருக்கிறாங்க. பா விஜய் வரிகளுக்கு கேட்கலாம் முதல் பாட்டு.

குக்குல அடுத்த பாட்டு ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் ஹரிச்சரண் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்கிறாங்க தாண்டவம் படத்துக்காக. இந்த பாட்டு மதுரை மித்ரா கேட்டிருக்கிறாங்க, கேட்கலாம்.

வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்த பாட்டு ஆலங்குளம் செல்வி அப்படிங்கிற நேருக்காக. இளையராஜா இசையமைச்சு பாடல் வரிகள் எழுதி எஸ் ஜானகியோடு இணைஞ்சு பாடுறாங்க வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து.

குக்கூல வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்ருக்குறோம் நேர்களே. தொலைபேசி வழி நேர்வு பாடல்கள் இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்களாக. இப்போ அடுத்த பாட்டு

திருநெல்வேலி டவுன், வள்ளிராஜ், பரமேஸ்வரி, இஸ்வன் ஸ்ரீ, முதிர்மதியோன், ஷர்வினி, பிரதீகா இவங்களுக்காக கேட்க போகிறோம். கோபுர தீபம் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க.

0: சௌந்தர்யன் இசையில் கோபுர தீபம் படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த பாட்டு யார் கேட்குறாங்க?
1: வணக்கம், நல்ல எஃப்எம். கீழச்சொண்டையிலிருந்து பிரம்மசக்தி செல்வராஜ் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் காவல் கீதம் படத்தின் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே. நன்றி.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள் கேட்டு ரசிச்சோம். இளையராஜாவோட இசையில நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசை மலையாக 9:30 வரை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா குருவன்கோட்டை முருகன் தீபக் இவங்களுக்காக பாட்டு கேட்க போகிறோம். ஹிமேஷ் ரேஷ்மயி இசையமைப்பில் தசவதாரம் படத்துக்காக வாலி பாடல் எழுதியிருக்கிறாங்க, சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444 24 90

8 64 58 மற்றும் 94 45 90 70 20 ஐ தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

குக்கூல வாட்ஸ்அப் சாய்ஸில் 9443637494 அப்படிங்கிற நம்பரில் பாடல்கள் கேட்டுட்ருக்குறாங்க வாட்ஸ்அப் வழியாக. அடுத்ததாக வாலியோட வரிகளில் இளையராஜா இசையமைச்சு பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டு கேட்டிருக்கிறாங்க ஜங்ஷன் வெண்ணிலா, கேட்கலாம் சின்னத்தாய் படப்பாட்டு.

நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு திருநெல்வேலி டவுன், சங்கர நாராயணன் பெரியசாமி விரும்பி கேட்டிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க, தெற்கத்தி கல்லன் படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜாவோட இசையில் கேஜே ஜேசுதாஸ், பி சுசீலா பாடியிருக்கிறாங்க பழையப்பேட்டை நல்லையாவோட விருப்பத்தில்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைஞ்சிருக்கிறீங்க. நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமழை.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வசமாய்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: FM ரெயின்போ 102.6
1: இடைவிடா இசை மழை.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
1: மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: FM Rainbow 102.6
1: இடைவிட இசை மழை.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேரம் 9:29.

கேட்ட பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் கேட்டீங்க. இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டும் கூட கண்ணதாசன் வரிகளில் மில்லிசை மன்னர்கள் இசையமைப்பில் சுமை தாங்கி படத்திலிருந்து கேட்க போகிறோம். இலக்கிய சாரலில் இன்னைக்கு இலக்கிய பயணத்தில் சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகிக்கும் அவளுடைய தோழி தேவந்தி அப்படிங்கிற ஒரு தோழிக்கும் இடையேயான பாச பிணைப்பு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சோழ நாட்டை சார்ந்த காவிரி பூம்பட்டினத்தில் இளமை காலம் முதற்கொண்டே கண்ணகியும் தேவந்தியும் நம்பிக்கைக்குரிய ஒரு தோழியாக ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நட்பு பிற்காலத்திலையும் தொடர்வதாக காப்பியத்தில் அமைஞ்சிருக்குது. அதை பற்றி தான் தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம்.

நட்பு என்பது இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்வது அல்ல, துன்பத்திலும் தனிமையான உற்ற துணையாக இருப்பது என்று அனைவரும் சொல்வார்கள். கண்ணகி தேவந்தியின் நட்பும் அப்படிப்பட்டதாக அமைகிறது. கோவலன் மாதவியிடம் சென்ற பிறகு கண்ணகிக்கு ஆறுதலாக துணையாக இருந்தவர் தேவந்தி. இதில் ஆச்சரியமான ஒற்றுமை என்னவென்றால், இருவருமே கணவனை பிரிந்து வாழ்கிறார்கள். அதனாலேயே கண்ணகியின் வழியை தேவந்தியால் முழுமையாக உணர முடிகிறது.

எம்எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 9:43, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வீர திருமகன் படத்திலிருந்து.

எம்எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு ஜி ராமநாதன் இசையமைப்பில் தூக்கு தூக்கி படத்திலிருந்து. இன்னைக்கு இலக்கியச்சாரலில் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி தேவந்தியின் நட்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சிலப்பதிகாரத்தில் கணாத்திரம் உரைத்த காதை, அதில் ஒரு காட்சி வருது. கண்ணகி தான் கண்ட ஒரு கெட்ட கனவுனால் பயந்து போய் தன்னோட கணவனுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதா நினச்சி புலம்புறா. அதுக்கு அவளுடைய தோழி தேவந்தி, கவலைப்பட வேணாம், சாத்தன் கோயிலுக்கு போய் வழிபடலாம், உன்னுடைய துன்பம் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் சாத்தன் கோயிலுக்கு போகிறாங்க. தேவந்தி கண்ணகியோட துயரை தன்னோட துயரா நினச்சி அங்கே மனம் உருகி வேண்டிக்கிறாள்.

கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு தெய்வமாக மாறின பிறகு சேரன் செங்குட்டுவன் அவளுக்காக பத்தினி கோயில் அமைக்கிறான். அங்கே போய் கண்ணகியின் தோழி தேவந்தி தன்னுடைய தோழியை நினச்சி

கண்ணீர் வடித்து சாமி ஆடுறதா கதை அமையுது. காலம் கடந்தும் பேசப்படக்கூடிய கண்ணகியோட அந்த அறச்சீற்றத்துக்கு பின்னால் அவளுக்கு துணையாக தூணா நின்ற தேவந்தி சிலப்பதிகார கதாபாத்திரங்களில் ஓர் அழகிய கவிதை. இன்றைக்கி இலக்கிய சாரலில் சிலப்பதிகார கண்ணகி தேவந்தி நட்பின் பிணைப்பு பற்றி தான் நாம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைவு பாடல் வல்லவனுக்கு வல்லவன் படத்திலிருந்து.

நேயர்கள், இதுவரைக்கும் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தீங்க. நமது பண்பலை 102.6 இன்று இரவு 10 மணிக்கு நேயர்களின் விருப்ப பாடல்கள் தொலைபேசி வாயிலாக நிறைவேறும் சுகமான ராகங்களாக. நிகழ்ச்சியில் பங்கு பெற தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றொரு எண் 0462-256-1133. திருநெல்வேலி வானொலியோட முதல் அலைவரிசையில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயருப்பு பாடல்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: நட்சத்திர கூட்டம் கணசிமிட்டும் இந்த தருணங்களில் நெல்லை பெண்பள்ளி 102.6 அன்பான சகோதரர் முத்துஅபிஷேகம் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். முத்துஅபிஷேகம் சார், இன்று மாதிரி ஜவகர்பத்திலிருந்து உங்கள் அன்பு சாரும் ஆண்டனி சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: லட்சுமி திரைப்படம் சார், அந்த அன்றைய நாளில் பட்டி தொட்டியில் ஒழித்த பாடல் ஒன்று சார், தென்னை மரத்தில் தென்றல் அடிக்கும் அந்த பாடல் சார். நன்றி சார் வாய்ப்புக்கு. தேங்க்யூ சார்.
0: நன்றி. இளையராஜா இசையமைச்சு பி சுசீலாவோட இணைஞ்சு பாடியிருக்கிற இந்த பாட்டு கங்கை அமரன் எழுதியிருக்காங்க.

0: சுகமான ராங்கில் இணைய வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா.
1: கோவில்பட்டிலிருந்து தீபா பேசுகிறேங்க சார்.
0: என்ன பாடல் கேட்கலாமா இன்னைக்கு?
1: ராஜாஜி ராஜா படத்துலேருந்து நஞ்சத்தை சொல்லு ஒரு ஆசை அந்த படத்துல
0: கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. இந்த பாடல் இளையராஜா இசையமைச்சிருக்கிறாங்க, கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு.

0: நேயர்களின் நெஞ்சம் நிறைந்த பாடல்கள் சுகமான ராகங்களாக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: ராணி தேனி, நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல?
1: அருமையா இருக்கும் சார்.
0: சரிம்மா, என்ன உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாட்டு?
1: எனக்கு ஆகாய கங்கை படத்துல மேக தீபம் சூடு மாலை அந்த பாடல் சார்.
0: மலேசியா வாசுதேவன் குரல்ல.
1: ஆமாம் சார்.
0: யாருமே அவ்வளோவா கேட்டிருக்காத பாட்டு. இன்றைக்கி இப்போ பல ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இப்போ யாருமே அவ்வளோவா கேட்டிருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு பாடலும் கூட. கவிஞர் பாடலாசிரியர் நா காமராசன் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவோட இசையில் பாடியிருக்கிறாங்க மலேசியா வாசுதேவன்.

0: நேரம் 10:15. சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
1: தூத்துக்குடி எட்டயபுரம் வேடகுட்டி செல்லுக்குமார் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார், எல்லாரும் நல்லா இருக்கணும். பாடிவா தண்டலை படத்தில் வாவா அன்பேங்கிற பாட்டை கொடுங்க சார். வளர்க ஆல்ரெடியும் வாழ்த்துக்கள். நன்றி சார்.
0: நன்றி. இதோ உங்களுக்கான பாடல் சித்ரா குரலில்.

0: இருள் நிறைந்த இரவில் இசை நிறைந்த இரவாக இணைந்திருக்கின்றோம் சுகமான ராகங்களில். நேரம் 10:21. வணக்கம்.
1: நீங்கள் சகோதரருக்கு வணக்கம். இரவு வணக்கம். தேனியெல்லாம் சொன்னதா, நல்லா இருக்கீங்களா? அனைவரும்
0: நல்லா இருக்கிறோம்மா, நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: சரிம்மா, என்ன பாட்டு உங்களுக்கு?
1: எனக்கு முதல் வசனத்துல அந்த பாட்டு
0: கொடுத்துடலாம். எஸ் ஜானகி குரல்ல, இளையராஜாவோட இசை, வாலியோட வரிகளில் இனிய பாடலாக.

0: தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம். இரவு நிகழ்ச்சி அருமை வழங்கிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்வதே. உங்கள் அன்பு நேயர் பார்த்து வசந்த, நல்லமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம் சார்.
0: சரிம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சின்ன தம்பி பாட்டு தந்தே நீ எங்கே என்ன அந்த பாட்டு போடுங்க சார்.
0: கொடுத்துடலாமா? சொர்ணலதா குரலில் உங்களுக்கான பாட்டு வந்துட்டு இருக்குது. கங்கையமரன் வரிகள், இளையராஜாவோட இசை.

0: நேயர்களின் இதயங்களை மீட்டும் ராகங்களாக இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நேயர் பாடலாக. வணக்கம்.
1: வணக்கம். இந்த இனிய இரவு வேளையில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நம் நெல்லை தம்பளையில் இணைவது திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். நலமாக இருக்கிறீர்களா ஐயா?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன்.
0: சரிங்க ஐயா. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
1: தாய் மனசு படத்திலிருந்து தூதுவளை இளையரசு என்ற பாடல்.
0: கொடுத்துலாம் ஐயா. நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. பாடல் கேட்கலாம். தேவாவோட இசையில் எஸ் ஜானகி மனோ பாடியிருக்கிறாங்க.
2: தொண்டையில தான் நினைச்சே

0: நேரம் 10:37. சுகமான ராகங்கள்ல அடுத்ததா இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: இசைக்கு விருந்து படித்துக் கொண்டிருக்கும் நமது அகஸ்மணி திருநெல்வேலி வானொலி மற்றும் பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் முத்து அபிஷேகன் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு. வந்தனம் சார்.
0: வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. பக்கத்துல யாரோ ஒரு பாப்பா கூப்பிட்டு மாதிரி இருந்துச்சு.
1: என் பேத்தி ஆசிய கூப்பிடுதால உச்சி மகாலி அப்படின்னு.
0: ஓ சரி சரி சரி.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி சார், என்ன பாடல் கேட்கலாம் சார் இன்னைக்கு?
1: தாய்மா மண் கைகள் பட்டு என்ற பாடல் சார்.
0: ஒரு ஜாலியான பாட்டு, இருந்தாலும் இந்த நேரத்தில் கொடுத்துடலாம். அருமையான பாடல். மனோஜ் கியான் இசையமைப்பில் ஆபாவாணன் பாடல் வரிகளுக்கு

தாய் நாடு படத்திலிருந்து அந்த இனிய பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.

நெல்லையிலிருந்து தென்றல் அப்படிங்கிற நேயர் இணைப்பில் இருந்தாங்க. அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குது. அவங்க கேட்ட பாட்டு இப்போ கேட்கலாம். இளையராஜாவோட இசையில் மனோ சித்ரா பாடியிருக்கிறாங்க கங்கை அமரன் வரிகளுக்கு.

0: நேயர்களின் விருப்ப பாடல்கள் தொலைபேசி வாயிலாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்களாக வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம் சார். நான் புதுக்குடில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னது?
1: மணிக்கு இந்த சிட்டுக்குருவி படத்துல இருந்து
0: கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. பாடல் எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க, வாலியோட வரிகள் இளையராஜா இசை.

0: நேரம் 10:54 வரப்போற நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். சிவமுருகன், காயல்பட்டினம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து மில்ல திருந்து கடவு படத்துல இருந்து குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு, அந்த குயில் அப்படியே விடுங்க
0: விட்டுறலாம். உங்களுக்காக சித்ரா பாடுறாங்க, MS விஸ்வநாதன், இளையராஜா இசையில.

0: சுமான ரகங்களில் அடுத்ததாக வரக்கூடிய நீர், வணக்கம்.
1: கடையநல்லூர்லேருந்து மகாலட்சுமி பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்மா. என்ன பாட்டு கேட்கலாம்?
1: என்னே கிழக்கு படிக்கணும் சார். மௌனத்திலிருந்து அந்த பாட்டு
0: கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. நேர்களை, இந்த பாடல் இளையராஜாவின் இசையில், வாலியின் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல்.

0: நேர்களே பண்புலை 102.6 ஓர் இனிய பாடல்.
1: சின்ன சின்ன சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ போ தூது

நேரம் 11:10. நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். எமது மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 11:40. தொடர்வது திரைகானம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: திரைகானத்தில் முதல் பாடலாக பி. சுசீலா, ஜமுனா ராணியின் குரலில் இரு கோடுகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.
2: நவராத்திரியில் கொலு மண்ட

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியில் 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் இரவின் மடியில் இந்த ஒரு மணி நேரம் இரவின் மடியலில் அலைப்பாயுதே கண்டு கொண்டேன் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்க இருக்கோம். முதலாவதாக அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து சாதனா சர்கம், ஸ்ரீனிவாஸ், பிரவீன், ஷங்கர், கிளின்டன், ஹரிஹரன், கல்யாணி மேனன், ஹரிணி, நெய்வேலி ராமலக்ஷ்மி, மகாலட்சுமி, வைஷாலி, ரிச்சா சர்மா இவர்கள் அனைவரின் குரலில் பாடல்.

நேரம் 12:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், சித்ரா, கே ஜே யேசுதாஸ், சாதனா சர்கம் குரலில் பாடல்கள்.

0: நேரம் 1:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் நினைவில் நின்றவை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்ட் 100.1.
0: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் சாந்தி நிலையம் மற்றும் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கிறோம். முதலாவதாக சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி, எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரல்களில் பாடல்கள்.

நள்ளிரவு 1:31 ஆகுது. நினைவில் நின்றவை நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில்.

நேரம் நள்ளிரவு 1:56. எஃப்எம் கோல்டு 100.1 நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக பி. சுசிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நாம் இப்பொழுது கேட்டு மகிழலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. முதலாவதாக அமராவதி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர்களின் குரலில் ஒலிக்கிறது

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது மறுபடியும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை. கே.ஜே. ஏசுதாசின் குரலில்

நேரம் 2:33 முப்பது நொடி. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மறுபடியும் திரைப்பட பாடல்களை. அடுத்ததாக பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது உழவன் திரைப்பட பாடல்களை. பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இனிய ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பண்டிட் உலாஸ் பாபட் அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம். வைபவ் நாகேஷ்கர் அவர்கள், தபலா.

பொங்கு மங்களத்தில் அடுத்ததாக ராம நன்னு புரோவ ஹரிகாம்பூஜி ராகம் ரூபகதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்களத்தில் தேவிகாபுரம் டிஜி ரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மயிலை பி சி ராஜரத்னம் அவர்கள் தவில். அடுத்ததாக நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நவரச கானடா, ராகம் ஆதிதாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவாக அருணகிரிநாதர் திருப்புகழ் அமுதமூறு சொலாகிய செந்துபைரவிராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: காற்றலையில் பக்தி கானங்களுடன் ஒளி உலா வர இருக்கிறது FM கோல்டின் புலரும் பொழுது. முதலாவதாக

நேரம் 5:30:55. அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் ஆதிபராசக்தி திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்கலாம்.